0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம் 1269 கிலோஹெர்ட்ஸ். இன்றைய சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 7ஆம் தேதி, பராப வருடம் ஆணி திங்கள் 14ஆம் தேதி, 2026 ஜூன் மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, நேரம் காலை 5:51. ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையத்தின் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெற நீர்களை அன்புடன் வரவேற்கின்றோம்.

0: நாளொரு குரல், குரல் எண் 307.
1: சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு, நிலத்தரைந்தான் கைவிழையாதற்று.
2: நிலத்தை அறைந்தவன் கை தவறாமல் வலிக்கும் என்பது எவ்வளவு உறுதியானதோ, அதுபோல கோபத்தை கொள்கையாக கொண்டவன் கெடுவதும் உறுதியானது. குறள் எண் 307, அதிகாரம் வெகுளாமை.
1: சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு, நிலத்தரைந்தான் கைவிழையாதற்று.
2: நிலத்தை அறைந்தவன் கை தவறாமல் வலிக்கும் என்பது எவ்வளவு உறுதியானதோ, அதுபோல கோபத்தை கொள்கையாக கொண்டவன் கெடுவதும் உறுதியானது. குறள் எண் 307, அதிகாரம் வெகுளாமை.
0: நிகழ்ச்சியும் நேரமும் காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க சென்னையிலிருந்து அஞ்சலியை கேட்கலாம். வழங்குகிறார் புலைவர் உதய் மு வீரன் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சோல் கிளையர் என்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். அதைத் தொடர்ந்து மக்காசோள சாகுபடி குறித்து விருதுநகர் விவசாயி சி வாசுகி கணேசன் அவர்கள் வழங்கும் தகவல் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். 7 மணிக்கு காலை தென்றல், 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 நலமாய் வாழ மன அழுத்தம் ஏன் சமாளிப்பது எப்படி தகவல் வழங்குகிறார் மனநல ஆலோசகர் பி ராஜ சவுந்தர பாண்டியன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல், 8 மணிக்கு செய்திச்சிருக்கும், 8:02 மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், அதைத் தொடர்ந்து 8:30 மதுரை தென்றல், 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, அனைவருக்கும் ஆரோக்கியம் தரும் யோகா, நேர்முகத்தில் பங்கு பெறுவர் யோகா பயிற்றுனர் முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 9 மணிக்கு இசை பெட்டகம், 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 12:00 எனக்கு பிடித்த பாடல், 10:55 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரலாக சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சங்கீத சாரல், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 கனிந்த வாழ்வு முதுமை இனியதாக முதியோர் நல ஆர்வலர் எம் அண்ணாதுரை அவர்களுடன் நேர்முகம், யோகா பயிற்சியாளர் எல் செல்வரதி அவர்கள் வழங்கும்

ஆலோசனைகள் இடம்பெறுகிறது. 1:45 மாநில செய்திகள், 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுரை தென்றல், 2:40 இசை பயிற்சி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இதில் ஆசிரியர் கல்பகம் ரமணன், மாணவர்கள் ஸ்வேதா டி பாலசுப்ரமணியன் மற்றும் எஸ் ஹர்மியாய், இசை அமைப்பு ஜோதி சுவர்ணரூபிணி. 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு மதுரை தென்றல், 4 மணிக்கு தம்பி ஓடாதே தங்கமே நாடகம். எழுதியவர் கோபு பாபு அவர்கள், அமைப்பில் உதவி எஸ் நந்தினி, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 5 மணிக்கு குட்டீஸ் நேரம், மதுரை தனபால் நடுநிலைப்பள்ளி, மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 5:30 கிராமிய தென்றல், மதுரை மாவட்டம் திருமங்கலம், பி கருப்பையா மற்றும் குழுவினர் வழங்கும் மேடை நாடக பாடல்கள். 6 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், 6:50 ஆங்கிலத்த செய்திகள், 6:10 ஒருபட பாடல், 6:30 மாநில செய்திகள், 6:30 லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடைபெறும் 2026 பெண்களுக்கான T20 கிரிக்கெட் போட்டியின் ஹிந்தி மற்றும் ஆங்கில வர்ணனை ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சசியை கேட்கலாம். நமது வழக்கமான நிகழ்ச்சிகளை ARPC செயலிலும் கேட்டு ரசிக்கலாம். மதுரை தென்றல் 6:40, 6:55 இசைவை செய்திகள், 7 மணிக்கு மதுரை தென்றல், 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் டி கமலக்கண்ணன், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் பணியும், காய்கறி பயிர்களில் நோய் மேலாண்மை, சிறுவில்லிபுத்தூர் பருத்தி ஆராய்ச்சி நிலைய பயிற்சி நோயியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஆர் விமலா அவர்கள் பங்கு பெறும் நிகழ்ச்சி கேட்கலாம். 8 மணிக்கே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காலை நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரலாக மறு ஒளிபரப்பு செய்ய சென்னையிலிருந்து கேட்கலாம். 8:35 மதுரத்தன்றால், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 மதுரை தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10 மணிக்கு ரவி வரிசை அகில பாரத சங்கீத சபா நிகழ்ச்சி டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், 11:50 ஆங்கில செய்திகள், 11:10 ஒளிபரப்பு நிறைவு. இனி 6 மணிக்கான செய்திச் சுருக்கம், சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய இணைந்திருப்போம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மேனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று இறுதிச் சடங்கு நடைபெறவுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவானது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. மாநிலங்களுக்கு இடையேயான தேசிய சீனியர் தடகள சாம்பியன் போட்டியில் கேரளாவின் ஆன்சி சோஜன் தங்கப்பதக்கம் வென்றார். உலகக்கோப்பை படகு போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் உஜ்வால் குமார் சிங் இணை தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 6:02.
2: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயே.
3: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
2: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
3: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.

0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எது தப்புல வண்டி வர வேண்டாமாங்க?
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பல்லோ பல்லோ.
0: இங்க உட்காரங்க, நான் பாத்துக்கிறேன்.
1: சொன்னேன்
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வர்றேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிகிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்கள் விழுந்து கிடக்கிறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களும் மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
6: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
5: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
6: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
7: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
8: ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சசியை இணைந்திருப்போம்.

0: health coverage, ensuring accessible, affordable and quality healthcare for every citizen. Speaking at the 9th edition of the Doctors' Day Conclave of a private media channel program, Ms. Patel highlighted Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana as one of the world's largest health assurance programs, covering around 62 crore people, and said it is helping families access treatment with financial protection. Delhi Chief Minister Rekha Gupta warned that coaching centres which fail to comply with mandatory safety norms will no longer be permitted to operate in Delhi. In a video message, Gupta said the Delhi government will soon introduce a robust regulatory law to ensure stricter oversight, greater accountability and enhanced student safety. Maharashtra Chief Minister Devendra Fadnavis has ordered the formation of a special investigation team to be headed by Thane Joint Commissioner of Police Punjab Rao Ugle to investigate the Maharashtra Teacher Eligibility Test or TET paper leak case. The move comes after Bhiwandi Police foiled a major paper leak a day before the scheduled TET examination by arresting three alleged members of the racket. Following the incident, the Maharashtra State Council of Examination postponed today's TET examination. A revised date for the test will be announced later. The death toll in Venezuela's earthquakes has risen to 1,430. The latest figures were released as rescuers continued the search for survivors of the 1-2 punch of 7.2 and 7.5 magnitude earthquakes that devastated the South American nation on Wednesday. Families have reported at least 68,900 people missing. Goa's 14-year-old international master, Ethan Waz, has become India's 96th chess grandmaster after securing his third and final grandmaster nom at the Sarajevo GM mixed tournament in Bosnia and Herzegovina. In the FIFA World Cup, England defeated Panama 2-0 in their Group L match at New Jersey Stadium in the United States this morning. Jude Bellingham and Harry Kane scored a goal each as England secured the top spot of Group L. And that is the end of this news bulletin.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் புலவர் உதயை மு வீரையன் அவர்கள்.
2: மனிதனை மனிதனாக மாற்றுவது எது? மனிதனை மற்ற விலங்குகளிலிருந்து பிரிப்பது எது? மனிதனுக்கு நாகரிகத்தையும் பண்பாட்டையும் அறிவுடைமையையும் அளிப்பது எது? இந்த உலகில் அழியாத செல்வம் எது? இத்தனை கேள்விகளுக்கு ஒரே விடை கல்வி செல்வம் என்பதுதான். அதனால்தான் கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புயினும் கற்கை நன்றே என்று நீதிநூல் நருந்தொகை கூறுகிறது. கல்வி கற்பதால் என்ன பயன் என்று கேள்வி கேட்பவர்களுக்கு நாலடியார் விளக்கம் தருகிறது. இந்த உலகத்து இன்பம் தருகிறது, பிறருக்கு தருவதால் குறையாதது. கற்பதால் தாங்கள் அறிவால் விளக்கம் பெறுகிறார்கள். தாம் இருக்கும் வரை கற்ற கல்வி அழியாதது. அதனால் எந்த உலகமாக இருந்தாலும் கல்வியைப் போல அறியாமையை போக்கும் மருந்து வேறு கிடையாது. இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாமுளரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணேம் கல்வி போல் மம்மர் அறுக்கு மருந்து என்று நாளடி ஏற்பாடுகிறது. எல்லா செல்வங்களும் கொடுக்க கொடுக்க குறையும் தன்மையுடையது, ஆனால் கல்வி செல்வம் கொடுக்க கொடுக்க வளரும் தன்மையுடையது என்று கூறுகிறார்கள். இது வியப்பாக இல்லையா? ஆசையே துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்றார் புத்தர். அறியாமையே துன்பத்தின் ஆணிவேர் என்றார் அறிஞர் பிளேட்டோ. அறியாமையை அறிவதே அறிவின் ஆரம்பம். அந்த அறிவுக்கு அடிப்படையே கல்வியாகும். அதனால்தான் பாரதியார் கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாரங்கும் வீசும் தமிழ்நாடு என்று பாடினார். ஒரு காலத்தில் உலக நாகரிகத்தின் ஒளிவிளக்காக திகழ்ந்தது கிரேக்க நாடு. முதலில் அறிவொளியை பாய்ச்சிய சாக்ரடீஸ், அடுத்து பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் என்னும் தத்துவ மேதைகளை கொண்ட நாடு அது. அவர்களுக்கு பிறகு கிரேக்க நாடு பின்தங்கி போனது. வாழ்வும் தாழ்வும் மனிதர்களுக்கு மட்டும்தானா, நாடுகளுக்கும் உண்டல்லவா? கிரேக்க நாட்டின் தலைநகரம் ஏதன்ஸ். அங்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி வரலாற்று சிறப்பு மிக்கது. பட்டப்பகலில் கையில் விளக்கு ஏந்தி தேடிக்கொண்டிருந்தார் ஓர் அறிஞர்,

0: அவர்தான் தயோ டனிஸ். அதனை கவனித்த மக்கள் ஆர்வத்தோடு கேட்டனர், ஐயா என்ன தேடுகிறீர்கள்? அவர் அமைதியாக கூறினார், நான் மனிதனை தேடுகிறேன். பதிலை கேட்டு மக்கள் திகைத்தனர். அப்படியானால் நாம் மனிதர்கள் இல்லையா? ஒவ்வொருவரும் தங்களையே கேட்டுக்கொண்டனர். ஆம், உறுப்புகளால் மட்டும் ஒருவர் மனிதர் ஆவதில்லை. நாகரிகமும் பண்பாடும் நலிந்து மக்கள் விலங்குகளான போது அந்த கிரேக்க நாட்டு மக்கள் சிந்தித்து திருந்துவதற்கும் வருந்துவதற்கும் அந்த அறிஞர் அன்று அவ்வாறு கூறினார். கற்றவர்கள் முழு மனிதர்களாகவும் கல்லாதவர்கள் விலங்குகளாகவும் நீதி நூல்கள் கூறுகின்றன. விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கை நூல் கற்றாரோடு ஏனையவர் என்று திருக்குறள் கூறுகிறது. கல்வி பெறுவதில் ஆண்கள் பெண்கள் என்ற வேறுபாடு கிடையாது. சங்க காலத்தில் ஆண்களோடு சரிநிகர் சமானமாக பெண்களும் புலமை பெற்றிருந்தனர். ஔவையார் என்னும் பெண்பார் புலவர் அரசவையில் மன்னர்களுக்கே அறிவுரை கூறினார் என்று இலக்கியங்கள் மூலம் அறிகிறோம். பெண்களுக்கு கல்வி வேண்டும், குடித்தனம் பேணுவதற்கு. பெண்களுக்கு கல்வி வேண்டும், மக்களை பேணுவதற்கு. பெண்களுக்கு கல்வி வேண்டும், உலகினை பேணுவதற்கு. பெண்களுக்கு கல்வி வேண்டும், கல்வியை பேணுவதற்கு என்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் கல்வியின் அவசியத்தை விளக்குகிறார். இதைவிட கல்வியின் அவசியத்தை வேறு யாரால் விளக்க முடியும்?
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் புலவர் உதயை மு. வீரையன் அவர்கள்.

ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையத்தில் பக்தி மாலையை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பக்தி மாலையில் இனி எஸ்பி ராம் பாடிய பாடல்.

0: நாயில் சணல் பைகள், துணிப்பைகள், பனைவோலி பொருட்கள், கைவினைப் பொருட்கள், ஆபரணங்கள், பஞ்சகவ்ய பொருட்கள், காட்டன் துணி வகைகள் கண்காட்சி மற்றும் விற்பனைக்கு உள்ளன. மேலும் உணவு திருவிழாவும் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெறுகிறது. அனைவரும் இதில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, வாழை மரங்களில் வாடல் நோயின் அறிகுறிகள் தென்பட்டால் மரத்தை உடனே வெட்ட வேண்டாம். அவ்வாறு வெட்டினாலும் வெட்ட பயன்படுத்திய கத்தி, கடப்பாறை, மண்வெட்டி போன்ற உபகரணங்களை நல்ல மரத்தில் பயன்படுத்தக்கூடாது. சாறு வழியாக நல்ல மரங்களிலும் நோய்கள் பரவ வாய்ப்புள்ளது. சொட்டு நீர் பாசன முறையை பயன்படுத்தலாம். மரம் ஒன்றுக்கு 5 கிராம் கார்பன்டேசம் என்ற அளவில் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து மரத்தின் வேர் பகுதியிலும் மண்ணில் சுற்றியும் ஊற்ற வேண்டும். மற்ற நல்ல மரங்களில் தார் வெட்டிய பின் சிகிச்சை அளிக்கப்பட்ட வாடல் நோய் உள்ள மரங்களில் தார் இருந்தாலும் அதையும் அறுவடை செய்துவிட வேண்டும். பிறகு பாதிக்கப்பட்ட மரங்களை கிளங்கோடு தோண்டி எடுக்க வேண்டும். அவ்வாறு தோண்டி எடுக்கப்படும் போது ஏற்பட்ட பள்ளத்தில் 2 கிலோ சுண்ணாம்பை இட்டு நன்கு கிளறிவிட்டு சமமாக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மரத்தின் பக்க கன்றுகளை அடுத்த பருவ நடவிற்காக எடுக்கக்கூடாது. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, உரச்செலவை குறைக்க விதை நேர்த்தி அவசியம். பயிர்களை விதை மூலம் பரவக்கூடிய பூஞ்சா நோய்களில் இருந்து பாதுகாப்பதற்கு விதையுடன் பூஞ்சான மருந்து கலந்து விதை நேர்த்தி செய்திட வேண்டும். விதை மூலம் பரவும் இலைப்புள்ளி, இலைக்கருகள், இலை உரை அழுகல் மற்றும் குலை நோய் போன்ற பூஞ்சான நோய்களை தடுக்க 1 கிலோ விதைக்கு 2 கிராம் வீதம் கார்பன்டைசம் கலந்து 24 மணி நேரம் வைத்திருந்து பின் விதைக்க வேண்டும். இல்லாவிட்டால் 1 கிலோ விதைக்கு 4 கிராம் வீதம் ட்ரைகோடெர்மா விரிடி அல்லது 1 கிலோ விதைக்கு 10 கிராம் வீதம் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் என்ற உயிரியல் பூஞ்சான மருந்தை விதைப்பதற்கு முன் கலந்து விதைக்க வேண்டும். 1 ஏக்கர் விதைக்க தேவையான விதைக்கு விதை நேர்த்தி செய்ய 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை செலவாகும். ஆனால் விதை நேர்த்தி செய்வதால் பயிர் வளர்ச்சி காலத்தில் நோய்கள் தாக்கி அவற்றை கட்டுப்படுத்த மருந்திற்கு செலவு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாது. நெல், சிறுதானியங்கள், பருத்தி, கரும்பு, எள் மற்றும் சூரியகாந்தி பயிர்களுக்கு விதை நேர்த்தி செய்வதற்கு 1 ஏக்கர் விதைக்கு அசோஸ் பயிரிலம் 1 பாக்கெட் ஆரிய வடிகஞ்சியில் கலந்து அதனுடன் பூஞ்சான விதை நேர்த்தி செய்த விதையை கலந்து நிழலில் 30 நிமிடம் உலர்த்தி பின்பு விதைக்க வேண்டும். இதன் மூலம் உரச்செலவை குறைக்கலாம் என வதிராயிருப்பு வேளாண் துறை தெரிவித்துள்ளது. தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்னைக்கு இன்று ஒரு செய்தியில மக்காச்சோள சாகுபடி குறித்து விருதுநகர் மாவட்ட விவசாயி சி வாசுகி கணேசன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: மக்காச்சோளம் வந்து அது ஒரு உணவு பயிராக நம்ம விவசாயிகள் எல்லாருமே பயிர் செய்கிறோம். எந்த விவசாய பயிர்கள் செஞ்சாலும் நான் மக்காச்சோளம் எப்படியாவது ஒரு 2 ஏக்கராவது போடாமல் இருக்க மாட்டேன். எனக்கு பிடிக்கும். அதில் வந்து நல்ல தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நான் நிறைய மகசூல் எடுத்திருக்கேன். மக்காச்சோளம் நடும்போது வந்து நிலத்தை வந்து சுத்தப்படுத்தணும் போது எப்பயும் போல எல்லா விவசாய பயிர்களுக்கும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்ற மாதிரி மொதல் சட்டி போட்டுட்டு 10 நாள் கேப் விட்டுட்டு அடுத்து வந்து ஒரு டில்லர் அடிச்சுட்டு அது ஒரு வார இடைவெளி விட்டுட்டு அடுத்து வந்து அது ஊன்றதுக்கான அந்த மோல்டு கலப்பு போட்டுட்டு நிலத்தை பக்குவப்படுத்திட்டு அதுக்கடுத்து நட ஆரம்பிப்போம். அப்போ அந்த மோல்டு கலப்பு போடுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும், மக்காச்சோளத்துக்கு அடி உரமாக வந்து டிஏபி கொடுக்கணும். 1 ஏக்கருக்கு 1 மூடை இல்லை இயற்கை முறையில் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம சட்டி போடுறதுக்கு முன்னாடியே சமமாக நிலம் இருக்கும் போதே வந்து இயற்கை உரங்க மாட்டுச்சாணம்னாலும் சரி ஆட்டுச்சாணம் சரி 1 ஏக்கர் நிலத்தில் பரப்பி விட்டுட்டு சட்டி அடித்தோம்னா அந்த இயற்கை உரங்கள் வந்து அடியில் போயிடும். 1 வாரம் கழித்து நம்ம திரும்ப கொடுக்கும்போது ரொட்டேட்டோ அல்லது வந்து டில்லர் கலப்பையோ எதை வச்சு நம்ம பண்ணும்போது வந்து அதை நல்லா அரைச்சி விட்டுரும். அரைச்சி விட்டு தூளாக்கி விடும். தூளாக்கணும்னா திருப்பி நம்ம பாத்தி விட்டுட்டு அதை வந்து நம்ம பயிர் செய்யும் போது நிலம் ஃபுல்லாக என்ன செஞ்சுருக்கோம், உரம் பரவி. அது வந்து இயற்கை முறை. இந்த ரசாயன உரங்கள் மூலியமாக நம்ம செய்யணும்னு நினச்சோம்னா அடி உரமாக கொடுத்துட்டு அப்படி டில்லரை போட்டு இழுத்துட்டு சட்டி விடும்போது போட தேவையில்லை. மோல்டு போடுறதுக்கு முதல் நாள் விதைச்சிட்டு மோல்டை போட்டோம்னா அடுத்து நம்ம விதை உண்டாரம். இது அடி உரம் மக்காச்சோளம் ஒன்றுக்கான முறை. 2 க்கு 2 தான் போடணும். 2 அடி நீளம், 2 அடிகள் அந்த மாதிரி தான் நம்ம பயிர் செய்யணும். அப்படி நம்ம பயிர் செய்யும்போது அந்த செடிகளுக்கான சத்துக்கள் வந்து கரெக்டாக இருக்கும். நெருக்கு பயிர் அப்படின்ற செஞ்சிட்டோம்னா ஒரு செடிக்கு வைக்கிற சத்து வந்து நாலு செடிக்கு போகும்போது தேவையான சத்துக்கள் கிடைக்காம ஈல்டுக்கு வரும்போது கம்மியான வருமானம் கொடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
2: இதுக்கு வந்து நடவு பண்ணுறதுக்கு வந்து இதோட விதைகள் வந்து நம்ம எப்படி தேர்வு செய்யலாம்?
1: பல்கலைக்கழகத்தில் வந்துட்டு நிறைய

0: சற்ற விதைகளை வந்து நம்ம தமிழ்நாடு அரசு மூலியமாக தயார் பண்ணி விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து ஈல்டுக்குற மாதிரி நிறைய மகசூல் கிடைக்குது, நல்லா வந்து ஒரு வருமானம் கிடைக்குது, மக்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பு இருக்கு. அப்படிங்கும் போது நம்ம நல்லா ரகங்க விதைகளை வந்து நம்ம தேர்வு செய்யறோம். மக்காச்சோள பொறுத்தளவில் வந்து நான் வந்து காவிரின்ற ஒரு விதை வந்து தேர்வு செய்கிறேன். நான் 2014 இருந்துட்டுவே நான் அந்த விதைகள் வந்து தான் நான் பயன்படுத்திகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு காவிரி அப்படின்னு வந்துச்சு, அந்த ரக விதைகளை வந்து நான் பயன்படுத்தினேன். ரெண்டாவது வந்து காவிரி கோல்டுன்னு வந்துச்சு, அந்த ரக விதைகளை பயன்படுத்தினேன். அதே கம்பெனியிலேருந்து கொஞ்சம் பேர் மாற்றங்கள் வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒட்டு ரகங்கள் மாறும்போது உற்பத்தி வந்து அதிகமாயிட்டு வரும்போது பேர்கள் வந்து கொஞ்சம் இருந்துச்சு. இப்போ வந்து துரோணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரக விதைகள் வந்து காவிரி நிறுவனத்திலிருந்து கொடுத்தாங்க, அதை வந்து நான் பயிர் செஞ்சுட்டு இருந்தேன். அதுபோக இப்போ வந்து 83, 33 ஒரு விதையை வந்து கொடுத்தாங்க. அப்புறம் 23, 33 அன்று மாதிரி ஒவ்வொரு ரகங்களை பற்றி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் வந்து நான் பயிர் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏக்கருக்கு வந்து கிட்டத்தட்ட 38-40 முடக்கிட்ட கூட வருது எனக்கு வந்து ஈல்டுக்கு வர்றப்போ நல்ல மகசூல். இந்த காலகட்டங்களில் நம்ம பயிர் செஞ்சிட்ருக்கிற நிலையில் வந்து 2018-19 வந்து படைப்புழுன்னு ஒன்று வந்துச்சு. அந்த படைப்புழு தாக்குதலில் வந்து விவசாயிகள் டோட்டலாக எல்லாருமே பாதிக்கப்பட்டோம்.
1: இதுவரை மக்காச்சோள சாகுபடி குறித்து விருதுநகர் மாவட்ட விவசாயி சி வாசுகி கணேசன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.

நேர்கள் இதுவரை கேட்டது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி. ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையத்தில் இனி மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் தின விழாவையொட்டி தனியார் ஊடக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், குறைந்த செலவில் அனைவருக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைக்கும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். பிரதமரின் மக்கள் சுகாதார திட்டம் உலக அளவில் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டமாக உள்ளது என்றும், இத்திட்டத்தின் மூலம் 62 கோடி மக்கள் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் 184,000 ஆயுஷ்மான் சுகாதார மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம், புற்றுநோய் போன்ற தொற்று அல்லாத நோய்களின் பாதிப்புகளை உரிய நேரத்தில் உடல் பரிசோதனைகளை மேற்கொள்வதன் மூலம் மருத்துவ செலவுகளை குறைக்க முடியும் என்று திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்தார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். லண்டனில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டின் நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளின் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளுக்கு பெரிதும் உதவிகரமாக இந்த ஒப்பந்தம் அமையும் என்று கூறினார். நீண்டகால முதலீடு, தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட

0: பல்வேறு துறைகளில் இவ்விரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதிற்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த முகாம் நடைபெறுகிறது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். சென்னை பெருநகர மாநகராட்சி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சென்னையின் பசுமை பரப்பளவை அதிகரிக்கும் வகையில் சாலையின் மையத்தடுப்புகள், பாலத்தின் அடிப்பகுதிகள், நீர்நிலைப் பகுதிகள், பூங்காக்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் அதிக எண்ணிக்கையிலான மரக்கன்றுகளை நடுவதற்கு திட்டமிடப்பட்டு வருவதாக மாநகராட்சியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெறுகிறது. நுங்கம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் 1:30 பெசன் நகரில் உள்ள மின்மயானத்தில் அன்னாரது உடல் தகனம் செய்யப்பட உள்ளதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவிலில் ஆனி மாத திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெறுவதையொட்டி அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேரோட்டத்தை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நெல்லையப்பர் கோவிலுக்கு புதிய யானை கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உயிரிழந்துள்ளனர், 3 காயமடைந்துள்ளனர். சென்னையிலிருந்து ராமநாதபுரத்திற்கு சென்று கொண்டிருந்த கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள விளம்பர கம்பத்தில் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்து காரணமாக சென்னை திருச்சி GST சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக கோவை, நீலகிரி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதி இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். ரஷ்யாவின் கட்டுப்பாட்டிற்குள் உள்ள கிரிமியா பகுதிகளில் யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 உயிரிழந்துள்ளனர். பஹ்ரைன் நாட்டை குறிவைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவாகியுள்ளது. அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக அம்மாநில காவல்துறை மேற்கொண்ட நடவடிக்கை

0: நடவடிக்கைகள் குறித்து ஓய்வு பெற்ற துணைநிலை ஆளுநர் திரு பட்நாயக் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஹரியானா மாநிலத்தில் திடக்கழிவு மேலாண்மை பணிகளை கண்காணிப்பதற்காக குப்பைகளை சேகரிக்கும் அனைத்து வாகனங்களிலும் GPS கருவி பொருத்தப்பட வேண்டும் என்று அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் உலக நாட்டிய தின விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பாரம்பரிய சிறுதானிய மரபு உணவு திருவிழா முளைப்பாரி ஊர்வலம் மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சிகளுடன் நேற்று தொடங்கியது. தேனி மாவட்டத்தில் உள்ள சிப்காட் உணவு பூங்காவை நேற்று ஆய்வு செய்த ஆட்சியர் திரு வைத்தியநாதன் முதலீட்டாளர்களுக்கு தேவையான வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சென்னை விமான நிலைய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது சீனாவில் இருந்து பட்டாசுகளை கடத்தும் முயற்சிகள் முறியடிக்கப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. லார்ட்ஸில் இப்போட்டி இந்திய நேரப்படி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. டார்குமோஸ் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் பட்டம் வென்றார். ரொமானியாவில் நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஃபெலிக்ஸ் பல்சாவை வென்றார். உலகக்கோப்பை படகு போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் உஜ்வால் குமார் சிங் இணை தங்கப்பதக்கம் வென்றது. சுவிட்சர்லாந்தின் லூசன் நகரில் நடைபெற்ற உலக ரோயிங் கோப்பை படகு போட்டியின் ஆடவர் லைட் வெயிட் டபுள் ஸ்கல்ஸ் பிரிவில் முதல் முறையாக இப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 6:55.
2: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
3: காட்டில் வாழும் விலங்குகளை பற்றி பேசும்போது பெரும்பாலானோரின் மனதில் முதலில் தோன்றும் விலங்கு புலிதான். ஒரு காற்று சூழல் ஆரோக்கியமாக இயங்குவதற்கும் அங்குள்ள உயிரினங்கள் சமநிலையுடன் வாழ்வதற்கும் புலிகள் மிகப்பெரிய பங்காற்றுகின்றன. இன்று அந்த சுவாரஸ்யமான கதையை பற்றி தான் பேசப்போகிறோம். உணவு சங்கிலியின் உச்சத்தில் புலி. இயற்கையில் ஒவ்வொரு உயிரினமும் மற்றொரு உயிரினத்துடன் ஏதோ ஒரு வகையில் இணைந்திருக்கிறது. புல் வளர்கிறது, அந்த புல்லை மான் தின்னுகிறது, அந்த மானை புலி வேட்டையாடுகிறது. இப்படியாக உயிரினங்கள் ஒன்றை ஒன்று சார்ந்து வாழும் அமைப்பே உணவு சங்கிலி. இந்த உணவுச் சங்கிலியில் புலி ஒரு உச்சக்கட்ட வேட்டையாடி, அப்பக்ஸ் பிரடேட்டர். அதாவது உணவு சங்கிலியின் மேல்மட்டத்தில் இருந்து மற்ற உயிரினங்களின் எண்ணிக்கையை சமநிலைப்படுத்தும் முக்கிய உயிரினம். புலிகள் தங்களுக்கு தேவையான அளவிற்கு மட்டுமே வேட்டையாடுகின்றன. இந்த இயற்கையான செயல்பாடு தான் காட்டின் ஒட்டுமொத்த சமநிலையையும் பாதுகாக்கிறது. தாவர உண்ணிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் புலி. ஒரு காட்டில் புலிகள் இல்லை என்றால் என்ன ஆகும் என நினைத்து பாருங்கள். மான்கள், காற்று பன்றிகள் போன்ற தாவர உண்ணிகளின் எண்ணிக்கை வேகமாக அதிகரிக்க தொடங்கும். அவை அதிக அளவில் இலைகள், புல்கள், செடிகள் மற்றும் மரக்கன்றுகளை உண்ணும். இதனால் புதிய தாவரங்கள் வளர முடியாமல் போகலாம். இயற்கை ஒரு பெரிய விருந்து மண்டபம் போன்றது. அங்கே எல்லா உயிரினங்களுக்கும் இடமும் உணவும் இருக்க வேண்டும். ஆனால் சில உயிரினங்கள் அளவுக்கு அதிகமாக பெருகிவிட்டால் அந்த சமநிலை பாதிக்கப்படும். இந்த நிலை ஏற்படாமல் பார்த்துக்கொள்வதுதான் புலியின் முக்கியமான பணி. புலி ஒரு முழு காட்டையே பாதுகாக்கிறது. புலி மானை வேட்டையாடுகிறது, அதற்கும் மரங்களுக்கும் என்ன சம்பந்தம் என நீங்கள் கேட்கலாம். ஆனால் இயற்கையில் எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. புலிகள் தாவர உண்ணிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் போது செடிகள் மற்றும் மரக்கன்றுகள் பாதுகாப்பாக வளர முடிகிறது. மரங்கள் வளரும் போது பறவைகளுக்கு கூடு கிடைக்கிறது, பூச்சிகளுக்கு வாழிடம் கிடைக்கிறது, சிறிய பாலூட்டிகள் மற்றும் பல உயிரினங்களுக்கு பாதுகாப்பாக வாழ முடிகிறது. அதனால் ஒரு புலியை பாதுகாப்பது என்பது உண்மையில் ஒரு முழு காடையே பாதுகாப்பது போன்றது. பல்லுயிர் சூழலின் உயிர் நாடி. ஒரு காட்டில் புலிகள் இருப்பது அந்த காடு ஆரோக்கியமாக இருக்கிறது என்பதற்கான மிகச்சிறந்த அறிகுறி. ஏனெனில் புலி வாழ வேண்டும் என்றால் அதற்கு இறை விலங்குகள் வேண்டும். இறை விலங்கு

0: எங்களுக்கு பசுமையான தாவரங்கள் வேண்டும். தாவரங்களுக்கு நல்ல மண், நீர், மழை வேண்டும். இவ்வாறு ஒன்றை ஒன்று சார்ந்த பெரிய உயிரியல் வலைப்பின்னல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மேலும் புலி வேட்டையாடும் பெரிய விலங்குகளின் மீதமுள்ள உணவு கழுகுகள், நரிகள், காட்டு நாய்கள் போன்ற பல சிறிய உயிரினங்களுக்கு உணவாக மாறுகிறது. எனவே புலியின் இருப்பு எண்ணற்ற உயிரினங்களின் வாழ்வோடு தொடர்புடையது. புலிகளும் நீர் வளமும். புலிகளுக்கும் நாம் பயன்படுத்தும் நீருக்கும் கூட மறைமுகமான தொடர்பு இருக்கிறது. ஆரோக்கியமான காடுகள் சிறந்த நீர்ப்பிடி பகுதிகளாக செயல்படுகின்றன. மரங்கள் மழைநீரை சேமித்து நிலத்தடி நீரை அதிகரிக்க உதவுகின்றன. இதனால் ஓடைகள், ஆறுகள் மற்றும் நீர்நிலைகள் தொடர்ந்து உயிர்ப்புடன் இருக்கின்றன. புலிகள் வாழும் காடுகள் பொதுவாக நல்ல நிலையில் பாதுகாக்கப்படுகின்றன. அதனால் அந்த காடுகள் நீர் வளத்தையும் பாதுகாக்க உதவுகின்றன. ஒரு வகையில் சொன்னால், புலி காடுகளை பாதுகாப்பதன் மூலம் மறைமுகமாக நீரையும் காக்கிறது. குடைச்சிற்றினம் என அழைக்கப்படும் புலி. அறிவியலாளர்கள் புலியை அம்பரல்லா ஸ்பைசிஸ், அதாவது குடைச்சிற்றினம் என்று அழைக்கிறார்கள். மழையில் நாம் பிடிக்கும் குடை எப்படி பலவற்றை பாதுகாக்கிறதோ அதுபோல ஒரு புலியை பாதுகாக்க எடுக்கப்படும் முயற்சிகள் அந்த காட்டில் வாழும் யானைகள், கரடிகள், பறவைகள், ஊர்வன, பூச்சிகள் என எண்ணற்ற உயிரினங்களுக்கும் பாதுகாப்பை வழங்குகின்றன. அதனால்தான் ஒரு புலியை காப்பது ஒரு உயிரினத்தை மட்டும் காப்பது அல்ல, ஒரு முழுமையான உயிர்ச்சூழலை பாதுகாப்பதாக கருதப்படுகிறது. இந்தியாவின் பெருமை. உலகில் அதிகமான காட்டுப்புலிகள் வாழும் நாடுகளில் இந்தியா முக்கிய இடம் வகிக்கிறது. தமிழ்நாட்டின் பல வனப்பகுதிகளிலும் புலிகள் வாழ்கின்றன. குறிப்பாக நீலகிரி மலைத்தொடர் மற்றும் அதனை சுற்றியுள்ள காடுகள் புலிகளின் முக்கிய வாழிடங்களாக உள்ளன. ஒரு புலியின் கர்ஜனையை நேரில் கேட்கும் வாய்ப்பு நமக்கு கிடைக்காமல் போகலாம். ஆனால் அந்த புலி காடுகளில் வாழ்ந்து கொண்டிருப்பதால் எண்ணற்ற உயிரினங்கள் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. புலி என்பது வேட்டையாடும் விலங்கு அல்ல, அது காடுகளின் சமநிலையை காக்கும் இயற்கையின் புத்திசாலித்தனமான ஏற்பாடு. அது பசுமையையும் பல்லுயிர் வளத்தையும் நீர் வளத்தையும் மறைமுகமாக பாதுகாக்கும் காட்டின் காவலன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி. முருகராஜ் அவர்கள்.

இனிய வணக்கங்களோடு காலைத்தண்டல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் நேர்களே. அதிகாலை சூரியோதயத்திற்கு முன்பாக எழுதல், சிறு உடைப்பயிற்சி, நடைப்பயிற்சி, யோகாசனம், மூச்சு பயிற்சி, தியானம், இவற்றில் ஏதாவது ஒன்றிரண்டை நாம் தினமும் கடைப்பிடிப்போமானால் நாம் மனதும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். நண்பர்களே, காலை நற்பழக்கங்களோடு இனிய காலை வணக்கம் நேர்களே.

தினமும் காலை வேளையில் இன்று என்னென்ன வேலைகளை நாம் முடிக்க வேண்டும் என்று வரிசைப்படுத்தி திட்டமிடுதல் வேண்டும். நேற்றைய முடிக்க முடியாத வேலைகளையும் அவற்றோடு சேர்த்து கொண்டு நாம் திட்டமிட வேண்டும்.

0: இது எஸ்எம்எஸ் ஸ்கேம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் திருட்டு போயிடும்.
1: ஓ தேங்க்ஸ் கப்பு, காப்பாத்திட்டேன். இந்த உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு பரிசு.
0: ஆர்பிஐ சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக இருங்கள்.

நினைவூட்டுகிற நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லி அஞ்சலாக இன்று காலை 11 மணிக்கு கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நிகழ்ச்சிக்காக காத்திருக்கிற நேயர்களே, இன்று காலை 11 மணிக்கு.

0: விளம்பரத்தை அடுத்து நேர்கள் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: சரியான நேரத்தில் விதைத்தால் சிறந்த அறுவடை பெறுவது நிச்சயம்.
2: ஐயா, விதைகள் எல்லாம் காலத்தோடு விதைக்கப்பட்டு விட்டன. இதை பத்தி ஒரு விவசாயி விட வேறு யாருக்கு தெரியும்?
1: நான் அறுவடை பற்றி பேசவில்லை, NPS சஞ்சய் பற்றி சொல்கிறேன்.
2: NPS சஞ்சய் என்றால் என்ன ஐயா?
1: NPS சஞ்சய் என்பது இந்திய அரசின் PFRDA அமைப்பால் நடத்தப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டம். ₹250 என்ற அளவில் ஒரு கணக்கை தொடங்கி அதில் தொடர்ந்து பணத்தை சேமித்து வருவதன் மூலம் உங்கள் முதுமை காலத்தில் மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறலாம். இன்றே NPS சஞ்சய் திட்டத்தில் பணத்தை சேமித்து உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்தையோ அல்லது உங்கள் வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம். NPS சஞ்சய் மூலம் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
3: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக நதிகள் இணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகள் பயனடையும் வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீடு சம அளவில் இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற நாடாப்பிரபு கெம்பேகவுடாவின் 517th பிறந்த தின விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், கர்நாடகா தமிழ்நாடு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு சுமூகமான தீர்வு காணப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக நதிகள் இணைக்கப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். கெம்பேகவுடாவின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய அளப்பரிய சேவைகள் காரணமாக 500 பிறகும் மக்கள் பயனடைந்து வருவதாக அவர் கூறினார். கெம்பேகவுடா கட்டமைத்த ஏரி அப்பகுதி மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக திகழ்கிறது என்றும், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி திட்டங்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார பாதுகாப்பு போன்ற அவரது செயல்பாடுகள் என்றென்றும் நினைவு கூறத்தக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இதையடுத்து அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரையாற்றுகிறார். பின்னர் அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார். ரோஜி கைமன் நகரில் நடைபெறவுள்ள அந்நாட்டு தேசிய தின பொன்விழா கொண்டாட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியில் இந்திய பாதுகாப்பு படையுடன் 2 இந்திய கடற்படை கப்பல்களும் பங்கேற்க உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் தனக்கு அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்புக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பில்

0: இரு நாடுகளுக்கும் இடையே நெருங்கிய நட்புறவு உள்ளதாகவும் இது மேலும் வலுவடையும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மின்னணு சாதனங்கள் மற்றும் செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜேவரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 6,750 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 முக்கிய மின்னணு சாதன உற்பத்தி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்து பேசினார். மின்னணு சாதனங்களை இறக்குமதி செய்து வந்த நிலையில் தற்போது அவை உள்நாட்டிலேயே உற்பத்தி மதிப்பு 40,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் தொழில்துறை மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். தில்லி, லக்னோ, வாரணாசி, பட்னா, சிலிகுரி இடையே புல்லட் ரயில் போக்குவரத்திற்கான வழித்தடம் அமைப்பதன் மூலம் தொழில் வளர்ச்சி மேம்படும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். வளர்ந்து வரும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் காரணமாக நாட்டின் சுகாதார சேவைகள் மேம்பட்டுள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மருத்துவர் தினத்தையொட்டி நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், மரபணு இந்தியா இயக்கத்தின் கீழ் 10,000-க்கும் அதிகமான தனிநபர்களிடமிருந்து மரபணு சார்ந்த தரவுகள் சேகரிக்கும் பணி நிறைவடைந்துள்ளதாக கூறினார். நவீன தொழில்நுட்பம் அடிப்படையிலான சிகிச்சை முறைகளுக்கு மரபணு சார்ந்த தகவல்கள் பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். குஜராத் மாநிலத்தில் உள்ள 70 வயதுக்கும் மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் போர்க்கால அடிப்படையில் ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீட்டு அட்டைகளை வழங்குமாறு மாவட்ட நிர்வாகங்களுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். காந்திநகரில் திரு அமித்ஷா தலைமையில் நேற்று நடைபெற்ற மாவட்ட மேம்பாட்டு ஒத்துழைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பெண் குழந்தைகளின் பள்ளி இடைநிற்றலை தடுக்கும் வகையில் ஒவ்வொரு 4 கிராமங்களிலும் புதிய பள்ளிகளை தொடங்குவதற்கான நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிராமப்புற பகுதிகளில் முழுமையான கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு ஒவ்வொரு நில உரிமையாளருக்கும் 2 கால்நடைகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று திரு அமித்ஷா அறிவுறுத்தினார். தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் பிரதமரின் குடும்ப சுகாதார பராமரிப்பு கண்காணிப்பு திட்டத்தை திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தில்லியில் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்ற தவறிய தனியார் பயிற்சி மையங்கள் செயல்படுவதற்கு அனுமதி அளிக்கப்பட மாட்டாது என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா உறுதிபட தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காணொலி மூலம் அவர் விடுத்துள்ள செய்தியில், மாணவர்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையிலும் பயிற்சி நிறுவனங்களின் பொறுப்புணர்வை அதிகரிக்கும் வகையிலும் தேவையான ஒழுங்குமுறை விதிகள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். தில்லியில் உள்ள அனைத்து பயிற்சி மையங்களும் பாதுகாப்பு சம்பந்தமான அனைத்து ஒழுங்குமுறை விதிகளையும் 1 மாத காலத்திற்குள் முறையாக பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு அம்சங்களை செயல்படுத்த தவறிய பயிற்சி மையங்கள் மீது மாணவர்கள் புகாரளிக்க முன்வர வேண்டும் என்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கேட்டுக்கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் குஷிநகர் மாவட்டத்தில் அஹிரௌலி பஜார் பகுதியில் நேரிட்ட சாலை விபத்தில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மருத்துவ சிகிச்சைக்காக கோரக்பூரில் இருந்து இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த கார் மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் சம்பவ இடத்திலேயே 3 பேரும் உயிரிழந்ததாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்தனர். இது தொடர்பாக காவல்துறையினர் கார் ஓட்டுநரை கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெனிசுலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1430 அதிகரித்துள்ளது. நிலநடுக்கத்தால்

0: பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த துயரமான சம்பவம் காரணமாக 68,900 பேர் மாயமாகி உள்ளதாகவும், கட்டிட இடிபாடுகளில் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டு வருவதாகவும் அந்த தகவல்கள் மேலும் கூறுகிறது. அந்நாட்டு ராணுவம், தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் போதிய தயார் நிலையில் இல்லாத காரணத்தால் மீட்பு நடவடிக்கைகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் 3 நாட்களுக்கு முன்பு 7.2 மற்றும் 7.5 என்ற ரிக்டர் அளவில் 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. அசாம், மேகாலயா, சிக்கிம் மற்றும் இமயமலையை ஒட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், சத்தீஸ்கர், கர்நாடகா, கொங்கன், கோவா, ஒடிசா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலங்கானா, விதர்பா, லட்சத்தீவுகள் மற்றும் அந்தமான் நிக்கோபர் தீவுகளின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே குஜராத், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் தில்லி, ஹரியானா, சண்டிகர் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அருணாச்சல பிரதேசத்தில் கேயி பன்யார் மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும், அப்பகுதியில் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்த 2 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. லார்ட்ஸில் இப்போட்டி இந்திய நேரப்படி 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக நதிகள் இணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:25, 20:00.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நலமாய் வாழ. மன அழுத்தம் ஏன், சமாளிப்பது எப்படி? தகவல் தருகின்றார் மனநல ஆலோசகர் பி ராஜசவுந்தரபாண்டியன் அவர்கள். இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ஒரு வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க போய்கிட்டேவும் இது வந்து செஞ்சுக்க முடியுமா?
2: ஆ, கண்டிப்பாக மேம். யூஸ்வலாக என்னென்னா, நான் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ உதாரணத்துக்கு வந்து சில பேர் கம்ப்ளீட்டட் ஒர்க்குக்கே போகாமல் இருப்பாங்க ஆரம்பத்தில், இந்த ப்ராப்ளத்தில் டிப்ரெஷனில் இருக்கும்போது. ஸோ இப்போ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ்வலாக மந்த்லி ஒன்ஸ் செஷன்ஸ் வந்து அந்த 15 days once அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட டைம் தான், நம்ம கன்வீனியன்ட்டுக்காக ஈவினிங் ஆஃப்டர் 6 மேலே போகும்போது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அந்த ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணால் பெட்டரான ரிசல்ட் வரும். நம்ம ஊரில் பெரிய பிரச்சனை என்னென்னா, ஃபாலோ அப் ஒரு தடவை ரெண்டு தடவை போவோம், மூணாவது தடவை நாலாவது தடவை நம்ம ஏன் போக முடியும் அப்படின்ட்டு வந்து இது பண்ணுவாங்க. நம்மளே சமாளிச்சுக்கலாம். இன்னும் நிறைய பேர் வந்து இந்த தப்பை பண்ணுவாங்க, ஒன்றால் முடியும் நீயே பண்ணு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிடுவோம். ஸோ நான் வந்து தப்புன்னு சொல்ல, பட் இங்கே ஒருத்தரோட கெப்பாசிட்டி நமக்கு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இது நடந்த இன்சிடென்ட் ரியலாகவே ஒரு பையனால் முடியவே இல்லை. அவங்க கூட வந்து ரிலேட்டிவ் வந்து சொன்னாங்க, நீ கவலைப்படாத ஒன்றால் முடியும் முடியும்னார். ரியலாக பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு அந்த எபிலிட்டி இல்லை, அவன் ஆல்மோஸ்ட் எக்ஸாஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படிப்பட்ட பர்சனை போய் நீ சொன்னால் வந்து அவனால் வெளியே வர முடியுமானா? முடியாது. ஸோ அவங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ், ஸோ ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் தான் அடுத்து கொண்டு வந்தாங்க. பட் இன்றைக்கி அவர் வந்து ஹீஸ் பேக் டு ஹீஸ் நார்மல் லைஃப். ஸோ அது மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து ஈஸியாக சொல்லிட முடியாது. நம்மளாலே முடியும், நம்மளாலவே பண்ணிடலாம். இது பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல், ஒவ்வொருத்தரோட கெப்பாசிட்டி பொறுத்து தான் வந்து நம்ம பவுன்ஸ் பேக் திரும்பி வருவோம்.
1: மன அழுத்தம் தானாக ஏற்படுது இல்லை ஏற்படுத்திக்கிறாங்க, இந்த மாதிரி வகைகள் பிரித்தாலும் நம்ம மற்றவர்கள் மேலே திணிக்கப்படுறதும் ஒரு வகையான அழுத்தம்.

0: இப்போ பேரண்ட்ஸாக இருந்தால் பிள்ளைங்கள நீங்கள் இது தான் படிக்கணும், இப்படி தான் வாழணும் அப்படின்னு நம்ம கொண்டு வரும்போது அவங்க வந்து அந்த மன அழுத்தத்துக்குள்ளே திணிக்கப்படுறாங்க இல்லையா? அப்போ யாருக்கு அந்த கைடன்ஸ் அதிகம் தேவைப்படுது?
1: இது ரெண்டுலேயுமே இருக்குது மேம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பேரண்டிங்கில் ஒரு சைடு, இப்போ என்னென்னா நான் ஆக முடியாத என் பையனை ஆக்கணும். உதாரணமாக நான் அப்போ வந்து இன்ஜினியர் ஆகணும்னு நினச்சேன், முடியல, இன்றைக்கி என் பையனை கொண்டு வரணும்னு நினைக்கிறது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து அந்த குழந்தைக்கு வந்து இன்ஜினியரிங்லேயே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், இன்றைக்கி ஏஐ நல்லா இருக்குது, இதுவும் என்னோடய கிளைண்ட் ஒருத்தவங்க நடந்துதான், அவனுக்கு என் பையனை படிக்க வைக்கணும், அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்படி நம்ம திணிப்பு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மற்றவங்க மேலே திணிக்கும்போது அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டராக கண்டிப்பாக அமையும். ஸோ இதை குழந்தைங்கனால கண்டிப்பாக ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு துறை, அது துறைன்னு சொல்லலாம், மேரேஜ் லைஃப், என்ன வேணாலும் சொல்லலாம், ஒரு விஷயத்தை நான் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது ரொம்ப லோவாக இருக்கும். மனுஷனுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இல்லாமல் இருக்கும்போது அவனுக்கு எப்போதுமே ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் ஒரு பீரியடுக்கு அப்புறம் பைல அப் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அப்படி ஆகும்போது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும். ஸோ இது ஒரு சைடு பேரண்டிங். சேம் லைக் குழந்தைங்கிட்டேருந்து அம்மா அப்பாவுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரெஷர், இது திணிக்கிறாங்கன்னு சொல்கிறோம், இதை வாங்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்லலாம். உதாரணமாக இன்றைக்கி குழந்தைங்களுக்கு வந்து ஐஃபோனாக இருக்கட்டும், காஸ்ட்லி பைக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம பேரண்ட் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அவங்களோட வருமானம் எவ்வளோது, என்ன கடன் வச்சுருக்காங்க, இது எதையுமே குழந்தைங்க சிந்திக்கிறதில்ல. இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளவோ பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ இப்போ அந்த மாதிரியான கிளைண்ட்ஸையுமே நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் திணிப்பு, அந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், இந்த மாதிரி விஷயங்களை மற்றவங்க முன்னாடி நம்ம வைக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது.
0: மன அழுத்தம் ஏன், சமாளிப்பது எப்படி? தகவல் வழங்கினார் மனநல ஆலோசகர் பி ராஜசௌந்தர பாண்டியன் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு நாள் ஒரு தகப்பனார் தன்னுடைய பிள்ளையை அழைச்சிக்கிட்டு வந்தார். சார், இவன் சரியாக படிக்க மாட்டேங்கிறான், பெரியவங்களை மதிக்க மாட்டேங்கிறான், நீங்கள் கொஞ்ச நாள் இவனுக்கு குருவாக இருந்து நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தா தேவையில்லைன்னார். பெரியவங்களையும் மதிக்காதவன் எப்படி என்ன மதிக்க போகிறான் அப்படிங்கிறது நமக்கு யோசனை வரும் இல்லையா? வேணாங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னோ. அவர் விடமாட்டேன்னு விட்டார். இல்லைன்னா அவன் அவரே சிஷ்யனாகிடுவார் போல இருந்தது. சரி, வேறு வழி இல்லாமல் அந்த பையனையே என்னுடைய சீடனை ஏற்றுக்கிட்டு உபதேசமெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். அதாவது குரு பக்தின்னா அது எப்படி இருக்கணுங்கிறத பற்றி சொல்லி கொடுத்தோம். அவனுக்கு சதமகர் அப்படின்னு ஒரு குரு இருந்தார். அவருக்கு ஒரு சீடர், அவன் பேர் துளசி சைதன்யன், நைஷ்டிக பிரம்மச்சாரி. தன்னுடைய குருவுக்கு எந்த நேரத்தில் எது தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சேவை செய்கிறவன். ஆனால் இவனை பற்றி மற்ற சீடர்களுக்கு பொறாமல் வந்துட்டுது, இவன் மட்டும் இப்படி இருக்கானேன்னு. உடனே குருக்கிட்ட போய் கோல் மூட்டினாங்க, அவன் சரியில்லை, அவன் நடந்துக்கிறது சரியில்லை அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லி. இருந்தாலும் இதையெல்லாம் அந்த குரு நம்பலை, அவருக்கு தெரியும் யார் யார் எப்படின்னு. துளசி சைதன்யன் பெருமையை மற்ற சீடர்களுக்கு உணர்த்தணும் அப்படின்னு நினச்சார். அதுக்கு ஒரு வழி பண்ணார். ஒரு நாள் சீடர்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு காட்டு வழியாக போய்கிட்டு இருந்தார். அங்கே ஒரு பெரிய மலை அருவி கொட்டிக்கிட்டு இருந்தது. குரு சீடர்கள் பக்கம் திரும்பினார். இந்த மலையின் மேலே இருந்து அந்த படு பாதாளத்தில் குதிக்கிறதுக்கு உங்களில் யார் தயார் அப்படின்னு கேட்டார். ஒரு சீடனும் ஆய திறக்கலை, ஒதுங்கி நின்றுக்கிட்டாங்க. பின்னாடி மூட்டை முடிச்சோடு வந்துக்கிட்டு இருந்தான் துளசி சைதன்யன். அவனை பார்த்தார். தப்பாருப்பா, நீ மேலேருந்து அந்த அருவியில் குதி அப்படின்னார். அப்படியே செய்கிறேன் சுவாமின்னான். ஓடி போய் பொத்துன்னு குதிச்சுட்டான். அடுத்த கணமே குருநாதர் தன்னுடைய யோக சக்தியால் பறந்து போய் அவன் கீழே விழுந்துடாமல் தாங்கி பிடிச்சி கொண்டுக்கிட்டு வந்துட்டார். மற்ற சீடர்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டுது. அடுத்தபடியாக என்ன பண்ணலாம்னு யோசித்தாங்க இவனை மாட்டி விடுறதுக்கு. ஒரு நாள் வந்து வெத்தலை அடிக்கிற ஒரு சின்ன உரலையும் உலக்கையையும் எடுத்து ஒளிய வச்சுட்டாங்க. சதமகர் சன்னியாசி இல்லை, அவர் வெத்தலை போடுவார், பல் சரியில்லை, அதனால் இடித்து தான் வெத்தலையை போடணும். திடீர்னு வெத்தலை பாக்கு கேட்டார். வழக்கமாக உரலில் இடித்து தர்றது தான் துளசியின் பழக்கம், உரலை தேடினா கிடைக்கல, என்ன பண்ணுறது? குரு கேட்டுவிட்டாரே, குரு சேவை தானே முக்கியம், என்ன பண்ணால் வெத்தலை பாக தன்னுடைய வாயில் போட்டு முன்னு, அதை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டான். குரு எதையோ படிச்சுக்கிட்டே அதை வாங்கி வாயில் போட்டுக்கிட்டார். துளசி இன்றைக்கி தாம்பூலம் வந்து நல்லா இடிக்கப்பட்டிருக்கு, ருசியாக வேற இருக்குது, அதை இடித்த பாத்திரத்தை என் கண்ணால் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குன்னு விட்டார். அதை மட்டும் அனுப்பி போய் நீ வர வேண்டான்னு வேற சொல்லிவிட்டார். இதை கேட்டதும் துளசி தவிச்சு போயிட்டான்.

0: இவன் போகாமல் எப்படி வாயை மட்டும் அனுப்பி வைக்க முடியும்? இவன் தவிக்கிறத பார்த்ததும் மற்ற சீடர்களுக்கெல்லாம் மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம். துளசி கொஞ்சமும் யோசிக்கலை, வாழை எடுத்தான், தன்னுடைய தலையவே அப்படியே அறுத்து வெட்டி எடுத்தான், இன்னொரு சீடங்கிட்ட கொடுத்துட்டான், எடுத்துகிட்டு போன்னு சொல்லி கொண்டுகிட்டு போய் குரு முன்னாடி வைக்கிறாங்க. அந்த தலையில் வாய் திறந்துருக்கு, வெத்தலை போட்டு முன்னு இருந்தது, தெரிஞ்சு போச்சு, சிவப்பாக இருந்தது. அவனுடைய குரு பக்தியை இப்போ எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் குரு சதமகர் தன்னுடைய அற்புத திறமையினால் அந்த தலையை மறுபடியும் ஒட்ட வச்சுட்டார், துளசிக்கு உயிர் வந்துட்டுது. இப்படி ஒரு பெரிய கதை உண்டு. அதாவது துளசி சைதன்யன் அவனுடைய குரு பக்தி எப்படி அப்படின்னு கேட்டோம். ரொம்ப அபாரம் அப்படின்னு அந்த பையன் அடக்கமாக, சும்மா விளையாட்டுக்காக தான் அப்படி அவங்ககிட்ட கேட்டோம். ஏன்பா, உன்னுடைய குரு பக்தியை என்கிட்ட காட்டுறதுக்கு உன்னோட கழுத்தை நீயே அறுக்கணும்னு நான் சொன்னால் அதை நீ செய்வியா அப்படின்னு கேட்டோம். என்னுடைய கழுத்தை வந்து நானே அறுக்க வேண்டிய அவசியம் இல்லை சார் அப்படின்னா அவன். ஏண்டான்னு, அதே காரியத்தை தான் இனிமேல் நீங்கள் தினமும் செய்ய போகிறீங்களே சார் அப்படிங்கிறான்.
1: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
2: சரியான நேரத்தில் விதைத்தால் சிறந்த அறுவடை பெறுவது நிச்சயம்.
3: ஐயா, விதைகள் எல்லாம் காலத்தோடு விதைக்கப்பட்டு விட்டன. இதை பற்றி ஒரு விவசாயி விட வேறு யாருக்கு தெரியும்?
2: நான் அறுவடை பற்றி பேசவில்லை, NPS சஞ்சய் பற்றி சொல்கிறேன்.
3: NPS சஞ்சய் என்றால் என்ன ஐயா?
2: NPS சஞ்சய் என்பது இந்திய அரசின் PFRDA அமைப்பால் நடத்தப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டம். ₹250 என்ற அளவில் ஒரு அமைப்பால் நடத்தப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டம். ₹250 என்ற அளவில் ஒரு கணக்கை தொடங்கி அதில் தொடர்ந்து பணத்தை.
4: ஹலோ
5: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
4: மறுபடியுமா?
5: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு, கம்பி எண்ணணும். 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
4: சார், இவ்வளவு எங்கிருந்து?
5: ஒரு லிங்க் அனுப்பி இருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
4: சார், 2 லட்சம்
6: என்னாச்சப்பா?
4: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ்
5: இருந்ததுதான். அட,
4: கட் பண்ணிட்டான்.
6: பயப்பட வேண்டாம்ப்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
4: ஃப்ராட்?
6: போலீஸ், பேங்க், RBI, இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, RBI சொல்கிறது.
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: நேரம் 7:36 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்க இருக்கிறீர்கள் மதுர தென்றல். இயற்கை அன்னையின் இனிய சுவாசத்தோடு இன்றைய மதுர தென்றலில் நாம் தொடக்கமாக கேட்க இருக்கும் பாடல் வண்ண வண்ண பூக்கள். இந்த திரைப்படத்திலிருந்து KJ ஜெயசுதாஸ் குரலில்

நேரம் 7:45:48. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேரில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் மதுரை தென்றல் நிகழ்ச்சியிலினி மின்சார கனவு. இந்த திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் சுஜாதா குழுவினரோடு பாடியிருக்கும் பாடலை கேட்போம் நேர்களே.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 8 மணி ஆவதற்கு இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கின்றன. நிகழ்ச்சியில் தொடர்கிறது பூவெல்லாம் கேட்டுப்பார். இந்த திரைப்படத்திலிருந்து நித்யஸ்ரீ குரலில் பாடல் கேட்போம் நேர்களே.

0: நேயர்கள் மதுரத்தண்டல் கேட்டீர்கள். இனி செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: சுருக்கம்
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று இறுதிச் சடங்கு நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவாகியுள்ளது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டார்குமோஸ் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:02:47 நொடி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்க இருக்கிறீர்கள் மதுர தென்றல். சோபா சங்கர் குரலில் இது மே மாதம்.

0: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
2: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
1: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
2: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
1: போட்டாச்சு போட்டாச்சு.
2: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எது தப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
1: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
2: வெயிட் பண்ணி போங்க.
1: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
2: ஐயோ பல்லோ பல்லோ.
1: இங்கே உட்காரங்க, நான் பாத்துக்கிறேன்.
2: சொன்னேன்
3: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வர்றேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிகிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்கள் விழுந்து கிடக்கிறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களும் மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
4: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: கார்த்திக் சாதனா சர்க்கம் குரல்களில் பகவதி.

0: மதுரத்தென்றல் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் அனைவருக்கும் ஆரோக்கியம் தரும் யோகா. நேர்முகத்தில் பங்கு பெறுபவர் யோகா பயிற்றுனர் முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள்.
2: வணக்கம் நேர்களே. உடலுக்கு வலிமை, மனதுக்கு அமைதி, வாழ்க்கைக்கு சமநிலை, இதையெல்லாம் நமக்கு கற்றுத்தரும் அற்புதமான கலையே யோகா. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21 உலக யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல, அது ஒரு முழுமையான வாழ்க்கை முறையாகவும் பார்க்கப்படுகிறது. யோகா பற்றி பல தகவல்களை நம்மோடு பகிர காத்திருக்கிறார் யோகாவில் முனைவர் பட்டம் பெற்ற முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள். வணக்கம்.
3: அன்பான வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன். மதுரையிலே ஒரு கல்லூரியில் திருமூலரின் திருமந்திரத்தில் உள்ள அட்டாங்க யோகத்தையும், இன்று எத்தனையோ யோகா நிறுவனங்கள் இருக்கின்றது, அதில் ஒரு நிறுவனத்தை எடுத்து பயன்படுத்தி எங்கனம் இந்த யோக கலையானது வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது, உடலுக்கும் மனதிற்கும் வலிமை சேர்ப்பதாக இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வதற்காக ஆய்வு செய்தேன். அந்த ஆய்வு செய்யும் காலத்திலேயே அந்த கல்லூரியிலேயே 5 கௌரவ பேராசிரியராக பணிபுரிந்தேன். அந்த காலகட்டத்திலே எனக்கு இளைய தலைமுறையிடம் மிகவும் ஈடுபாடு, அவர்களிடம் இந்த யோக கலையை கொண்டு சென்றேன். இதன் அடிப்படையில் அன்றைய காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மூலமாக சிறுவர் நீதிமன்றத்தில் கௌரவ நீதிபதி பணியும், அதற்கு பின்பாக மதுரையில் மாவட்ட நீதிமன்றத்திலே குடும்ப நல கௌரவ நீதிபதியாகவும் நான் பணியாற்ற மிக பெரிய வாய்ப்பினை நல்கியது இந்த யோகம் சார்ந்த கல்விதான் என்பதில் பெருமை கொள்கின்றேன். அதற்கு பின்பாக எத்தனையோ கல்லூரிகள் பள்ளிகள் அனைத்திலும் சென்று மனித வள மேம்பாட்டு சிந்தனையை கருத்து கலந்துரையாடல்களையும் செய்து கொண்டிருக்கின்றேன். நான் மனநல ஆலோசகராக எத்தனையோ மன அமைதியற்ற மன அழுத்தம் கொண்ட அன்பர்களுக்கு என்னால் முடிந்த சேவையை செய்து கொண்டுள்ளேன்.
2: உங்களோட வாழ்க்கை பயணத்தையே வந்து உங்களோட அறிமுகத்தில் வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கீங்க, ரொம்ப அருமையாக இருந்தது கேட்கும்போதே. இந்த யோகா வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு எந்த அளவு முக்கியத்துவமாக இருக்கு?
3: இங்கே நாம் என்று சொல்கின்ற நம்மிடம் என்ன இருக்கிறது? உடம்பு இருக்கிறது, மனசு இருக்கிறது, உயிர் இருக்கிறது. உடம்பை மட்டும்தான் பார்க்குறோம், மனசை பார்க்குறோமா இல்லை, உயிரை பார்க்குறோமா இல்லை. இந்த மனமும் உடம்பும் இந்த இரண்டையும் இயக்கக்கூடிய உயிர் சக்தியும் ஒரே நேர்கோடில் தினந்தோறும் நமக்கிடையே இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை நாம் வைத்தால் நிச்சயமாக இல்லை. மனம் ஒன்று நினைத்து கொண்டிருக்கும், உடல் ஒன்று ஒரு செய்கையை செய்து கொண்டிருக்கும், இதையெல்லாம் இயக்கக்கூடிய உயிரும் இதை பார்த்து கொண்டிருக்கும் சாட்சியாக. இந்த யோகம் என்ற இந்த சொல்லுக்கு பொருளே இணைத்தல், சேருதல், ஒன்றுபடுதல் என்று பொருள்படும். எதனோடு நாம் இணைக்க வேண்டும், எதனோடு சேர்க்க வேண்டும், அப்படி எதனோடு சேர்க்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன, அந்த பயனானது நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுகிறது. ஆக மனதையும் உடம்பையும் ஒரு நேர்கோட்டில் வந்து இணைப்பதற்கான ஒரு பயிற்சி தான் யோகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த யோகம் கூட இரண்டு விதமாக இருக்கின்றது. உடம்புக்கான ஒரு பயிற்சி வேணும், மனதிற்காக ஒரு பயிற்சி வேணும். அந்த உடம்புக்கான பயிற்சி தான் யோகாசனங்கள், மனதிற்கான பயிற்சி தான் யோகம், மற்றும் இதை தியானம் என்று கூட கூறுகின்றார்கள். மனமும் உடம்பும் ஒரே நிலையில் இயங்கும் போது அந்த உயிர் சக்தியும் சமநிலையில் அடையும் என்பதுதான் இதனுடைய உட்பொருளாகும்.
2: இப்போ இந்த யோகா பயிற்சிக்கும் உடற்பயிற்சிக்கும் என்ன வித்தியாசம்?
3: உடற்பயிற்சி என்று சொல்லும்

போது ஜிம் என்று சொல்லப்படும் அந்த உடற்பயிற்சி சாலைக்கு செல்கின்றீர்கள். அங்கே போய் உடம்பை பலவாறு வளைக்கின்றீர்கள், அதிகமான சுமையை தூக்குகின்றீர்கள். இத்தனையும் செய்யும் போது உங்களிடம் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் என்ன என்றால், உடம்பிலிருந்து வியர்வை வெளியேறும் முதல் உங்களுடைய உடல் சக்தி விரயமாக்கப்படுகிறது. அங்கே வளைக்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டால் அங்கள் உடம்பு வளைக்கப்படுவதில்லை. இரண்டாவது கேள்வி நான் கேட்கின்றேன், உடம்பின் உட்புற கருவிகள் இருக்கின்றது, நமக்கு கண்ணுக்கு தெரியாத கருவிகள் இருக்கின்றதையா, அந்த கருவிகள் அங்கே வளைக்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி அங்கே தொக்கி நிற்கின்றது. அப்போ நீங்கள் உடற்பயிற்சி செய்யும்போது உங்களுடைய சக்தியானது விரயமாக்கப்படுகிறது, ஆனால் இந்த யோகாசனத்தில் உங்களுடைய சக்தி கூட்டப்படும். இதுதான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கருத்தாகும். உடற்பயிற்சி செய்யும்போது தளர்ச்சி அடைந்து விடுவீர்கள், ஆனால் இங்கு ஆசனங்கள் செய்யும்போது புத்துணர்ச்சி கிடைக்கும். ஒரு மணி நேரம் நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஆசனங்கள் மீதம் இருக்கக்கூடிய 23 மணி நேரத்தை ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய அனைத்து சக்திகளும் கிடைக்கும் என்பதுதான் இதனுடைய அடிப்படை உண்மையாகும். இப்பொழுது நீங்கள் கேட்டீர்கள், யோகாசனத்திற்கும் உடற்பயிற்சிக்கும் என்ன வித்தியாசம்? நான் யோகாசனத்தில் உடலானது, உடலின் உட்புற கருவியானது புத்துணர்ச்சி பெறுகின்றது என்று கூறுகின்றேன். சித்தர்களினால் கொடுக்கப்பட்ட இந்த ஆசன பயிற்சியானது சித்தர்கள் காடு மேடு எங்கும் அலைந்து திரிந்து தன்னைத்தானே ஒவ்வொரு சோதனையும் செய்து, ஒவ்வொரு ஆசனங்களையும் செய்து, ஒவ்வொரு தியானங்களையும் செய்து, அதனால் கிடைத்த அந்த இன்பத்தை எல்லோரும் பெரும் வகையில் நமக்கு கொடுத்தது தான். அவர்கள் ஆசனத்தில் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், உடற்பயிற்சி செய்யும் போது வெளிப்புற கருவிகள் தான் ஊக்கம் பெறுகின்றன, உற்சாகம் பெறுகின்றன, தளர்வடைகின்றன என்பதை கண்கூடாக பார்க்கின்றோம். ஆனால் நம்மிடம் வெளிப்புற கருவிகள் மட்டுமா இருக்கின்றது? வெளிப்புற கருவிகளை மட்டுமா கொண்டு நாம் இந்த வாழ்வியலை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நாம் உட்புற கருவிகளுக்கு நாம் கவனம் கொடுப்பதே இல்லை. உட்புற கருவிகளையும் கவனம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக சித்தர்கள் முன்னால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொக்கிசம், வாழ்வியல் களஞ்சியமாக, வாழ்வியல் பொக்கிசமாக நமக்கு கிடைத்தது தான் இந்த யோகாசனங்கள். அது என்னவென்றால், நம் உடம்பிலே சித்தர்கள் கூறியது மூலாதாரம், சுவாதிட்டாதம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்கினை, சகசகராம் என்ற 7 குறி பாயிண்ட் என்று சொல்வார்கள். அந்த சக்கரங்கள் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது யோகா பயிற்றுவிக்கக்கூடிய நிறுவனங்கள் இருந்தாலும், யோகா ஆசிரியர்கள் இருந்தாலும், சித்தர்கள் கூறியதும் அந்த இடத்தையெல்லாம் சக்கரம் என்று கூறுகிறார்கள். நாம் எளிமையாக விளங்குவதற்காக குறியீடு ஒரு புள்ளின்னு வச்சுக்கலாம். அந்த மூலாதார புள்ளியில் என்ன இருக்கிறது என்றால், நம்முடைய சிறுநீரகமும், பெண்கள் இருந்தால் கருப்பையும் இருக்கிறது. இந்த உடற்பயிற்சியில் செய்யும்போது மூலாதார சக்கரத்தில் இருக்கக்கூடிய சிறுநீரகமும் கருப்பையும் வலிமை பெறுமா? இரண்டாவது, சுவாதிட்டானம் என்ற அந்த குறியில் அந்த சக்கரத்திலே கழிவுகளை வெளியேற்றக்கூடிய 2 இருக்கிறது, மலமும் சிறுநீரும் வெளியேற்றக்கூடிய. மணிப்பூரகம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்கரத்திலே நாம் உட்கொள்ளக்கூடிய உணவை செரிக்கக்கூடிய பெருங்குடல், சிறுங்குடல், கல்லீரல், மண்ணீரல் அனைத்து பாகங்களும் அந்த மணிப்பூரகம் என்பது தொப்புள் இடத்தில் இருக்கிறது. தொப்புள் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கருவிகள் நாம் உண்ணக்கூடிய அனைத்து உணவுகளும் ஜீரணிக்கப்படுகின்றன. அதற்கு மேலாக அநாதகம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே இருதயம் இருக்கிறது. இருதயத்தின் வேலை என்ன என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். நாள்தோறும் 5 லிட்டர் குருதியை உடல் முழுவதும் ஓயாமல், அது லப் டப் லப் டப் என்று உடல் முழுவதும் அந்த 5 லிட்டர் சுத்த குருதியை செலுத்தி அசுத்த குருதியை வெளியேற்றுக்கொண்ட செயலை செய்தால்தான் நான் உங்களோடு இருந்து இப்போ பேசி கொண்டிருக்க முடியும். அது ஓய்வில்லாமல் லப்டப் என்று அடித்து கொண்டே இருக்கு. அதற்கு ஏதாவது ஊட்டம் பெறுகிறதா? அடுத்து விசுத்தி என்ற அந்த இடத்திலே தைராய்டு, பாரா தைராய்டு, அது உணவு குழாயும் இருக்கிறது, மூச்சு குழாயும் இருக்கிறது. அதற்கு மேலாக ஆக்கினை என்ற அந்த சக்கரத்திலே கண், காது, மூக்கு, வாய் என்ற 5 புலன்களும் இருக்கிறது. இதை விட்டு மேலே செல்லும் போது சகஸ்கிராம் என்ற இடத்திலே நம்முடைய மூளை பகுதி இருக்கிறது. இந்த 7 பகுதிகளும் நம் உடலில் இயக்கக்கூடிய அனைத்து பாகங்களும் சரியாக செயல்பட வேண்டும் என்பதற்காக இணைநீர் சுரபிகள் என்ற 7 சுரபிகளை சுரக்கிறது. பிட்யூட்டரி, பீனியல், தைராய்டு, பாரா தைராய்டு, அட்ரினல், தைமஸ் என்ற அந்த இணைநீர் சுரபிகள் சுரக்கின்றன. அப்பொழுதுதான் நீங்கள் முன்னால் கேட்ட கேள்விக்கு சரியான விடை கிடைக்கும். ஏனென்றால் உடற்பயிற்சியில் இந்த உட்புற கழிவுகள் என்னென்ன ஆகும் என்பது உங்களுக்கு கண்கூடாக தெரியும். ஆனால் ஆசனங்கள் செய்யும் போது இந்த
உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களும் ஊக்கம் பெறுகின்றன, விரிவடைகிறது, சுருங்குகிறது. இந்த விரிவடைதல் சுருங்குதல் என்பது பிராணாயாமம் என்று நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றை உள்ளே இழுப்பதும் வெளிவிடுவதும் ஆகிய செயலை செய்து கொண்டுதான் ஒவ்வொரு ஆசனமும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஆசனத்துக்கும் நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றை உள்ளே இழுக்க வேண்டும். இந்த நேரத்தில்

0: உள்ளே விட வேண்டும், இயல்பான நிலைக்கு திரும்பும் போது இயல்பான நிலையில் நிற்க வேண்டும் என்ற அந்த கட்டுப்பாடு இருக்கிறது. அப்போ இந்த கட்டுப்பாடை செய்யும் போது ஒவ்வொரு உட்புற கழிவுகளும் ஓட்டம் பெறும். அங்கே இருக்கக்கூடிய அசுத்த காற்று வெளியேற்றப்பட்டு சுத்த காற்று அங்கே நிரப்பப்படுகிறது. எங்கே சுத்தம் இருக்கின்றதோ அங்கே சுகம் இருக்கத்தானே செய்யும். அப்பொழுது நம் உட்புற கருவிகள் சுகமடைகின்றன, வலிமை பெறுகின்றன, ஊக்கம் பெறுகின்றன, உற்சாகம் பெறுகின்றன. இதனால் நாம் நாள் முழுவதும் உற்சாகத்தோடு அலைந்து கொண்டே இருக்கலாம். இது உடற்பயிற்சியில் நாம் செய்யவே முடியும். களைப்பு தான் கிடைக்கும். உடற்பயிற்சியின் மூலமாக நமக்குடைய சக்திகள் வீணாக்கப்படுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை.
1: இப்போ இந்த யோகா கத்துக்கிறதுக்காக அதுக்கு என்ன வயது வரம்பு? குழந்தை இப்போ வந்து யோகா கத்துக்கணும் அப்படின்னா எந்த வயசுல இருந்து ஆரம்பிக்கலாம்? ரெண்டாவது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரியான யோகாசனம் இருக்கா?
0: எந்த வயது? 5 வயதிலிருந்து வயோதிகம் வரை நாம் யோகத்தை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் யோகாசனம் என்று வரும்போது வயோதிகருக்கு சில ஆசனங்கள் போட முடியாது. அவர்கள் உட்கார்ந்த நிலையிலேயே தன்னுடைய உடம்பை எப்படியெல்லாம் வளைத்து கொள்ளலாம், அந்த நெகிழத்தன்மைக்கு கொண்டு வரலாம் என்பதற்கு அதற்கும் உரிய ஆசனங்கள் இருக்கிறது. அதை அந்த குருவழி போய் சென்றால் மிக அருமையாக கற்றுக் கொடுப்பார்கள். இரண்டாவது, நீங்கள் பெண்களுக்கு தனியாக ஆண்களுக்கு தனியாக இருக்குது, சக்கராசனம் என்று சொல்லக்கூடிய வில்லாக வளைக்கக்கூடிய ஒரு ஆசனம் இருக்கிறது. அந்த ஆசனத்தை நிச்சயமாக பெண்கள் போடக்கூடாது, ஆண்கள் தான் அதை செய்ய வேண்டும்.
1: அதாவது நீங்கள் சொல்கிறத வந்து ஒரே வாக்கியத்தில் சொல்லணும்னா மெனி ப்ராப்ளம் ஒன் சொல்யூஷன், அது வந்து யோகா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா? இப்போ வந்து நம்ம கர்ப்பிணிகளுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து நார்மல் டெலிவரி அப்படின்றது வந்து ரொம்ப அரிதாக இருக்குது. அவங்களுக்கு வந்து எந்த விதத்தில் இது கை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறது?
0: உங்களுக்கும் தெரியும், நீங்களும் அந்த ஒரு காலகட்டத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உடல் உழைப்பு அற்ற காலகட்டம். என்னுடைய அகவை இப்பொழுது 70 வயது. என்னுடைய காலகட்டத்தில் அரைப்பது, துவைப்பது, அனைத்து வேலைகளையும் நாங்களே தான் செய்தோம். எங்களுக்கு அந்த வேலைகளுக்கு வேலையாட்கள் கூட கிடைக்கவில்லை. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தோம். அப்பொழுது கர்ப்பிணிகளுக்கு அந்த பிரசவம் என்பது மிக எளிமையானதாக இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டம் கணினி யுகம். அவர்களுடைய வேலையும் அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய வேலையாக இருக்கிறது. உடலுக்கு எந்த விதமான உழைப்பு கொடுக்கவில்லை. உடலுக்கு உழைப்பு கொடுக்காதனால் பிரசவ நேரமானது 2 இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய 2 எலும்புகள் விரிவடைய வேண்டும். அது விரிவடைந்தால் எளிமையான பிரசவம் நடைபெறும். இடுப்பு எலும்புகளுக்கு நெகிழ்வுத்தன்மையை கொடுக்காமல் இருந்தால் அது அந்த குழந்தை விழிவதற்கான பாதையை எப்படி விரிவடைய செய்யும்? இதற்கு மிக அருமையான பட்டர்ஃபிளை யோகா என்று இருக்கிறது. அழகாக உட்கார்ந்திருந்து பட்டர்ஃபிளை பறப்பதை போன்ற நாம் கால்களை, 2 கால்களை வைத்துக் கொண்டு அது சுக பிரசவம் ஆக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் யோகா பயின்று கொண்டு தான் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சுகப்பிரசவம் ஆகிறது. சுகப்பிரசவம் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு, அதற்கான ஆசனங்கள் இருக்கிறது.
1: நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நீங்கள் நேயர்களுக்கு யோகா, யோகாசனம் இது ரெண்டையும் பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: அன்பான நேயர்களுக்கு, நம்முடைய மதுரை வானொலி நிலையம் எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்ததற்கு எல்லாமல்ல பரம்பொருளுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, தன்னை அறிய தனக்கோர் கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னைத்தான் அர்ச்சிக்க தானிருந்தானே என்று நீங்களே தெய்வமாகக்கூடிய ஒரு நிலையை கற்றுக் கொடுப்பதுதான் இந்த யோகமும் யோகாசனமும். ஆகவே உங்களை தெய்வமாக்குங்கள், வாழ்க்கையை வளமோடு வாழுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இவ்வளோ ஒரு பெரிய விளக்கத்தை எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில்
1: அனைவருக்கும் ஆரோக்கியம் தரும் யோகா.
0: நேர்முகத்தில் பங்கேற்றார் யோகா பயிற்றுனர்
1: முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள். உடன் உரையாடினார் கே சோபனா.
0: படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து

இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டாக்டர் டி லோகநாத சர்மா அவர்களும் உடன் பாடியுள்ளார். நேத்தி ஸ்ரீராம சர்மா அவர்கள் வயலின், எல்லா வெங்கடேஸ்வர ராவ் அவர்கள் மிருதங்கம். இனி புத்திராது தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம், மிஸ்ர சாப்பு தாளம்.

0: இதுவரை இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். டாக்டர் டி லோகநாத சர்மா அவர்களும் உடன் பாடியிருந்தார். நேத்தி ஸ்ரீராம சர்மா அவர்கள் வயலின், எல்லா வெங்கடேஸ்வரராவ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. சென்னையில் இம்முகாமினை முதலமைச்சர் திரு விஜய் துவக்கி வைத்து குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கினார். கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவானது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா ஜோர்டானை வென்றது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: மத்திய 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல். இன்றைய எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இயக்குனர், நடிகர், எழுத்தாளர் என பன்முகம் கொண்ட கே பாக்யராஜ் அவர்களின் பாடல்களை கேட்கலாம் நேயர்களே. முதல் பாடலாக மௌன கீதங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

0: அப்பா டிராபிக் சிக்னல் மாற போகுதுப்பா, வேகமா போயிடுப்பா.
1: ஒருமா பைய போவோம்.
0: என்னப்பா நீ கோட்டுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்ட? இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்தினாதானே சிக்னல் கிடைச்ச உடனே முன்னாடி ஓடிட முடியும். நம்ம
1: ஸ்டாப் லைனுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்தினாதான் ரோடு கிராஸ் பண்ற எல்லாரும் பயமில்லாம சிப்ரா கிராசிங்ல ரோடு கிராஸ் பண்ண முடியுமா? இந்த கோட்டை தாண்டி நம்ம போக கூடாது.
0: ரோட்ல போறவங்களுக்கு பாதுகாப்பு. சரி, அப்ப நமக்கு என்னப்பா பாதுகாப்பு?
1: டூ வீலர்ல போறோம்னா ஹெல்மெட் போடணும், கார் ஓட்டுனா சீட் பெல்ட் போடணும், வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா? நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமாய் இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.
2: சரியான நேரத்தில் விதைத்தால் சிறந்த அறுவடை பெறுவது நிச்சயம்.
3: ஐயா, விதைகள் எல்லாம் காலத்தோடு விதைக்கப்பட்டு விட்டன. இதை பத்தி ஒரு விவசாயி விட வேறு யாருக்கு தெரியும்?
2: நான் அறுவடை பற்றி பேசவில்லை, NPS சஞ்சய் பற்றி சொல்கிறேன்.
3: NPS சஞ்சய் என்றால் என்ன ஐயா?
2: NPS சஞ்சய் என்பது இந்திய அரசின் PFRDA அமைப்பால் நடத்தப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டம். ரூபாய் 250 என்ற அளவில் ஒரு கணக்கை தொடங்கி அதில் தொடர்ந்து பணத்தை சேமித்து வருவதன் மூலம் உங்கள் முதுமை காலத்தில் மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறலாம். இன்றே NPS சஞ்சய் திட்டத்தில் பணத்தை சேமித்து உங்கள் காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்தையோ அல்லது உங்கள் வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம். NPS சஞ்சய் மூலம் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
4: தொடரும் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இது பாடல்.

0: உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
2: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு பிடித்த பாடல். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸ். நிகழ்ச்சியில் தொடர்கிறது அந்த 7 நாட்கள். இந்த திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி குரல்களில் பாடல். பாடல் ஒலிக்க இருக்கும் நேரம் 10:17:15.

0: முத்தம் முத்தம் என்று பூ வச்சுத்தோம்.
1: நீ வட்டம் போடும் பட்டு பூச்சி மாமா எம்மாமா.
0: ஆமா
2: நேரம் 10:36:50. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் மீண்டும் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரலில் பாடல் ஒன்று கேட்போம். இது சின்ன வீடு திரைப்படத்திற்காக.

0: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: ஆம் நேயர்களே, இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்காக காத்திருப்போம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இனி வருகிறது டார்லிங் டார்லிங் டார்லிங். இந்த திரைப்படத்திலிருந்து

0: யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்கள் ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுன்னு பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்கள் செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா, என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போகிறோம் எங்களோட கம்பெனிலேருந்து.
0: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்க நீங்கள் கையில் வச்சுருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்கள் தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்தது தான். சரி, 100,000 ரூபா இப்போயே கொடுப்பீங்களா? பெட்டியில் கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்கில் போடுவீங்களா? இல்லை நானே நேரில் வரணுமா? சொல்லுதாயி.
1: இல்லை பாட்டி, நீங்கள் அலையணும்னு அவசியமே இல்லை, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் மாற்றி விட்டுருவோம்.
0: எப்போ தாயி பண்ணுற? கொஞ்சம் சீக்கிரமாக ஒன்றுதாயி, நிறைய செலவு இருக்குது.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபா மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமாக கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100,000 ரூபாயை நாங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் மாற்றி விட்டுருவோம்.
0: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்கே போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டால் கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒன்று பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில் கொடுத்துட்டு அந்த கையில் 10,000 ரூபாயை வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்படிலாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினா தான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினச்சிக்கிறேன், நீ 10,000 ரூபாயை போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லைம்மா புரியல, என்ன சொல்கிறீங்க நீங்கள்?
0: இல்லை தாயி, 10,000 ரூபாய் ஏற்கிறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்லேருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதியை போட்டு விடுகத்தா?
1: ஐயோ இல்லை பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனியில் ரூல்ஸ் கிடையாது.
0: அப்போ ஒன்று பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில் காசை கொடுதாயி. போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி? பாட்டி
0: ஆத்தடி ஆத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளுதிடுறாங்க யாருக்கிட்ட?
2: பாட்டி நீ
1: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது ஆர் ஆர் ஓ ஆர் இர் ஆர் ஓ. இந்த திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் எனக்கு பிடித்த பாடல். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: சற்று நேரத்தில் ஒலிபரப்பாக உள்ள முக்கியமான நிகழ்ச்சிக்கு காத்திருப்போம் நேயர்களே.

ஆகாஷ்வாணி மன் கி பாத். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी अपने मन की बातें साझा कर रहे थे। हम आपको बता दें कि माननीय प्रधानमंत्री के इस प्रसारण के बाद मन की बात के क्षेत्रीय भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी और दूरदर्शन के संबद्ध प्रादेशिक केंद्रों से तथा संस्कृत भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी दिल्ली के इंद्रप्रस्थ चैनल मीडियम वेव 366.3 मीटर अर्थात 819 किलोहर्ट्ज और एफएम गोल्ड 100.1 मेगाहर्ट्ज पर अभी किया जाएगा। मन की बात के क्षेत्रीय भाषाओं का पुनः प्रसारण आज रात 8 बजे आकाशवाणी के संबद्ध प्रादेशिक केंद्रों से और अंग्रेजी अनुवाद का प्रसारण एफएम रेनबो 102.6 मेगाहर्ट्ज पर किया जाएगा। यह कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
1: आकाशवाणी मन की बात பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சியை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். தொடர்வது மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்று முன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.
2: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்களோடு இணைவது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. 2026 ஆண்டின் முதல் பாதி நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கடந்த இந்த 6 மாதங்களில் நாம் மனதின் குரலிலே நாட்டு மக்களின் அநேக சாதனைகள் குறித்து விவாதங்களில் ஈடுபட்டிருக்கிறோம். ஜூன் மாதத்தில் கூட தேசத்தின் சில சாதனைகள் அரங்கேறியிருக்கின்றன. இவை நாட்டு மக்களை பெருமிதத்தில் ஆழ்த்தியிருக்கின்றன. இந்த வெற்றிகள் தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் தற்சார்போடு தொடர்புடையவை. தற்போதுதான் கோல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே INS தூனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த மாதம்தான் DRDO நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரைத்தாக்குதல் குரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனை DRDOவின் பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்துறை கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அதாவது, இன்று கடல் தொடங்கி வானம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேயே நடந்த ஒரு நிகழ்ச்சியிலே ஒட்டுமொத்த உலகின் முயற்சிகளும் பாரதத்தோடு இணைந்தது. இந்த நிகழ்ச்சிதான் சர்வதேச யோகக்கலை தினம். இந்த முறை உலகின் 2500 மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது. நான் வெற்றி பெற்ற அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் பல பல பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, ஒரு தேசத்தின் ஆன்மா அதன் மக்கள்தான். மேலும் அந்த தேசத்தின் மக்கள் உறுதி பூண்டார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு சக்தியாலும் அவர்களை அவர்களின் கனவிலிருந்து அகற்றிவிட முடியாது. தேச நிர்மாணத்திலே மக்களின் பங்களிப்பின் இந்த சக்திதான்

பாரதத்தின் மிகப்பெரிய மூலதனம். இந்த மக்கள் பங்களிப்பினை நாம் மீண்டும் மீண்டும் அனுபவித்து வருகின்றோம். நண்பர்களே, மேற்கு ஆசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும்போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அயல் நாடுகளுக்கு உல்லாச பயணம் மேற்கொள்வதை தவிருங்கள். குழுவாக கார்களில் பயணிக்கும் கார் பூலிங் முறைக்கும் ஊக்கமளியுங்கள். ரசாயனம் இல்லா விவசாயத்தை மேற்கொள்ளுங்கள். நிலத்தை காக்கவும் இயற்கை உரங்களை அதிகளவில் பயன்படுத்துங்கள் என்று விவசாயிகளிடம் கேட்டுக்கொண்டேன். நண்பர்களே, என்னுடைய இந்த வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து அவர்கள் இதற்கு ஆதரவு அளித்ததோடு மட்டுமல்லாமல் இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை எல்லா திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். தேவை வருமானால் பழைய தங்கத்தை மறுசுழற்சி செய்து புதிய நகைகளை உருவாக்குவோம் என்று தீர்மானித்தார்கள். எப்படி இந்த முறை அயல்நாட்டு பயணத்தை ஒத்திப்போட்டதாக எத்தனையோ பேர் சமூக வலைத்தளங்களிலும் கூட பதிவு செய்திருக்கிறார்கள். நண்பர்களே, கார்பூலிங் தொடர்பாக, அதாவது ஓர் காரிலே ஒரே இடம் செல்வோர் பலர் ஒன்றாக பயணிப்பது தொடர்பாகவும் பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரே திக்கிலே செல்கிறார்களோ அவர்கள் இப்போது ஒன்றாக பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் முடிந்த மட்டிலே பேருந்து அல்லது மெட்ரோவினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படுகிறது. இதைப்போலவே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நண்பர்களே, உலக அளவிலான இந்த சங்கடத்தை பாரத நாட்டவர் நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொண்டு வருகிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. மக்கள் பங்களிப்பின் இந்த சக்தி நமக்கு பலத்தை அளிக்கும், வெற்றியை உரித்தாக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, நமது தேசத்திலே பிறந்த நாள், திருமணம் போன்றவை குடும்ப நிகழ்ச்சிகளாக இருப்பதோடு கூடவே ஒட்டுமொத்த சமூகத்தின் கொண்டாட்டங்களாகவும் ஆகின்றன. ஒவ்வொரு குடும்பமுமே அதன் மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர வேண்டும் என்றே விரும்புகிறது. மக்கள் விருந்தாளிகளுக்கு பரிசுகளையும் அளிக்கிறார்கள். நண்பர்களே, மகாராஷ்டிரத்தின் நாந்தேடில் ஒரு குடும்பம் தனது சந்தோஷங்களை பகிரும் வகையில் செய்த செயல் இப்போது விவாதப் பொருளாகியிருக்கிறது. இங்கே நாந்தேடின் பகதூர்புரா கிராமத்திலே பேட்கர் குடும்பம் வசித்து வருகிறது. சந்தோஷங்களை பகிர வேண்டுமென்றால் சங்கட வேளையிலே எந்த ஒரு குடும்பத்துக்கும் கைகொடுப்பதாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் அளிக்க வேண்டும் என்று இந்த குடும்பம் சிந்தித்தது. தங்கள் இல்ல திருமண விழாவிலே இந்த குடும்பம் கிராமத்தின் கிட்டத்தட்ட 3500 மக்களுக்கு விபத்து காப்பீட்டிற்கான ஏற்பாட்டினை செய்தது. ஒவ்வொரு நபருக்கும் 1,00,000 ரூபாய் வரையிலான ஆயுள் காப்பீட்டினை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த முன்னெடுப்பின் பின்புலத்தில் இருந்த உணர்வு உள்ளத்தை தொடும் வகையில் இருந்தது. விபத்திற்கு பிறகு குடும்பங்கள் பொருளாதார சிரமங்களை மேற்கொள்ள வேண்டியிருப்பதை இந்த குடும்பத்தார் கவனித்தார்கள். இத்தகைய வேளையிலே ஒரு சின்னஞ்சிறிய உதவி கூட பேராறுதலாக ஆகிறது. நண்பர்களே, தேசத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கவசத்தை கொண்டு சேர்த்து வருகிறது. பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2,00,000 ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,000

கோடி ரூபாய்க்கும் அதிகமானது. நண்பர்களே, பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீட்டுத் திட்டமும் இதைப் போலவே முக்கியமானது. இந்த திட்டத்தின்படி ஒரு நபர் துரதிருஷ்டவசமாக இறக்க நேர்ந்தால் அவருடைய குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் ஆயுள் காப்பீட்டு உத்தரவாதம் உறுதி. இதற்கான வருடாந்திர பிரீமியம் வெறும் 436 ரூபாய் மட்டுமே. அதாவது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1.5 ரூபாய் மட்டுமே. இந்த திட்டத்தோடு இதுவரை 27 கோடிக்கும் அதிகமானோர் இணைந்திருக்கின்றார்கள். இதன் மூலம் தேசத்தின் சுமார் 11 லட்சம் குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 22,000 கோடி ரூபாய் உதவி கிடைத்திருக்கிறது. இந்த புள்ளி விவரங்கள் மிகவும் பெரியவை. இந்த புள்ளி விவரங்களின் பின்னணியில் லட்சக்கணக்கான குடும்பங்களின் சொந்த கதைகள், சோகக்கதைகள் பல உண்டு. ஏதோ ஒரு தாயால் தன்னுடைய குழந்தைகளின் படிப்பிற்கு உதவி கிடைக்கிறது, ஏதோ ஒரு மனைவிக்கு தன் குடும்ப பொறுப்புகளை சமாளிக்க தேவையான உதவி கிடைக்கிறது. நண்பர்களே, பல முறை பெரிய அளவிலான பாதுகாப்பின் தொடக்கம் மிகவும் சிறிய அளவு நிதி மற்றும் சின்னதொரு முன்னெடுப்பால் தான் சாத்தியப்படுகிறது. ஒரு சிறிய தீர்மானம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உங்கள் அனைவரிடமும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்திலே இந்த திட்டங்களை பற்றிய தகவல்களை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலில் நாம் இப்போது பேச இருக்கும் சிறியதொரு விஷயம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித சமூகத்திலே பீடமிட்டு அமர்ந்திருக்கிறது. அதுதான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை என்பது பல வேளைகளில் தவறான புரிதல் மட்டுமல்ல, அது பயத்தை ஏற்படுத்துகிறது. எப்போது பயம் மனதில் பீடிக்கிறதோ மனிதன் வாய்மையை காண மறுக்கிறான். மூட நம்பிக்கையில் மூழ்கிய மனிதர்கள் பிறகு எந்த ஆதாரமோ உண்மை அம்சமோ இல்லாமலேயே முடிவுகளை எடுக்கிறார்கள். இதனால் பெரும் தீமைகள் விளைகின்றன. ஆனால் அறிவியல், அனுபவம் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையிலே இந்த நம்பிக்கைகளுக்கு சவால் விடுக்கும் மனிதர்களும் அதே சமூகத்திலே இருக்கிறார்கள். மூட நம்பிக்கை தொடங்கி நம்பிக்கை வரையிலான இந்த பயணம் எளிதானது அல்ல. இன்று இப்படிப்பட்ட ஒரு வெற்றி பயணம் பற்றித்தான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நண்பர்களே, அசாமிலே ஒரு பறவையை காண முடியும். அதன் பெயர் ஹர்கிலா. ஹர்கிலா ஒரு அரிய வகை பறவை. இயற்கையை தூய்மையாக வைத்திருப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது இந்த பறவை. ஆனால் அசாமின் சில பகுதிகளில் நீண்ட காலமாகவே இது அமங்கலமான பறவையாக கருதப்பட்டது. தங்கள் அக்கம் பக்கங்களில் இதை காண்பதை மக்கள் விரும்புவதில்லை. இந்த ஹர்கிலாவின் கூடுகள் இருக்கும் மரங்களை கூட பல வேளைகளில் அவர்கள் வெட்டிவிடுவதும் உண்டு. சுற்றுச்சூழலின் தூய்மைக்கு உதவும் ஒரு பறவையான ஹர்கிலாவை மக்கள் பயத்தின் காரணமாக வேட்டையாடி வருகின்றார்கள். அறிவியலாரான பூர்ணிமாதேவி பர்மன் அவர்கள் இவை அனைத்தையும் கவனித்தார்கள். மக்கள் மனதிலே இருக்கும் இந்த தவறான எண்ணத்தை மாற்ற உறுதி பூண்டார் அவர். பெண்களுடன் உரையாடினார், அறிவியல் ரீதியான சான்றுகளை அளித்து புரிய வைத்தார். மெல்ல மெல்ல பெண்கள் இந்த இயக்கத்தோடு தங்களை இணைத்து கொள்ளத் தொடங்கினார்கள். பிறகு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. எந்த பறவை ஒரு காலத்தில் அமங்கலமானது என்று விரட்டப்பட்டதோ அதுவே கிராமங்களின் அடையாளமாக ஆகிப்போனது. ஆயிரக்கணக்கான ஊரகப்பகுதி பெண்கள் ஹர்கிலாவை காப்பாற்ற முன்வந்தார்கள். இன்று இவர்கள் ஹர்கிலா படை என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றார்கள். இந்த பெண்கள் சமூகத்திற்கு எதிராக போராடினார்கள். சமூகத்திற்கு புரிய வைக்க இரவு பகலாக செயல்பட்டார்கள். மூட நம்பிக்கையை புறந்தள்ளினார்கள். சரியான தகவல் கொண்டு சேர்க்கப்பட்டால் பல்லாண்டு கால பழமையான எண்ணத்தை கூட மாற்றிவிட முடியும் என்பதை அவர்கள் செய்து காட்டினார்கள். நண்பர்களே, யார் விளையாடுகிறார்களோ அவர்கள் வெல்கிறார்கள் என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு. இன்று தேசத்திலே இப்படிப்பட்ட

இளைஞர்களின் எண்ணிக்கை மிகவும் வேகமாக அதிகரித்து வருகிறது. முந்தைய காலத்தோடு ஒப்பு நோக்குகையில் இப்போது அதிக அளவிலான இளைஞர்கள் விளையாட்டுக்களை தங்களுடைய தொழிலாகவே ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். நாகாலாந்தில் நடந்த இரண்டு மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்கள் குறித்த தகவல்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது. முதல் முயற்சி நாகாலாந்து பேபி லீக். பெயரை கேட்டவுடனேயே இது சிறிய குழந்தைகள் தொடர்பான சாதாரணமான கூட்டிணைவாக இருக்கும் என்று தோன்றலாம். ஆனால் அப்படி அல்ல. இது 5 முதல் 10-12 வயதுடைய சிறிய குழந்தைகளுடைய ஒரு அசாதாரணமான கூட்டிணைவாகும். இந்த குழந்தைகளுக்கு கால்பந்தட்டக்காரர்களின் கூட்டிணைவோடு ஒரு தொடர்பு இருக்கிறது. அவர்கள் இவர்களுக்கு வேகம் மற்றும் திறமைகளை வளர்த்து கொள்ள உத்வேகம் அளிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். இதன் தொடக்கம் நாகாலாந்தின் அதிகப்படியான குழந்தைகளை கால்பந்தாட்டத்தோடு இணைப்பதற்காக செய்யப்பட்டது. 5 முதல் 12 வயதுடைய ஆண் பெண் குழந்தைகள் இதிலே கலந்து கொள்ள முடியும். இந்த கூட்டிணைவு இப்போது 3 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டது. இந்த கூட்டிணைவு குழந்தைகளின் மனதிலே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நண்பர்களே, நாகாலாந்திலே மேலும் ஒரு நல்ல முயற்சி நடந்தேறி வருகிறது. இதன் பெயர் நாகாலாந்து பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு. உங்களுக்கு வேண்டுமானால் இந்த ஃபுட்சால் என்பது புதிய பெயராக இருக்கலாம். ஆனால் ஃபுட்சால் என்பது உள்ளரங்கு கால்பந்தாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதிலே தலா ஒரு அணியில் 5 வீரர்கள் மட்டுமே இருப்பார்கள். விளையாட்டு மைதானமும் கூட கால்பந்தாட்ட களத்தை விட மிகவும் சிறியதாக இருக்கிறது. இதன் காரணத்தால் ஆட்டக்காரர்கள் விரைந்து முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய உத்திகளையும் திறன்களையும் சிறப்பான வகையிலே பயன்படுத்தியாக வேண்டியிருக்கிறது. நாகாலாந்தின் பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட நமது பெண்களுக்கு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கிறது. இத்தகைய முன்னெடுப்புகளுக்காக நான் நாகாலாந்தின் மக்களுக்கு என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். இத்தகைய முயற்சிகள் தேசத்தின் பிற பாகங்களுக்கும் உள்ளெழுச்சியை அளிக்கின்றது. நண்பர்களே, இது தொழில்நுட்ப யுகம். நாள்தோறும் ஆய்வுகள் நடந்தேறி வருகின்றன. புதிய புதிய செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்புகள் வெளியாகி வருகின்றன. இந்த வேளையிலே ஒரு கேள்வி மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. அதாவது, மக்களின் படைப்பாற்றலை எவ்வாறு பாதுகாத்து பராமரிப்பது என்பதுதான். புதிய தொழில்நுட்பத்தோடு கூடவே முன்னேறும் அதே வேளையிலே நாம் நமது வேர்களோடும் எப்படி இணைந்திருப்பது? இந்த வினாக்களுக்கான விடையை நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள். 1000கணக்கான ஆண்டுகள் பழமையான நம்முடைய நாலந்தா பல்கலைக்கழகம் இப்போது புதிய அவதாரம் எடுத்து பாரதத்தின் எதிர்காலத்திற்கு உரமூட்டி வருகின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நாலந்தா பல்கலைக்கழக புதிய வளாகத்தை மக்களுக்கு அர்ப்பணித்து வைக்கும் வாய்ப்பு கிட்டியது. நாலந்தா பல்கலைக்கழகம் வாத விவாதங்களில் ஈடுபடும் நமது பழைய மரபினை மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறார்கள். வாத விவாதங்களில் ஈடுபடுதல் என்பது ஏதோ தனது தரப்பை முன்வைப்பதற்கான ஊடகம் மட்டுமல்ல. இந்த வாத விவாதங்கள், இந்த கடைசல் என்பன ஒழுங்குமுறையோடு கூடிய செயல்பாடு. இதிலே தர்க்கத்தோடு கூடவே ஆதாரங்களுடன் அவரவர் தத்தமது வாதங்களை கருத்துக்களை முன்வைப்பது அவசியம். அதிலே திறமைசாலிகளாக இருக்கவும் வேண்டும். மற்றவர்களின் கருத்துக்களை பொறுமையோடு கேட்டுக்கொண்டு புரிந்து கொள்ளும் கற்றலும் கூட இந்த வாத விவாத செயல்பாட்டில் கிடைக்கிறது. நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தங்களுடைய பட்டமளிப்பு விழாவின் ஒரு அங்கமாக ஆக்கியிருக்கிறார்கள் என்பது எனக்கு களிப்பை அளிக்கிறது. இதிலே கலந்து கொண்டவர்களில் 50%க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பண்டைய பாரம்பரியத்தை இன்றைய காலகட்டத்தோடு இணைக்கும் ஒரு முயற்சி என்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டியது. இதன் பொருட்டு நான் நாலந்தா பல்கலைக்கழகத்தாருக்கு பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் தொடர்பாக நீங்களும் சிந்தனை செய்யலாம் என்று நான் நாட்டின் பிற பல்கலைக்கழகங்களிடத்திலும் வேண்டுகோள் விடுக்கிறேன். நண்பர்களே, வேர்களோடு இணைந்திருக்கும் அதே நேரத்தில் இளைஞர்களை புதிய தொழில்

சந்தர்ப்பத்திற்காகவும் தயார் செய்வது என்ற மேலும் ஒரு நல்ல முயற்சி நடைபெற்று வருகிறது. தில்லியில் இருக்கும் மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகம் செயற்கை நுண்ணறிவு தரவு அறிவியல் துறைகளில் பிடெக் தொழில்நுட்பத்தில் இளநிலை படிப்பை தொடங்க இருக்கிறது. நவீன தொழில்நுட்பத்தோடு பாரதத்தின் பாரம்பரியமான ஞானத்தை இணைக்கும் திசையில் ஒரு மகத்துவம் வாய்ந்த படியாகும். இதனால் பாரத நாட்டு மொழிகளுக்கு புதிய செயற்கை நுண்ணறிவு கருவிகள் தயாரித்தளிப்பதில் உதவிகரமாக இருக்கும். நமது பண்டைய நூல்கள் மற்றும் ஓலைச்சுவடிகளை டிஜிட்டல் மயமாக செய்து பாதுகாக்கும் பணிக்கு புதிய வேகம் கிடைக்கும். மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகத்தாருக்கு இந்த முயற்சி தொடர்பாக நான் பல பல நல்வாழ்த்துக்களை அளிக்கிறேன். நண்பர்களே, இன்று பாரத நாட்டு கலாச்சாரமானது உலகின் பல்வேறு பாகங்களை சென்றடைந்து வருகிறது. நமது பாடல்கள், இசை மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றை உலகத்தார் அனைவரும் அறிந்து வருகிறார்கள், ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். பாரதத்திலிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவிலான கரிபியன் கடற்பகுதியிலே டொமினிக்கன் ரிப்பப்ளிக் என்ற பெயரிலான ஒரு தேசம் உண்டு. அங்கே பாரத நாட்டவரின் எண்ணிக்கை சுமார் 100 இருக்கலாம், இன்னும் குறைவாகவும் இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி பாரத நாட்டு கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஒரு மிக அருமையான முயற்சி அங்கே நடந்து வருகிறது. அங்கே ஸ்பானிஷ் மொழி பேசும் சிலர் ஒரு புதிய குழுவை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த குழுவின் பெயர் பிரம்ம கமல் டொமினிகானா. குழுவின் உறுப்பினர்கள் இணைந்து வேதகால இலக்கியத்தை படிக்கின்றார்கள். இவர்கள் வேத மந்திரங்களின் உச்சரிப்பு வெளிப்பாட்டையும் கற்று வருகின்றார்கள். இதற்கான எந்தவிதமான முறையான பயிற்சியும் இவர்களிடத்தில் இல்லை. ஆனால் இவர்கள் ஒலிப்பதிவுகளை கேட்டு வேத மந்திரங்களின் சரியான உச்சரிப்பு வெளிப்பாட்டை கற்றிருக்கிறார்கள். இன்று இவர்கள் பல மந்திரங்களை மிகச்சிறப்பாக ஜபித்தும் வருகிறார்கள். இவற்றில் புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம், ஸ்ரீருத்ரம், துர்கா சூக்தம், தேவி மகாத்மியம் ஆகியன அடங்கும். பாரதத்திலிருந்து இத்தனை தொலைவில் இருந்தும் கூட நமது பாரம்பரியங்களை கற்கும் அவர்களின் இந்த முயற்சி மிகவும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. பிரம்ம கமல் டொமினிகானா குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்களின் முயற்சிகளுக்கும் நான் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத நாட்டு கலாச்சாரத்தை உலகில் மிகவும் விரும்பப்படுவதாக ஆக்குவதில் தொடர்ந்து முயற்சிகளில் ஈடுபடும் அனைவரையும் நான் இதயபூர்வமாக பாராட்டுகிறேன். எனதருமை நாட்டு மக்களே, மேகாலயத்தின் அடையாளம் மேகங்களோடு, அழகான காட்சிகளோடு. யார் மேகாலயா மாநிலம் செல்கிறார்களோ அங்கிருப்போரின் இயல்பான அன்பு பாராட்டும் தன்மை நீண்டகாலம் வரை மனதை வருடி கொடுக்கும். ஆனால் மேகாலயத்தின் மேலும் ஒரு சிறப்பம்சம் ஒன்று குறித்து இன்றைய மனதின் குரலில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அதுதான் மேகாலயத்தின் ரூட் பிரிட்ஜ். இது பாதையை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட் அல்ல, வேர்களை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட். அதாவது வேர்பாலம். இந்த வேர்பாலங்களின் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. இந்த பாலங்கள் சில நாட்களிலோ சில ஆண்டுகளிலோ உருவாவதில்லை. இந்த வேர்கள் நீர்ப்பெருக்குகளை தாண்டி கொண்டு செல்லப்படுகிறது. காலப்போக்கிலே இதுவே ஒரு பலமான பாலமாக ஆகிறது. இந்த பாலங்களுக்கு மேலும் ஒரு சிறப்பம்சம் உண்டு. இவை வாழும் பாலங்கள். காலப்போக்கில் இவை மேலும் பலமடைகின்றன. இவற்றிலே மேகாலய மக்களின் படைப்புத்திறனை நம்மால் பார்க்க முடிகிறது. இவற்றின் பின்னணியிலே பல்லாண்டு கால பொறுமை மற்றும் இயற்கையின்பால் ஆழமான மரியாதை புலனாகிறது. மனிதன் இயற்கையோடு இணைந்தால் எத்தனை அற்புதமான பொருட்களை உருவாக்க முடியும் என்பதை இந்த பாலங்கள் நமக்கு உரைக்கின்றன. இவை நமது தேசத்தின், இந்த மண்ணின் மரபுகள். யுனெஸ்கோ அமைப்பின் உலக மரபுசார் இடங்கள் வலைப்பின்னலில் மேகாலயத்தின் வேர்பாலங்களை இணைக்க வேண்டும் என்று பாரதம் விண்ணப்பித்திருக்கிறது. நண்பர்களே, சூழல் மாற்றம் காரணமாக இந்த வேர்பாலங்கள் முன்பாக பல சவால்களும் எழுகின்றன. இப்படிப்பட்ட வேளையிலே மேகாலய மாநில மக்கள் இந்த இயற்கை மரபு சின்னங்களை பாதுகாக்கும் பொறுப்பை மிகச்சிறப்பாக நிறைவேற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட பாலங்களின் எண்ணிக்கை என்ன என்பதை தெரிந்து கொள்வது கூட எளிதாக இருக்கவில்லை. பிறகு உள்ளூர் மக்கள்

இத்தகைய பாலங்களின் எண்ணிக்கை மீது கவனம் செலுத்த தொடங்கினார்கள். இதன் பிறகு சமூகங்கள் இந்த பாலங்களின் பராமரிப்பு தொடர்பான தங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று உள்ளூர் மக்கள் 120க்கும் அதிகமான வேர்ப்பாலங்களை பராமரித்து வருகின்றார்கள். சில குழுக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாலங்களின் நிலைமையை ஆராய்ந்து வருகிறார்கள். சிலர் தங்களுக்கு அருகிலே இருக்கும் பகுதிகளை பலப்படுத்த நர்சரி நாற்றுப்பண்ணையை தயார் செய்து வருகின்றார்கள். இதைப்போலவே இவற்றின் பாதுகாப்பிற்காக வேண்டி ஒரு மொத்த சூழல் அமைப்பே தயாராகிவிட்டது. இந்த ஆண்டு ஹைலி வார் அவர்களுக்கு பத்ம விருது அளித்து கௌரவிக்கப்பட்டிருப்பதை நீங்களே கவனித்திருக்கலாம். தனது வாழ்க்கையின் 50க்கும் அதிகமான ஆண்டுகளை இந்த வேர்ப்பாலங்களை பராமரிப்பதிலேயே செலவு செய்திருக்கிறார். அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வு நம் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்க வல்லது. நண்பர்களே, நீங்கள் எப்போதேனும் இந்த வேர்ப்பாலங்களில் பயணித்திருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதன் படங்களை சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய படங்கள் மற்றவர்களுக்கும் மேகாலயத்தின் இந்த அற்புதமான மரபு பற்றி தெரிந்து கொள்ள உத்வேகம் அளிக்கும். எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் சுத்தமாவதை பார்த்துக் கொள்வார்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்க வல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க தொடங்கினார்கள். மெல்ல மெல்ல இந்த முயற்சி முன்னேறி செல்ல தொடங்கியது. பிறகு அந்த நெகிழி சூழலுக்கு நேசமான செங்கற்களாக உருவாகத் தொடங்கியது. இன்று இதே சூழலுக்கு நேசமான செங்கற்களின் பயன்பாடு பொதுவிடங்களுக்கு அழகு சேர்க்க பயன்பட்டு வருகிறது. ராஜ்கடிலே கடந்த சில மாதங்களாக பல்லாயிரக்கணக்கான கிலோ அளவிலான நெகிழிகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு அவை சிறப்பான வகையிலே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதாவது, எந்த நெகிழி முன்பெல்லாம் நகரை மாசுபடுத்தி வந்ததோ அதுவே இன்று இந்த சகோதரிகளின் முயற்சியால் நகரின் அழகை அதிகரிப்பதில் பங்காற்றி வருகிறது. பியாவராவின் அனைத்து சகோதரிகளுக்கும், இந்த இயக்கத்தோடு இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நான் என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஒரு சிறப்பான விஷயம் குறித்து பேச எனக்கு பலர் கடிதங்கள் வாயிலாக ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். உள்ளபடியே பிள்ளையார் சிலைகளை உருவாக்கும் வேலை மிகவும் முன்னதாகவே தொடங்கி விடுகிறது. திருவுருவங்களை தயாரிப்போர், அதன் வியாபாரத்தில் இணைந்தவர்கள் இப்போதிலிருந்தே செயல்பட தொடங்கி விடுவார்கள். ஆகையால் நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். யாரெல்லாம் பிள்ளையார் திருவுருவச் சிலைகளை உருவாக்குகின்றார்களோ அவர்களிடமும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், அவர்கள் மண்ணாலான திருவுருவச் சிலைகளுக்கு முதன்மை அளிக்க வேண்டும். அதேபோல யாரெல்லாம் திருவுருவச் சிலைகளை வாங்குகிறார்களோ அவர்களும் பிள்ளையாரின் திருவுருவச் சிலை எதனால் செய்யப்பட்டது, எந்த நாட்டிலே உருவானது என்பதையும் கவனித்து வாங்க வேண்டும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை

0: கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. நமது நம்பிக்கையும் பராமரிக்கப்படுவதோடு இயற்கையின்பால் நமது கடமையும் நிறைவேறுகிறது. நாம் உள்ளூர் கைவினைஞர்களிடமிருந்து திருவுருவச் சிலைகளை வாங்கும்போது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் கொள்கை வலுவடைகிறது. இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தி என்றும் இப்படிப்பட்ட அனைத்து கொண்டாட்டங்களின் போதும் இந்த அனைத்து விஷயங்கள் குறித்தும் கண்டிப்பாக ஆழமாக சிந்திக்க வேண்டும். நாட்டு நலனில் அடுத்தடுத்த படிகளை முன்வைப்போம் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நண்பர்களே, நமது தேசத்தின் மிகப்பெரிய சக்தி என்றால் அது நமது தேசத்தின் மக்கள்தான். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடைபெறும் முயற்சிகள் நமக்கு நிறைய கற்பித்தல்களை அளிக்கின்றன. நம் மனதிலே உறுதிப்பாடு இருந்தால், சமூகத்தோடு இணைந்து சென்றால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த முயற்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகிலே நடக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகள் குறித்து எனக்கு கண்டிப்பாக எழுதி வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வாருங்கள். முடிந்தால் உங்கள் அருகிலே எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே உத்வேகம் அளிக்கவல்லதாக ஆகலாம். அடுத்த மாதம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் சில புதிய முயற்சிகள் குறித்த விவாதத்தில் ஈடுபடுவோம். அதுவரை நீங்கள் உங்களுடைய மற்றும் உங்களுடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் நீர் சேமிப்பை எக்காலத்திலும் மறந்துவிட வேண்டாம். மழை நீரின் ஒவ்வொரு சொட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்ச் தி ரெயின், மழை நீரை சேமியுங்கள் என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் என் சிறப்பு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

சங்கீத சாரல். எஸ் சாய் ரக்ஷித் அவர்களின் வயலினிசை கேட்கலாம். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். இன்னும் என் மனம் என்று தொடங்கும் லால்குடிஜி ஜெயராமன் இயற்றிய சாருகேசி ராக வர்ணம். ஆதிதாளம்

இதுவரை சங்கீத சாரலில் எஸ் சாய் ரக்ஷித் அவர்களின் வயலினிசை கேட்டீர்கள். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில்

பி சாய் ஹரிணி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். ஆர் கார்த்திகேயன் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். 1:10 இசை மலரில் மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் பி ஸ்ரவன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், களக்காடு கே ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 மணிக்கு அரங்கிசை.

0: இவ்விரு நிகழ்ச்சிகளும் FM கோல்டில் ஒலிபரப்பாக உள்ளன.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
0: செய்தி அறிக்கை இடம்பெறும்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், C-225 ரக விமானங்கள் இந்தியாவிலேயே தயாரித்து நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார்.
3: எனதருமை நாட்டு மக்களே, தற்போதுதான் கொல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே INS தூனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும்

0: தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டுக் கொண்டு வருகிறது.
1: சுயசார்பு இந்தியா சர்வதேச யோகா தினத்தையொட்டி கடந்த 21ஆம் தேதி உலகமெங்கும் 2,500 மேற்பட்ட இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக அவர் தெரிவித்தார்.
0: இந்த முறை உலகின் 2,500 மேற்பட்ட இடங்களிலே யோக கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோக கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாத பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது.
1: மேற்காசியாவில் நிலவும் பிரச்சினையை தொடர்ந்து மக்கள் சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்று தாம் கேட்டுக்கொண்டதாக பிரதமர் தெரிவித்தார்.
0: மேற்காசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும் போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை இல்ல திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள்.
1: பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் மக்கள் அதிக அளவில் பேருந்து மற்றும் மெட்ரோவை பயன்படுத்த தொடங்கி இருப்பதாக அவர் கூறினார். பிரதமரின் விபத்து காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார்.
0: நண்பர்களே, பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2 லட்சம் ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது.
1: நமது கிராமங்கள் மற்றும் நகரங்களை தூய்மையாக பேணி காப்பதன் அவசியம் குறித்து பிரதமர் எடுத்துரைத்தார்.
0: எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் சுத்தமாவதை பார்த்து கொள்வார்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்கவல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்து. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க தொடங்கினார்கள்.
1: விநாயகர் சதுர்த்தியின் போது மண்ணால் ஆன விநாயகர் சிலைகளை வாங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.
0: நண்பர்களே, இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம்.

0: இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்று இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கனவை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே, நெடுஞ்சாலைகள், விமான நிலைய விரிவாக்கம் என அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார்.
2: இந்த 12 ஆண்டுகள்ல ரயில்வேல அடிப்படை இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பை நாம் பார்த்துட்டு இருக்கோம். அது ரயில்வே ஆகட்டும், தேசிய நெடுஞ்சாலைகள், விமான நிலையம். நம்மளுடைய தூத்துக்குடி விமான நிலையம் தான் அதிகமான 3 கிலோமீட்டர் ரன்வே கொண்ட விமான நிலையமாக நம்மளுடைய தூத்துக்குடி விமான நிலையத்தை பிரதமர் அவர்கள் திறந்து வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தூத்துக்குடியில கப்பல் கட்டும் ஸ்தலம் இங்க வர இருக்கிறது. கிட்டத்தட்ட 77 ரயில் நிலையங்கள் தமிழ்நாட்டில் அமிர்த் பாரத் என்று சொல்லக்கூடிய ரயில் நிலையங்கள்ல, அந்த ரயில் நிலையங்கள் எல்லாம் எடுத்து அது மேம்படுத்துகின்ற திட்டத்தை நாம் நிறைவேற்றிக் கொண்டோம். சென்னை எழும்பூர்ல ரயில் நிலையம் மட்டுமே கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் செலவுல வேலை நடக்குது. ராமேஸ்வரம் ஏற்கனவே பண்ணியாச்சு, கன்னியாகுமரி பண்ணியாச்சு. இது கிட்டத்தட்ட நம்மளுடைய திருச்செந்தூர் ரயில் நிலையம் கிட்டத்தட்ட 16 கோடி ரூபாய் செலவுல வேலை நடந்து கொண்டிருக்கிறது.
1: போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த முகாம் மாலை 5 மணி வரை நடைபெறும். அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை பாலவாக்கத்தில் முதலமைச்சர் திரு விஜய் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி இம்முகாமினை தொடங்கி வைத்தார். ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி ஆல்பனிஸ் தெரிவித்துள்ளார். இந்த தடையை மீறும் சமூக ஊடக நிறுவனங்கள் மீதான அபராதம் இரட்டிப்பாக்கப்படும் என்று ஆஸ்திரேலிய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக புதிய சட்டம் கொண்டுவரப்படும் என்று கூறிய அந்நாட்டு அரசு, தற்போதைய அபராதமான 34.1 மில்லியன் டாலரில் இருந்து 68.3 மில்லியன் டாலராக அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் நியூ காசில் பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆராய்ச்சியில் 16 வயதுக்குட்பட்ட 85% குழந்தைகள் தடையை மீறி சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதாக கண்டறிந்தது. இதனையடுத்து இந்த வாரம் நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தில் புதிய சட்டம் கொண்டுவர ஆஸ்திரேலிய அரசு திட்டமிட்டுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். கலிபோர்னியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 22-20, 15-21, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுடை ஓகிமோட்டோவை வென்றார். நாளை நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் ஸ்ரீகாந்த் சீன தைப்பேயின் சூ லி யாங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்று தொடங்கி வரும் ஜூலை மாதம் முதல் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரள, கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, கிழக்கு மத்திய மற்றும் தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள், கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். இதே வேகத்தில் காற்று நாளை கேரள, கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, கிழக்கு மத்திய மற்றும் தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகள், தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் வீசக்கூடும். இந்நாட்களிலும் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள்

செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் TN கிருஷ்ணச்சந்தர், சுஜாதா மோகன் பாடியுள்ள பாடலை கேட்க உள்ளோம். இயற்றியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன், இசை சி ராஜாமணி.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஹலோ
3: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
2: மறுபடியுமா?
3: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
4: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
2: சார் இவ்வளவு எங்கிருந்து?
4: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
3: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
2: சார் 2 லட்சம்
5: என்னாச்சப்பா?
2: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
5: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
2: ஃப்ராட்?
5: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா

செவியூறும் பூப்பதாலே உயிர்.

0: சரியான நேரத்தில் விதைத்தால் சிறந்த அறுவடை பெறுவது நிச்சயம்.
1: ஐயா, விதைகள் எல்லாம் காலத்தோடு விதைக்கப்பட்டு விட்டன. இதை பத்தி ஒரு விவசாயி விட வேறு யாருக்கு தெரியும்?
0: நான் அறுவடை பற்றி பேசவில்லை, NPS சஞ்சய் பற்றி சொல்கிறேன்.
1: NPS சஞ்சய் என்றால் என்ன ஐயா?
0: NPS சஞ்சய் என்பது இந்திய அரசின் PFRDA அமைப்பால் நடத்தப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டம். ₹250 என்ற அளவில் ஒரு கணக்கை தொடங்கி அதில் தொடர்ந்து பணத்தை சேமித்து வருவதன் மூலம் உங்கள் முதுமை காலத்தில் மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறலாம். இன்றே NPS சஞ்சய் திட்டத்தில் பணத்தை சேமித்து உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்தையோ அல்லது உங்கள் வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம். NPS சஞ்சய் மூலம் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
2: புத்திசாலித்தனத்துக்கு பரிசு
3: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக இருங்கள்.
4: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
5: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
5: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
6: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
7: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
8: செல்போன்
9: பேசிட்டு வண்டி ஓட்டலாமா?
10: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
11: ஏங்க, செல்போன் வந்தா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
12: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
8: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்னு பேசு பாய்.
10: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
11: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
13: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
14: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: ने कुल 114 पदक जीते, इनमें 102 गोल्ड मेडल भी शामिल है। भारत इस चैंपियनशिप की पदक तालिका में पहले स्थान पर रहा।
1: Prime Minister Modi stated that the power of public participation in nation building is a tremendous asset for India. He said this public participation was seen again after he urged countrymen on a few points in view of the prevailing warlike situation in West Asia.
0: पश्चिम एशिया में बनी युद्ध की स्थितियों को देखते हुए मैंने देशवासियों से कहा था कुछ समय के लिए सोना खरीदने से बचें, लोगों से कहा था कि विदेश में छुट्टियां मनाने से बचें, लोगों से कार पुलिंग को भी बढ़ावा देने की अपील की थी, किसानों से केमिकल मुक्त खेती के लिए, खेत बचाने के लिए और प्राकृतिक खाद का ज्यादा से ज्यादा इस्तेमाल का आग्रह किया था। मेरी अपील का उन्होंने न सिर्फ समर्थन किया बल्कि हर तरफ से उसमें अपना सहयोग कर रहे हैं।
1: The Prime Minister also spoke about the importance of the Pradhan Mantri Jeevan Jyoti Bima Yojana, which provides an insurance cover of 2 lakh rupees to a person's family in the event of an unfortunate death. On the subject of cleanliness, Mr. Modi gave the example of some women from Byabara in Rajgarh district of Madhya Pradesh who resolved to remove plastic waste scattered around the area. Gradually, this effort expanded and the collected plastic began to be converted into eco bricks. Today, these eco bricks are being used to beautify public spaces. Concluding his address, the Prime Minister stressed on water conservation, saying that every single drop of rainwater must be saved. He said the momentum of Catch the Rain campaign should not slacken. In some other news, bilateral talks are underway between Prime Minister Narendra Modi and President of Seychelles, Patrick Hermione, in Victoria, the capital city of Seychelles. Both leaders will review the full spectrum of bilateral cooperation and exchange views on regional and international issues of mutual interest. Earlier, he was given a guard of honor at the State House with President Hermione. Prime Minister Modi is scheduled to address the National Assembly of Seychelles and interact with members of the Indian diaspora. Later, he will attend the Golden Jubilee celebrations of the National Day of Seychelles as the guest of honor. The security situation in West Asia has deteriorated sharply after the fragile US-Iran ceasefire effectively collapsed, with both sides launching fresh military strikes over the past several hours. US said it carried out airstrikes against 10 Iranian military targets near the Strait of Hormuz after accusing Tehran of attacking a commercial oil tanker with a drone. US President Donald Trump warned that further violations could trigger a much broader military response. And Lionel Messi becomes the first to score in 7th consecutive FIFA World Cup match as Argentina beat Jordan 3-1 in his Group J finale today. It means Messi has been scoring at least one goal in each of his last 7 World Cup matches he played. The Jordan goal was the 7th straight match in that scoring streak. Messi came off the bench to score from a free kick in the 80th minute, extending his men's World Cup record to 19 goals. And that is the end of this news bulletin.
2: நேரம் 1:10 ஆகாஷ்வாணி.
3: கனிந்த வாழ்வு, முதுமை இனிதாக. முதியோர் நல ஆர்வலர் எம் அண்ணாதுரை அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
4: பொருளாதார ரீதியாக முதியோர்கள் இருக்கும் காலம் வரை அந்த பொருளாதாரங்கிறது ரொம்ப அவசியம் எல்லாருக்கும் இல்லைங்களா? அப்படிங்கிறபோது அந்த பொருளாதாரத்தை எப்படி அவர்கள் வந்து கையாள வேண்டும், அந்த நிதி மேலாண்மை அப்படிங்கிறத எப்படி அவங்க செய்யலாங்க, எந்த அளவுக்கு அது முக்கியம்?
5: பொருளாதாரம் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனால் பொருளாதாரம் வந்து எல்லா மனிதருக்கும் தேவைப்படும், முதியோர்களுக்கும் மிகவும் தேவைப்படும். பொருளாதாரம் இருந்தால் நம்ம அதை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு தேவையானதுகளை நம்ம பண்ணிக்கிறலாம், யாராவது வேலைக்கு ஆலோசிச்சு கூட வச்சுக்கிறலாம். அந்த மாதிரி அதனால் பொருளாதாரம் கண்டிப்பாக வேணும். பொருளாதாரத்தை வச்சுட்டு நம்ம நிறைய பேருக்கு உதவியும் பண்ணலாம், ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாம், அவங்களுக்கு உடம்பு முடியலைன்னா மெடிக்கல் எய்டு கொடுக்கலாம், ஒரு நம்மளை வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்க ஃபேமிலியில் படிக்கிற பசங்களை படிக்க வைக்கலாம். அதனால் இந்த பொருளாதாரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் நம்மளுக்கே ஏதாவது தேவைன்னா பொருளாதாரம் ரொம்ப மிகவும் முக்கியம். ஒரு இடத்துக்கு போகணும்னா அது பஸ்லேயும் போகலாம், கார்லேயும் போகலாம், ஆட்டோலேயும் போகலாம். ஸோ வயதான காலத்தில் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக போகிறதும் ஒரு நல்ல விஷயங்கள் தானே. ஸோ அதனால் இந்த பொருளாதாரத்தை வச்சுக்கிறோம். நம்மளை திடீர்னு வந்து உடம்புக்கு முடியாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சமயத்துலேயும் இந்த பொருளாதாரம் கண்டிப்பாக வேணும். அதனால் பொருளாதாரம் வந்து மிகவும் முக்கியம்தான். இந்த பொருளாதாரத்தை எப்படி நம்ம பேணி பாதுகாக்கணும்னா, இதுக்கு வந்துட்டு என்னைய பொறுத்தவரை பார்த்திங்கன்னா

0: ஒரு ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஒவ்வொரு வருஷமும் ஒரு பட்ஜெட் போடுறது நல்லது. இந்த வருஷம் நம்மளுக்கு இவ்வளோ வந்து வருமானம் இருக்குது, இவ்வளோ வட்டி வந்திருக்கும், ஸோ இந்த வருமானத்தை வச்சு நம்ம எப்படி எப்படி செலவு பண்ணலாம், நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணலாம், நம்ம சொசைட்டிக்கு எவ்வளவு வந்து டொனேட் பண்ணலாம், அந்த மாதிரியெல்லாம் ஒரு பட்ஜெட் போட்டு அதை வந்து பண்ணணும். தேவையில்லாமல் நம்ம செலவழிச்சிட்டோம்னா பிற்காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனால் அந்த பொருளாதாரத்தை பேணி ரொம்ப பாதுகாக்க வேண்டியது அவசியம்.
1: சில பேர் இந்த உறவினர்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க, அல்லது வந்து சொத்தெல்லாம் எழுதி வச்சுருவாங்க. அந்த மாதிரி அவர்களுக்கு வந்து அசையா சொத்து, வீடு, நிலம் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதே போல் இந்த அந்த மாதிரியானதெல்லாம் எப்படி எப்போ கொடுக்கணுங்க?
0: சொத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு விதமாக பிரிக்கலாம். பேங்க் டெபாசிட், அதாவது கரண்ட் அசட்ஸ் சொல்லுவோம், பேங்க்கில் டெபாசிட்ஸ் இருக்கும், சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கும், ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து ஃபிக்ஸட் அசட்ஸ் சொல்லுவோம், வீடு, வாசல், நம்மளுக்கு தோட்டம், அந்த நிலம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது வந்துட்டு பேங்க்கில் இருக்கிற அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி சரி பண்ணணும்னா, அது நம்மளுக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக போட்டு வச்சிடணும். நம்மளோட நம்ம ஒய்ஃப் பேரை சேர்த்து வச்சுக்கலாம், நம்ம பையன் பேரை சேர்த்து வச்சுக்கலாம், நம்ம மக பேரை சேர்த்துட்டு சேர்த்து வச்சுக்கலாம். இன்னமும் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃபெசிலிட்டி இருக்குது. அந்த நாமினேஷனையும் நம்ம வந்துட்டு ஒரு அக்கௌண்ட்டுக்கு ரெண்டு நாமினேஷன் மினிமம் போட்டுக்கலாம். யாராவது நம்ம சன்னோ டாட்டரோ அக்கௌண்ட்டில் அவங்க இல்லைன்னா

0: எடுத்து கொடுத்துருவாங்க, அல்லது வந்து சொத்தெல்லாம் எழுதி வச்சுருவாங்க. அந்த மாதிரி அவர்களுக்கு வந்து அசையா சொத்து, வீடு, நிலம் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதே போல் அந்த மாதிரியானதெல்லாம் எப்படி எப்போ கொடுக்கணுங்க?
1: சொத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு விதமாக பிரிக்கலாம். பேங்க் டெபாசிட், அதாவது கரண்ட் அசட்ஸ் சொல்லுவோம், பேங்க்கில் டெபாசிட்ஸ் இருக்கும், சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கும், ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து ஃபிக்ஸட் அசட்ஸ் சொல்லுவோம், வீடு, வாசல், நம்மளுக்கு தோட்டம், அந்த நிலம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது வந்துட்டு பேங்க்கில் இருக்கிற அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி சரி பண்ணணும்னா, அது நம்மளுக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக போட்டு வச்சிடணும். நம்மளோட நம்ம ஒய்ஃப் பேரை சேர்த்து வச்சுருக்கலாம், நம்ம பையன் பேரை சேர்த்து வச்சுக்கலாம், நம்ம மக பேரை சேர்த்துட்டு சேர்த்து வச்சுக்கலாம். இன்னமும் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃபெசிலிட்டி இருக்குது. அந்த நாமினேஷனையும் நம்ம வந்துட்டு ஒரு அக்கௌண்ட்டுக்கு ரெண்டு நாமினேஷன் மினிமம் போட்டுக்கலாம். யாராவது நம்ம சன்னோ டாக்டரோ அக்கௌண்ட்டில் அவங்க இல்லைன்னா அவங்கள நாமினேஷன் போட்டுக்கலாம். ஏன்னா பிற்காலத்தில் வந்துட்டு நம்மளுக்கு இது பிரச்சனை இல்லாமல் வந்து ஒரு முடியணும்னா இந்த நாமினேஷனை வந்து நம்ம போட்டது நல்லது, ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக போட்டது நல்லது. ஏன்னா நம்மளுக்கு பின்னாடி வந்து இந்த அக்கௌண்ட்டை அவங்களால ஆப்ரேட் பண்ண முடியும். அப்படி இல்லாமல் போயிட்டோம்னா நிறைய சட்ட சிக்கல் அது இதெல்லாம் வரும். ஸோ குடும்பத்துக்கு ரொம்ப இது பாரமாக இருக்கும். இது ஒரு கரண்ட் லைபிலிட்டி சைடில் பார்த்துக்கிறது. ஃபிக்ஸட் அசட் சைடில் வந்துட்டோம் வச்சுக்கலேன், அப்படி பார்த்துக்கிட்டோம்னா ஃபிக்ஸட் அசட்டில் பார்த்தா நம்மளோட வீடு, வாசல் இதெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம இருக்கும்போதே வந்துட்டு இதை யாருக்கும் நம்ம எழுதி வைக்க தேவையில்லை. நம்மளுக்கு பின்னாடி வந்து கண்டிப்பாக இதை முறையாக பிரிக்கப்பட வேண்டும் என்று நாம் முடிவெடுக்க வேண்டும். அப்படி முடிவெடுக்கும் போது இதை வந்து ஒரு உயில் எழுதி வச்சுக்கிட்டால் மிகவும் நல்லது. அந்த உயிலையும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டால் தான் ஒரு வேலிடிட்டி நல்லா இருக்கும். அதனால் ரெஜிஸ்டர்ட் வில் எழுதி அதை நம்ம நண்பர்களிடமோ இல்லை நம்ம குடும்பத்திடமோ காண்பித்து கூட வைத்துக் கொள்ளலாம். அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் கண்டிப்பாக ஒரு ரெஜிஸ்டர்ட் வில் வேண்டும். பேங்க் அக்கௌண்ட்டாக இருந்தால் ஒரு நாமினேஷனோ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டோ பண்ண வேண்டும். பண்ணினா தான் அது சேஃப்டியாக இருக்கும். அந்த பணம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் வரும்.
0: அடுத்தது தலைமுறை இடைவெளி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எப்போவுமே ஒரு ஜென்ரேஷன் கேப் அப்படின்ட்டு இப்போ இருக்கிறவங்களுக்கும் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருப்பாங்க, சிறியவர்கள் எல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த தலைமுறை இடைவெளி அப்படிங்கிறது இப்போ இந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு இருக்குது, அதை எப்படி குறைக்க முடியுங்க?
1: தலைமுறை இடைவெளி வந்துட்டு இப்போ ஒரு அது ஒரு பெரிய கேப்பாக தான் தெரியுது. ஏன்னா நம்ம ஒரு 4-5 வருஷத்துக்கு ஒரு தடவை கூட நிறைய சிஸ்டங்கள் மாறிக்கிட்டே போகுது நம்மளுக்கு. அந்த மாதிரி பார்த்தோம்னா இப்போ நம்ம நம்மளுடைய சன்னு, கிராண்ட் சன் அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா டெக்னாலஜி தெரியும். தே வில் நோ அவுட் ஆப்ரேட் ஸ்மார்ட் ஃபோன், நெட் பேங்கிங், தென் பேங்கிங், அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர், இதெல்லாம் வந்து நல்லா ஆப்ரேட் பண்ண தெரியும். நம்ம வயசானவங்களுக்கு இதெல்லாம் வந்து அதை பற்றி தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த ஜென்ரேஷன் கேப்பை எப்படி ஃபில்அப் பண்ணுறதுனா, அந்த ஓல்டர் பீப்புள் வந்துட்டு ரெண்டு வகையில் அவங்க வந்து இதை நிவர்த்தி பண்ணலாம். எப்படி பண்ணலான்னா, ஒன்று நம்ம பசங்கக்கிட்ட, நம்ம கிராண்ட் சன் சன்னுக்கிட்ட அது இந்த இதெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் எப்படி யூஸ் பண்ணுறது, நெட் பேங்கிங் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி கற்றுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து டிஜிட்டல் லிட்ரஸின்னு ஒன்று இருக்குது, நிறைய பேர் அதை வந்து பண்ணித்தராங்க, எங்கள் கிளப்லேயும் நாங்கள் சொல்லித்தரோம், அதை வந்து வெளியே நிறைய இடத்துல வந்து பண்ணுறாங்க. அந்த மாதிரி சமயத்தில் ஸ்மார்ட் ஃபோன் யூஸு, நெட் பேங்கிங் எப்படி யூஸ் பண்ணுறது, பேங்கிங் எப்படி, ஃபோன் இதெல்லாம் எப்படி நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த கேப்பை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம்.
0: இதில் இந்த இணைய உலகமாக இருக்குது இல்லைங்களா, அந்த இன்டர்நெட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம், டிஜிட்டல் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறதுனால அதெல்லாம் எப்படி அந்த, அதே போல் இப்போ இந்த சோசியல் மீடியாலாம் இருக்குது இல்லைங்களா, சமூக வலைதளங்கள் இருக்குது, இதெல்லாம் எப்படி, அதுவும் அது பயன்படுத்தவும் தெரியணும், அதுலேருந்து எப்படி பாதுகாப்பாகவும் இருக்க தெரியணும் இல்லைங்களா, அந்த மாதிரி என்ன பிரச்சனைகள்லாம் வருங்க?
1: ஆமாம், நிறைய இப்போ வந்து பிரச்சனைகள் வருது. ஏன்னா அதை வந்து வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அதை என்னென்ன வாட்ஸ்அப்பில் வருதுன்னு தெரிய முடியாது. எல்லா விஷயங்களும் வருது, நல்ல விஷயங்களும் வருது, கெட்ட விஷயங்களும் வருது, தப்பான விஷயங்களும் வருது, ஃப்ராட்ஸ்டர்ஸும் நிறைய அதில் வந்து வர்றாங்க. ஸோ இதில் வந்து சோசியல் மீடியாவில் எஸ்எம்எஸ் இருக்குது, வெப்சைட் இருக்குது, இன்டர்நெட்லேயும் வந்துட்டு நிறைய ஆப்ஸ்லாம் வந்துட்டு வருது. ப்ளஸ் நீங்கள் இதை பண்ணால் ஒரு உங்களுக்கு 2 லேக்ஸ் வந்துட்டு லோன் சாங்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லி மெசேஜ் வரும். இதை இந்த இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய அமௌண்ட்டு கொடுக்குறோம், உங்களுக்கு அது ரெடி ஆகிடுச்சுங்க, நிறைய மெசேஜ் வருது. ஸோ இந்த சோசியல் மீடியா வந்துட்டு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் பர்டிகுலராக முதியோர்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது நம்ம கற்றுக்கிறோம் கண்டிப்பாக. வித்தவுட் நாலேஜ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல் இட். ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி, நான் அங்கேருந்து பேசுகிறேன், பேங்க்லேருந்து பேசுகிறேன், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன், சிபிஐலேருந்து பேசுகிறேன், இதெல்லாம் கேட்டு நம்மளை எப்படி டைவெர்ட் பண்ண பார்ப்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்காம நம்மளுக்கு கொஞ்சம் நாலேஜை வளர்த்துக்கிட்டோம்னா யார்கிட்ட எதை பேசணும், இப்போ பேங்க்லேருந்து வந்தால் நம்ம பேங்க் போய் அந்த வேலையில் வந்து சரி பண்ணிக்கலாம். ஓர் ஃபோன்லேயே பேசிக்கிட்டு ஓடிபி கேட்டால் நம்ம வந்து அதை சொல்லி அதில் மாட்டிக்கிறக்கூடாது. அதனால் முதியோர்கள் வந்து கண்டிப்பாக அந்த சோசியல் பிளாட்ஃபார்மை வந்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். அந்த விஷயங்களை நல்லா எது தவறு எது சரி என்பதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி சோசியல் மீடியா நம்ம யூஸ் பண்ணிக்கிறணும். தேவையில்லாத விட்டுறணும், தேவையானதை வச்சுக்கணும். நல்லதும் வருது, கெட்டதும் வருது, நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை விட கற்றுக்கிறணும் கண்டிப்பாக.
0: நீங்கள் இந்த வங்கியில் பணி புரிந்ததுனால அவர்களுக்கு அந்த நிதி மேலாண்மை, முதியோர்கள் அந்த டெபாசிட் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் என்னென்ன மாதிரிலாம் அவங்க வந்து பயன்படுத்தலாம், என்ன மாதிரிலாம் அந்த ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது, அதை எப்படிலாம் பயன்படுத்திக்கலாங்க?
1: ரொம்ப சேஃபஸ்ட் மெத்தட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுனா அவங்களுக்கு பேங்க் தான், ஒரு ரிஸ்க் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் வந்து ஒரு 5 லேக்ஸ் இன்சூரன்ஸ் கூட கிடைக்குது. அதனால முதியோர்கள் வந்துட்டு ஒரு அதிகமான வட்டி தருதுன்னு

0: ஒரு நிறைய இதில் நம்ம போய் போடக்கூடாது. நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வங்கிகளை பார்த்து, ஈவன் என்பிஎஃப்சியில் கூட நல்ல என்பிஎஃப்சியெலாம் பார்த்துட்டு, எது வந்து நல்ல எம்சி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு இல்லைன்னு விசாரிச்சுக்கிட்டு அந்த வங்கிகளை போய் போடணும். இதில் வந்துட்டு நம்ம டெபாசிட், ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து சில பேங்கில் போடலாம். இந்த இதில் நான் வந்து ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் நிறைய பணம் வைத்திருந்தீர்கள் என்றால் ரெண்டு பேங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேங்கில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் போடுங்க, இன்னொரு பேங்கில் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்மார்ட் பேங்க்கில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வேலையில் வச்சுக்கலாம். நெட் பேங்கிங் ட்ரான்ஸ்ஃபர், இன்டர்நெட் ட்ரான்ஸ்ஃபர், நெட் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸு ப்ளஸ் ஃபோன் பேங்கிங் அது இது அந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கிற இடத்துல வச்சுக்கலாம். அதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நீங்கள் கிரியேட் பண்ண சொல்லிட்டு அதில் வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நிறைய ஃப்ராட்ஸ் அடி படித்தவங்களையே பெரிய பெரிய வேலையில் இருந்தவங்களே ஏமாத்திடுறாங்க. அந்த மாதிரி சமயத்தில் ஒரு பேங்க்கில் ஒன்லி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இவ்வளோ சின்ன அமௌண்ட் வச்சுருந்தா ஈவன் அது வந்து நம்மளை ஏமாற்றிட்டால் கூட ஒரு பெரிய இழப்பு வராது அதில். அதனால் ரெண்டு பேங்க் வச்சுங்க, ஒரு பேங்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சுங்க, அதில் நெட் பேங்கிங் வச்சுக்கிறாங்க. அந்த இதில் ஒன்லி ஃபிக்ஸட் டெபாசிட் அந்த இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் இன்னொரு பேங்கில் மாற்றிக்கிட்டு அதில் வந்துட்டு ஒன்லி நீங்கள் நெட் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங், மற்றபடி ஃபோன்பே அந்த இதில் அந்த அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குறதுன்னு நினச்சி வேறு எதில் பெருசாக போய் இதில் போட்டுற வேண்டாம். நியாயமான இன்ட்ரெஸ்ட் கிடைச்சா போதும், அதில் இருந்தால் போதும், அதை யூஸ் பண்ணிட்டா போதும்.
1: நிறைய பேர் அந்த நிறுவனங்கள்ல இருந்து பணி ஓய்வு வருவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நேரத்தில் ஓரளவுக்கு அவர்களுக்கு அந்த லம்சம் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு தொகை வந்து ஒரு பணத்தொகை வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அந்த நேரத்தில் அவங்க எப்படி அந்த கவனமாக இருந்து அதை எப்படி அதை பாதுகாப்பாக அந்த இன்வெஸ்ட் பண்ணுறது, முதலீடு செய்கிறது, அதெல்லாம் எப்படி செய்யணும்? ஏன்னா அப்போ வந்து சுற்றி இருக்கிறவர்கள், மற்றவர்கள், அதெல்லாமே வந்து ஏதோ செலவு அப்படிங்கிற மாதிரி போகும். அந்த நேரத்தில் எப்படி கவனமாக இருக்கலாங்க?
0: அது எல்லா ரிட்டையர் பீப்புள், ரிட்டையர் ஆன பீப்புள் எல்லாத்துக்குமே உள்ள அது சோதனை தான். அது ஆக்சுவலாக ரிட்டையர் ஆன பின்னாடி ஒரு பிஎஃப் வரும், இல்லை ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் வரும், கிராச்சுட்டி வரும், இதெல்லாம் வரும். வந்தன ஒரு லம்சம் அமௌண்ட் வரும். அப்போ வரும்போது நம்மளுடைய உறவினர்கள், நம்ம நண்பர்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் உதவி கேட்பாங்க. பட் அதை வந்து நம்ம கருத்து எப்படி சொல்லணும்னா அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து கொடுத்துட முடியாது. நம்ம வந்து அதை வங்கிகள் மாதிரி ஒரு இடத்துல போட்டு வைக்கணும். சில பேர் வந்துட்டு நிலம் வாங்குவாங்க, சில பேர் வந்துட்டு பேங்க்கில் போடுவாங்க, சில பேர் ஷேர்லேயும் போட்டிருக்காங்க. என்னுடைய நண்பர்லாம் நிறைய பேர் பார்த்துருக்குறேன், ரிட்டையர் பின்னாடி வாங்கின படத்தை நிறைய பேர் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. நம்ம ஏஜ் வந்துட்டு 60 ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ரிஸ்க் ரொம்ப ஹை ரிஸ்கில் போயெல்லாம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஒன்லி லோ ரிஸ்க் உள்ளது, குறைஞ்ச வட்டி வந்தால் கூட அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணணும். என்னுடைய அட்வைஸ் கேட்டிங்கன்னா பேங்க்கில் போட்டுட்டு குறைச்ச வட்டி இருந்தால் கூட அதில் போடுறது தான் சேஃப். அது ஆக்சுவலாக ஷேரில் போட்டுருதோ இல்லை இப்போ அந்த சமயத்தில் நம்ம நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட நம்மளால் அதை போய் அதை பாதுகாக்க முடியுமா என்னென்னு தெரியல. அது நம்ம பசங்கன்னா ஏஜ் கம்மி இருக்கும், அவங்க பார்த்துக்கிடுவாங்க. நம்ம ரிட்டையர் ஆன பின்னாடி மெயின்லி வந்துட்டு வங்கிகளில் போடுறது தான் உத்தமம்.
1: ஏன்னா அவங்க வந்து வாழ்க்கை முழுதும் சம்பாதித்த பணம் அப்படிங்கிறதுனால.
0: ஆமாம்,
1: அந்த நேரத்தில் கவனமாக இருக்கும்.
0: அதாவது எவ்வளவு நம்மளால் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அவங்க தான் கொடுக்கணும். எல்லாரும் டொனேட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு ரொம்ப அமௌண்ட் நம்ம கையில் சார் டொனேட் பண்ணலாம், அப்படி முடியாதவங்க டொனேட்லாம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு தேவையான முதல்ல வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கிறணும், அதை சேஃப்கார்ட் வச்சுட்டு மீதமிருந்ததை அவங்க டொனேட் பண்ணணும், அதுதான் உத்தமம்.
2: இதுவரை முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் எம் அண்ணாதுரை அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: கணிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் அடுத்து முதுமை இனிதாக யோக பயிற்சியாளர் எல் செல்வரதி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
1: நுரையீரலையும் இதயத்தையும் எப்படி வலிமைப்படுத்துறது, அது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு ஆற்றலை எப்படி பலப்படுத்துறது அப்படிங்கறதுக்கான பயிற்சிகள் தான் பார்க்க போறோம். இப்போ நமக்கு வயசாகிறப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நுரையீரலோட அந்த தன்மை வந்து குறையுது. அதாவது மூச்சு வாங்குற அளவு, மூச்சு விடுற அளவு, இந்த தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கிறது. அதே நேரத்துல நிறைய வந்து முதியவர்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, நுரையீரல்ல நீர் தேங்குறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து நிறையவே இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர்றதுக்கு, அதே மாதிரி ஹார்ட் ரிலேட்டட் அதாவது இதயம் சார்ந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்கும் நம்ம பண்ணக்கூடிய இந்த பயிற்சிகள் ரொம்பவே உதவியா இருக்கும். அதே மாதிரி இப்ப மட்டும் இல்லாம நிறைய வரக்கூடிய நோய்கள், மலேரியா, டெங்கு, காலரா, கொரோனா, அந்த மாதிரி நிறைய

பிரச்சனைகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, லங்கை முதல்ல, அதாவது நுரையீரலை முதல்ல பாதிக்குது, அதுக்கப்புறம் தான் மற்ற உறுப்புகளை பாதிக்குது. அந்த பாதிப்புகள்ல இருந்து வெளியே வர்றதுக்கும் நம்ம பண்ணக்கூடிய இந்த பயிற்சிகளும் பிராணாயாமமும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல கால்கள் இரண்டையும் உங்களோட இடுப்பளவு, அதாவது 1 feet ஓபன் பண்ணிக்கிறோம். ரெண்டு கையும் மேல தூக்கி ரெண்டு கைகளையும் இணைச்சுக்கிறோம், அதாவது ஃபிங்கர்ஸ் ரெண்டையும், இன்டர்லாக் யுவர் ஃபிங்கர்ஸ், ரெண்டு கையும் ஃபிங்கர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு நல்லா மேல கைய தூக்கும் போது கைய மேல் புறமா திருப்பிக்கிறோம். உள்ளங்கை ரெண்டும் மேல் புறமா இருக்கணும். இப்போ நல்லா எவ்வளோ முடியுதோ உங்களோட அப்பர் பாடி, அதாவது இடுப்புல இருந்து மேல் பகுதியை எவ்வளோ முடியுதோ மேல் நோக்கி இழுக்கிறோம். ஓகேவா? அப்போ ஸ்ட்ரெச்சர் போத் ஹேண்ட்ஸ் அபோவ் த இயர்ஸ் ஆஸ் மச் அஸ் பாசிபிள், எவ்வளோ முடியுதோ மேலே லிஃப்ட் பண்ணி ஸ்டே பண்ணுறோம். நல்லா ஆழமாக மூச்சு வாங்கி ரிலாக்ஸாக விடுறோம். 15 count அதில் ஸ்டே பண்ண போகிறோம். சரிங்களா? ரெண்டாவது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கை ரெண்டும் பக்கவாட்டில் வச்சுக்கிறோம், அதாவது சைடில். நல்லா மூச்சு வாங்கிட்டே ரெண்டு கையும் மேலே உயர்த்தி நமஸ்காரம், ரெண்டு கையும் காதுக்கு பின்னாடி நமஸ்காரம், நல்லா மூச்சு வாங்கி கை ரெண்டும் காதுக்கு பின்னாடி நமஸ்காரம் வச்சுட்டு அகேன் மூச்சு விட்டுக்கிட்டே கை ரெண்டும் பக்கவாட்டில் சைடில் கொண்டு வந்துடும். இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மூச்சு வாங்கி விட்டுக்கிட்டே மூமெண்டா, அதாவது பயிற்சியாக பண்ண போகிறோம். நல்லா மூச்சு வாங்கிட்டே கை ரெண்டும் மேலே கொண்டு போய் ரெண்டு உள்ளங்கையும் காதுக்கு பின்னாடி எவ்வளோ முடியுதோ உயர்த்தி நமஸ்காரம் பண்ணுறோம். அதே மாதிரி மூச்சு விட்டுக்கிட்டே கை ரெண்டும் உடம்பு ஒட்டி கொண்டு வந்துடுறோம். 15 தடவை பண்ண போகிறோம். சரியா? முதல்ல நம்ம பண்ணது ஸ்ட்ரெச்சு, கம்ப்ளீட்டாக கையை மேலே லிஃப்ட் பண்ணி ஸ்டே பண்ணோம். ரெண்டாவது மூமெண்ட். மூணாவது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து டேப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே உங்களோட காலர் போன் இருக்கு இல்லையா, உங்களோட கழுத்து பக்கத்தில் ரெண்டு போன் இருக்கும், காலர் போன். அந்த காலர் போனுக்கு கீழே உங்களோட எல்லா விரலோட நுனி, அதை வச்சு என்ன பண்ண போகிறோம், டப் டப்புன்னு இந்த மாதிரி சவுண்டு கேட்குற அளவுக்கு காலர் போனுக்கு கீழே நல்லா டேப் பண்ணுறோம். ஓகே? நல்லா தட்டுறோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இம்யூன் லெவலை, அதாவது நோய் எதிர்ப்பு ஆற்றலை வலிமைப்படுத்த ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. எத்தனை தடவை பண்ணலான்னா, ஒரு நாளைக்கு 21 தடவை, காலையில் ஒரு வேளை, மதியம் ஒரு வேளை, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வேளை பண்ணலாம். அப்போது நார்மலாகவே உங்களோட நுரையீரலோட அளவு, அதாவது மூச்சு வாங்குற அளவும் விடுற அளவும் அதிகமாகும். சரிங்களா? நுரையீரல நீர் தேங்குறது அப்படிங்கிற விஷயம் வந்து குறையும். இது வந்து நின்ற நிலையில நம்ம செஞ்ச பயிற்சி. உட்கார்ந்த நிலையில என்ன பண்ண போறோம், நல்லா நேரா நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு எப்படி நின்ற நிலையில பண்ணமோ அதே மாதிரி கைகள் ரெண்டையும் முட்டி பக்கத்துல கீழே வச்சிருக்கோம். இப்போ மூச்சு வாங்கிட்டே கை ரெண்டும் மேல எடுத்து ரெண்டு கையும் காதுக்கு மேல நல்லா உயர்த்தி நமஸ்காரம், மூச்சு விட்டுக்கிட்டே கை கீழே, மூச்சு வாங்கிட்டே கை மேல லிஃப்ட் பண்ணி நமஸ்காரம் பண்றோம், மூச்சு விட்டுக்கிட்டே கீழே. இதே மாதிரி 15 தடவை நல்லா ஆழமா மூச்சு வாங்கி மெதுவா விட்டுக்கிட்டே என்ன பண்ண போறோம்னா, மூவ் பண்ண போறோம். சரியா? இது அமர்ந்த நிலையில. இப்போ அமர்ந்த நிலையில நம்ம முதல்ல சர்க்கரை வியாதிக்கு பண்ணோம் ஒரு ட்விஸ்டிங், அதுவும் பண்ணலாம். என்ன பண்ண போறோம், நல்லா கால்களை மடிச்சு உட்காந்துட்டு உங்களோட இடது கையால வலது முட்டியை பிடிச்சிக்கோங்க. இடது கையால வலது முட்டியை பிடிச்சிக்கிறோம், வலது கையை முதுகுக்கு பின்னாடி வச்சுக்கிறோம். வச்சுட்டு வலது பக்கம் திரும்பி நல்லா ஆழமா மூச்சு வாங்கி விடணும். அதே மாதிரி 15 தடவை முடிச்சுட்டு வலது கையால இடது முட்டியை பிடிச்சிக்கிறோம், இடது கை முதுகுக்கு பின்னாடி வச்சுட்டு நல்லா திரும்பி 15 count நல்லா மூச்சு வாங்கி விடுறோம். இந்த ரெண்டு பயிற்சியும் உட்கார்ந்த நிலையில பண்ணலாம். படுத்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இடது காலை மடிச்சு உங்களோட வயிற்று பகுதி வரைக்கும் கொண்டு வரணும். அப்படியே மெதுவா நீட்டணும். முதல்ல நம்ம காலை மடிச்சு வயிறு வரைக்கும் கொண்டு வந்துட்டு மெதுவா நீட்டணும். இதை என்ன பண்ண போறோம்னா, மூமெண்டா பண்ண போறோம். அதாவது நல்லா மூச்சு வாங்கும் போது காலை மடிச்சு ஸ்டமக் வரைக்கும் கொண்டு வரோம், மூச்சு விடும்போது காலை நல்லா நீட்டி தரையில வைக்கிறோம். ஓகே? முதல்ல இடது கால் 15 count, வலது கால் 15 count. இதுக்கப்புறமா ரெண்டு காலும் சேர்த்து, ரெண்டு காலையும் மடிச்சு வயிறு வரைக்கும் கொண்டு வந்து ரெண்டு கையாலையும் பிடிச்சிட்டு ரெண்டு காலையும் கீழே வச்சு மெதுவா நீட்டுங்க. ஓகே? ரெண்டு காலும் மடிச்சு வயிறு வரைக்கும் கொண்டு வந்து லாக் பண்றோம், ரெண்டு காலையும் மடிச்சு கீழே வச்சுட்டு மெதுவா ஸ்ட்ரெச் பண்றோம். இதே மாதிரி 15 count. இதுவும் நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது. கடைசியில குப்பரப்படுத்திக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, புஜங்காசன். கை ரெண்டும் உங்களோட நெஞ்சு பகுதிக்கு நேராக வச்சுக்கோங்க. நல்லா மூச்சு வாங்கிட்டே அப்பர் பாடியை எவ்வளோ முடியுதோ மேலே லிஃப்ட் பண்ணி நேராக பாருங்கள். இல்லை என்னால் ரொம்ப முடியும், நான் நெகிழ்வுத்தன்மை ரொம்ப இருக்குது அப்படின்னா, நல்லா மேலே நிமிர்ந்து சீலிங்கை பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களோட உத்தரத்தை பார்க்கலாம். இதுக்கு பேர் வந்து புஜங்காசன். இது கடைசியாக நம்ம பண்ணக்கூடிய பயிற்சி. இன்னொன்று என்ன பண்ணுறான்னா, சலபாசன் சொல்லுவோம். ரெண்டு கையவும் உங்களோட ஸ்டமக்குக்கு நேராக, ரெண்டு கையும் உள்ள, அதாவது வயிற்றுக்கடியில் நீட்டிக்கிறோம். ரெண்டு கையும் லாக் பண்ணிட்டு, அதாவது ரெண்டு கையும் கோர்த்துட்டு கம்ப்ளீட்டா உங்க வயிற்றுக்கடியில கொண்டு வந்துருங்க. ரெண்டு எல்போவும் சரிங்களா உள்ள போயிடணும். இந்த பொசிஷன்ல சின்ன நாடியை கீழே வச்சுட்டு ரெண்டு காலையும் தூக்க போறோம். ரெண்டு காலும் தூக்குறப்போ ஸ்டமக்

0: நாக்கு வந்து கீழே அழுத்தும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தூக்கலாம். இது கட்டில படுத்து பண்ண முடியாது, கட்டாயமாக தரையில படுத்தாதான் பண்ண முடியும். சரியா, இந்த ப்ராக்டிஸ் முடிஞ்சா தரையில படுத்து பண்ணுங்க, இல்லைன்னா பண்ண வேண்டாம். இந்த பயிற்சியை ரெண்டு காலை லிஃப்ட் பண்ணி 15 கவுண்ட் நல்லா மூச்சு வாங்கி ரிலாக்ஸாக விட்டு ஸ்டே பண்ண போறோம். இப்போ ஆசன பயிற்சிகள் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய மூச்சு பயிற்சி, இது என்ன பண்ண போறோம்னு பாருங்க. உங்களோட இடது கை எடுத்து உங்களோட தொப்புள் பகுதியில் வச்சுக்கோங்க. இடது கையை நேராக நிமிந்து உட்காந்துட்டு இடது கையை தொப்புள் பகுதியில் வச்சுக்கிறோம். வலது கை எடுத்து நெஞ்சு பகுதியில் வச்சுக்கிறோம். நெஞ்சு குழி இருக்கு இல்லையா அந்த இடத்துல. இப்போ இடது கை தொப்புள்ள, வலது கை நெஞ்சு குழியில நல்லா மூச்சு வாங்குறோம். மூச்சு வாங்கும் போது வயிறு வந்து நல்லா ஒரு பலூன் மாதிரி வெளியே வருது. மூச்சு விடும்போது நல்லா கம்ப்ளீட்டாக உள்ளே போகுது. ஓகே, இந்த பிராணாயாம பயிற்சியை 15 கவுண்ட் ஒரு நாளைக்கு 3 வேளை தாராளமாக பண்ணலாம். இது பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இம்யூன் சக்தி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். ஓகேவா, லாஸ்ட்டாக நமக்கு பண்ணக்கூடியது முத்ரா, பிராண முத்ரா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம உடம்புல ஆக்சிஜன் லெவல் ரெடியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கு அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பிராண முத்ரா ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களோட சுண்டு விரல், மோதிர விரல், கட்டை விரல் மூணோட நுனியை சேர்த்துக்கிறோம். சுண்டு விரல், மோதிர விரல், கட்டை விரலோட நுனியை சேர்த்துக்கிறோம். ரெண்டு கையிலையும் சேர்த்துட்டு கையை வந்து மடிமையில வச்சு ரிலாக்ஸாக பண்ண போறோம். இதுக்கு பேர் பிராண முத்ரா. இந்த முத்ரா மட்டும் அரை மணி நேரம் வரைக்கும் பண்ணலாம். அதே மாதிரி நடக்கும் போதும் பண்ணலாம். மற்ற எந்த முத்திரைகளும் நடக்கும் போது பண்ணக்கூடாது, இந்த முத்திரை மட்டும் நடக்கும் போதும் பண்ணலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல ஆக்சிஜன் லெவல் நிறைய இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியும் இன்க்ரீஸ் ஆகும்.
1: இதுவரை முதுமை இனிதாக யோக பயிற்சியாளர் எல் செல்வரதி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.

இதுவரை கேட்ட நிகழ்ச்சி கனிந்த வாழ்வு. அமைப்பில் உதவி எஸ் கண்ணதாசன், அமைப்பு எஸ் முருகேசன்.

0: தாரே வளமான தோளுக்கு,
1: தங்க செருப்பு தாரே தலைவாழ காலுக்கு,
0: அவணங்கள் தாரே பால் போதும் பல்லுக்கு.

நிறைவாக ஒலித்த இந்த பாடல் கே எஸ் சித்ரா மனோ உன்னிமேனன் பாடியது படம் திருடா திருடா. சில நொடிகளில் மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வெற்றியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மனியுடன் தற்போது நடைபெற்று வருகின்றன. திருச்செந்தூரிலிருந்து சென்னை கோவைக்கு கூடுதல் ரயில்களை இயக்க பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் போலியோ சொட்டு மருந்து முகாமை சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். ஐசிசி உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வெற்றியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக இன்று உரையாற்றிய அவர், இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட C-295 ரக விமானம் தனது முதல் பயணத்தை இம்மாதம் மேற்கொண்டதாக கூறினார். இத்தகைய 40 விமானங்கள் தற்போது நாட்டில் தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறிய பிரதமர், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் விண்வெளித்துறைக்கு இது புதிய உத்வேகத்தை அளிப்பதோடு வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார். அண்மையில் கொல்கத்தாவில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS துணகிரி, INS சன்சோதக், INS அக்ரே ஆகிய 3 போர் கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர், கடல் முதல் வானம் வரை நாடு பாதுகாப்பாகவும் தன்னிறைவதாகவும் திகழ்கிறது என்றார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி கடந்த 21 தேதி உலகம் முழுவதும் 2500 மேற்பட்ட இடங்களில் நடைபெற்ற பல்வேறு யோகா நிகழ்ச்சிகள் இந்தியாவின் முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றி என்றார். அகமதாபாத்தில் நடைபெற்ற உலக யோகாசன சாம்பியன் பட்ட போட்டியில் 102 தங்கப்பதக்கங்கள் உட்பட 114 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்ததையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார்.

0: இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பிரதமர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். நாட்டை கட்டமைப்பதில் மக்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று குறிப்பிட்ட பிரதமர், மேற்காசிய சூழலை கருத்தில் கொண்டு தங்கத்தில் முதலீடு செய்வதை தவிர்க்குமாறும் வெளிநாட்டு பயணங்களை தள்ளி வைக்குமாறும் தாம் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க மக்கள் ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக கூறினார். நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு காப்பீடு வசதிகள் தற்போது கிடைத்துள்ளதாக கூறிய அவர், பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, பிரதம மந்திரி ஆயுள் காப்பீடு உள்ளிட்ட திட்டங்களின் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருவதாக குறிப்பிட்டார். இத்தகைய திட்டங்கள் குறித்த தகவல்களை குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுமாறும் நாட்டு மக்களை அவர் கேட்டுக் கொண்டார். மக்கள் மூட நம்பிக்கைகளை அறிவியல் அனுபவம் மற்றும் விவாதங்களின் அடிப்படையில் எதிர்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்திய பிரதமர், சரியான தகவல்கள் மூலம் மூட நம்பிக்கைகளிலிருந்து மக்கள் விடுபட முடியும் என்றார். விளையாட்டுத்துறை வேகமாக வளர்ந்து வருவதாக எடுத்துரைத்த பிரதமர், இதில் இளைஞர்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாகவும் கூறினார். தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவின் மூலம் மக்களின் படைப்பாற்றலை பாதுகாப்பதற்காக நாளந்தா பல்கலைக்கழகம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறிய பிரதமர், சாஸ்திரார்த் என்ற அறிவுசார் விவாதங்களின் மூலம் பண்டைய மரபுகளை இப்பல்கலைக்கழகம் மீண்டும் உயிர்ப்பித்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டில் உள்ள பிற பல்கலைக்கழகங்களும் இத்தகைய முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். நவீன தொழில்நுட்பத்தை இந்தியாவின் பாரம்பரியத்துடன் ஒருங்கிணைக்கும் புதிய பாடப்பிரிவுகளை பல்கலைக்கழகங்கள் உருவாக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் எடுத்துரைத்தார். இந்திய கலாச்சாரம் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்றடைவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய பிரதமர், டொமினிக் குடியரசில் வசிக்கும் இந்தியர்கள் வேத மந்திரங்களை கற்றுத் தேர்ந்து வருவதாக எடுத்துரைத்தார். பிளாஸ்டிக் கழிவுகளை மறுசுழற்சி செய்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த செங்கற்களாக மாற்றும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாக கூறிய பிரதமர், பொது இடங்களை அலங்கரிக்க இத்தகைய செங்கற்களை பயன்படுத்த அறிவுறுத்தினார். விநாயகர் சதுர்த்திக்காக செய்யப்படும் விநாயகர் சிலைகள் உள்ளூர் மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் கைவினைஞர்களால் உருவாக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறிய பிரதமர், களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு பொதுமக்களை வலியுறுத்தினார். இதன் மூலம் ஆறு, குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்று பிரதமர் கூறினார். நீர் பாதுகாப்பின் அவசியத்தை எடுத்துரைத்த பிரதமர், மழை நீரை சேமிப்போம் இயக்கம் மேலும் வலுப்பெற வேண்டும் என்றார். இந்தியா செஷல்ஸ் நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மனியுடன் தலைநகர் விக்டோரியாவில் தற்போது மேற்கொண்டு வருகிறார். இருதரப்பு ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்து வருகின்றனர். தொடர்ந்து பிரதமர் அந்நாட்டு தேசிய சட்டமன்றத்தில் உரையாற்றுவதோடு இந்திய வம்சாவளியினரையும் சந்திக்க உள்ளார். பின்னர் ரோஷ் கைமானில் நடைபெறும் செஷல்ஸ் தேசிய தின கொண்டாட்டங்களிலும் பிரதமர் பங்கேற்கிறார். நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் வனவிலங்கு பாதுகாப்பு கொள்கைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் சரிஸ்கா புலிகள் காப்பகத்தில் மீண்டும் புலிகள் அறிமுகப்படுத்தப்பட்டு 18 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், உலகின் மொத்த காட்டுப்புலிகள் எண்ணிக்கையில் 75% இந்தியாவில் உள்ளதாக சுட்டிக்காட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருச்செந்தூரிலிருந்து சென்னை கோவைக்கு கூடுதல் ரயில்களை இயக்குவது குறித்து பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ரயில் நிலைய மேம்பாட்டுப் பணிகளை ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் உலகத்தரம் வாய்ந்த அடிப்படை கட்டமைப்புகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் உட்பட மாநிலத்தின் 77 ரயில் நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. இம்முகாமை முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் சென்னை பாலவாக்கத்தில் தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டம் நன்னகரம் துணை சுகாதார நிலையத்தில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ், கோவையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் ஆகியோர் இம்முகாமை தொடங்கி வைத்தனர். காஞ்சிபுரத்தில் சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைத்து பேசிய மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார், அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களில் பெற்றோர் தங்களது குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தை தவறாது வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.
2: நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய உத்தரவின்படி தமிழகம் முழுவதும் இன்று சிறப்பாக அனைத்து பகுதியிலும் அனைத்து குழந்தைகளுக்கும் தவறாமல் சொட்டு மருந்து கொடுக்க வேண்டும். ஒரு சிலர்லாம் தெரியாம விட்டுறாங்க. அந்த மாதிரி விடுபடாம இருக்கிறதுக்கு நீங்க அக்கம் பக்கம் இருக்கிற குழந்தைங்களா நீங்க ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. அப்படியும் விடுபட்டா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு நீங்க

0: கண்டிப்பா நீங்க அந்த குழந்தைகளுக்கு தேவையான அந்த மருந்தை நீங்க பூர்த்தி செய்ய வேண்டும்.
1: மாநிலம் முழுவதும் மாலை 5 மணி வரை நடைபெறும் இம்முகாமில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கப்படும். விடுபட்ட குழந்தைகளுக்கு நாளையும் நாளை மறுநாளும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. மாநில அரசின் வருவாய் இழப்பிற்கான காரணங்கள் கண்டறியப்பட்டு அவை உடனடியாக சரி செய்யப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2028 நடைபெறவுள்ள மகாமக பெருவிழாவிற்கான நிதி ஒதுக்கீடு குறித்து வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் பரிந்துரையின்படி முடிவெடுக்கப்படும் என்றார். தமிழகத்தில் அரசு போக்குவரத்துக் கழகத்திற்கு இனி குளிர்சாதன வசதியுள்ள பேருந்துகளை மட்டுமே வாங்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சேலம் சீலநாயக்கன்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் மகளிருக்கான இலவச பயணம் திட்டம் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றார். தமிழக அரசு அனைத்து துறைகளிலும் ஊழலற்ற நிர்வாகம் என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதாக மாநில சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் ஜாம்பானோடை ஷேக் தாவூது ஆண்டவர் தர்காவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய அரசு பதவியேற்ற 40 நாட்களில் மக்களுக்கு இடையூறாக இருந்த டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக கூறினார். தமிழகம் தற்போது பல்வேறு துறைகளில் நெருக்கடியை சந்தித்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் உரத்தநாட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், மாநிலத்தில் மின்வெட்டு அதிகரித்திருப்பதாகவும் குறிப்பாக இரவு நேர மின்தடை தொடர்வதாகவும் கூறினார். தேர்தல் வாக்குறுதிக்கு முரணாக பல்வேறு தகுதி விதிமுறைகளை சுட்டிக்காட்டி விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி மறுக்கப்படுவதாகவும் அவர் குறை கூறினார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC நிறுவனத்தில் புத்தக திருவிழா இன்றுடன் நிறைவு பெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கடந்த 19ஆம் தேதி தொடங்கிய நெய்வேலி புத்தக கண்காட்சி 10 நாட்கள் நடைபெற்றது. இதில் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் இதுவரை பார்வையிட்டுள்ளனர். 150க்கும் மேற்பட்ட பதிப்பகத்தைச் சேர்ந்த தங்களுடைய படைப்புகளை பார்வைக்கு 200க்கும் மேற்பட்ட அரங்குகளில் வைத்துள்ளனர். இதில் கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் பார்வையிட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். கடலூர் மாவட்டத்திலிருந்து பா இளஞ்செழியன்.
1: நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவிலில் ஆணி தேரோட்டம் தற்போது வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ், கிராமப்புற தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா உள்ளிட்டோர் தேரை வடம் பிடித்தனர். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் லண்டன் லார்ட்ஸில் இந்தியா ஆஸ்திரேலியாவை இன்றிரவு 7 மணிக்கு எதிர்கொள்கிறது. US Open பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் ஆடவர் ஒற்றையர் இறுதியாட்டத்திற்கு இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளார். நாளை நடைபெறும் இறுதியாட்டத்தில் ஸ்ரீகாந்த் சீன தைப்பேயின் சூ லீ யாங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வெற்றியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மனியுடன் தற்போது நடைபெற்று வருகிறது. திருச்செந்தூரிலிருந்து சென்னை கோவைக்கு கூடுதல் ரயில்களை இயக்க பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் போலியோ சொட்டு மருந்து முகாமை சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் 1:55:20. மெல்லிசை.
4: சரியான நேரத்தில் விதைத்தால் சிறந்த அறுவடை பெறுவது நிச்சயம்.
5: ஐயா, விதைகள் எல்லாம் காலத்தோடு விதைக்கப்பட்டு விட்டன. இதை பத்தி ஒரு விவசாயி விட வேறு யாருக்கு தெரியும்?
4: நான் அறுவடை பற்றி பேசவில்லை, NPS சஞ்சய் பற்றி சொல்கிறேன்.
5: NPS சஞ்சய் என்றால் என்ன ஐயா?
4: NPS சஞ்சய் என்பது இந்திய அரசின் PFRDA அமைப்பால் நடத்தப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டம். ₹250 என்ற அளவில் ஒரு கணக்கை தொடங்கி அதில் தொடர்ந்து பணத்தை சேமித்து வருவதன் மூலம் உங்கள் முதுமை காலத்தில் மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறலாம். இன்றே NPS சஞ்சய் திட்டத்தில் பணத்தை சேமித்து உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்தையோ அல்லது உங்கள் வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம். NPS சஞ்சய் மூலம் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸ். தென்றலாய் வருட வருகிறது மதுர தென்றல். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக சொல்ல துடிக்குது மனசின் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில், கே ஜே யேசுதாஸ் குரலில்.

காற்றலையில் ஒழித்து கொண்டிருப்பது மதுரத்தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில், கே ஜே யேசுதாஸ் குரலில்.

காற்றின் கீதமாய் ஒழித்து கொண்டிருக்கிறது மதுர தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் 16 வயதினிலே திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ் ஜானகி குரலில்

நேரம் 2:31. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: மணிக்குயில் திரைப்படத்தில் அருண்மொழி உமாரமணன் பாடிய பாடலோடு திரைகானம் நிறைவடைகிறது. நேரம் 2:40:35. ஆகாஷ்வாணி இசைப்பயிற்சி. பெரியசாமி தூரன் பாடலை இன்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். கற்பிப்பவர் கல்பகம் ராமன் அவர்கள். மாணவியர் ஸ்வேதா டி பாலசுப்ரமணியம், எஸ் ஹிரண்மயி ஆகியோர்.
1: நமஸ்காரம்.
2: நமஸ்காரம்மா. வாங்க ஸ்வேதா, ஹிரண்மயி. பாடி பார்த்தல்லாத கேட்பானே. இப்போ நம்ம சரணத்தை ஒரு வாட்டி பாடிட்டு பிறகு கீர்த்தனையை முழுக்க பாடலாம். சரணம் பாடுறப்போ ஒரு தடவை அந்த 2வது காலை இதை பாடிக்குங்க. அப்புறம் கீர்த்தனை பாடுறபோது 1வது காலம் 2வது காலம் ரெண்டும் பாடுங்க சிட்டஸ்வரத்தை.
1: சரி சரி.

அது மேலே கிளியராக கேட்குற அளவு போகும்னாக்கா இந்த சங்கதி பாடுங்க. ஏன்னா கொஞ்சம் அவசரமாக பாடுறப்போ நம்ம அதை அடுத்த ரிஷபத்தை சொல்லிடுறோம், அது இல்லாத இருக்கணும்.

ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ பாடலாம் பாட்டை ஹோல் திங் அப்படியே பாடின்னு வாங்கோ.

Is a

0: நமஸ்காரம்.
1: நமஸ்காரம் அம்மா.
2: இசைப்பயிற்சி கேட்டோம். கற்பித்தார் கல்பகம் ராமன் அவர்கள், மாணவியர் ஸ்வேதா டி பாலசுப்ரமணியம், ஹெஸ் ஹிரண்மயி ஆகியோர்.
3: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
4: இறால்களுக்கு மீன்களுக்கு இருப்பது போலவே வலுவான நோய் எதிர்ப்பு திறன் கிடையாது. திட்டமிட்ட நோய் மேலாண்மை நடைமுறைகளை கடைபிடிக்கும் போது இறப்பு விகிதம் கணிசமாக குறைக்கப்படுகிறது. இதன் மூலம் வளர்ச்சி மற்றும் உற்பத்தி வருமானம் அதிகரிக்கிறது.
3: இறால் வளர்ப்பில் நோய் மேலாண்மை குறித்து பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் தே. கவியரசு அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55:15. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருவள்ளூர் மாவட்டம் தேர்வாய் கண்டிகை ஏரியில் 8 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் அம்பலூர், சென்னை கொரட்டூர், அயப்பாக்கம், நெற்குன்றம், தாமரப்பாக்கம், வளசரவாக்கம், ஊத்துக்கோட்டை, புழல் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. வாணியம்பாடி, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம், சென்னை அண்ணாநகர் மேற்கு, வில்லிவாக்கம், ஆம்பூர், சோழவரம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சென்னை எம்ஜிஆர் நகர், திருநின்றவூர், எலந்தைக்குட்டைமேடு, அவலாஞ்சி, மடிப்பாக்கம், மணலி, மதுரவாயல், கொளத்தூர், சைதாப்பேட்டை, அரூர், திருவொற்றியூர், கிருஷ்ணகிரி, அம்பத்தூர், சென்னை விமான நிலையம், ஆலந்தூர், மீனம்பாக்கம், எண்ணூர், அமைந்தகரை, விம்கோ நகர், முகலிபாக்கம், சின்னக்கோரை, திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி, தண்டையார்பேட்டை, கொளப்பாக்கம், டேனிஷ்பேட் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. மணலி, பெரியப்பட்டி, நுங்கம்பாக்கம், அம்பத்தூர், சென்னை ஆட்சியர் அலுவலகம், மணலி நியூ டவுன், அரூர், திருவாலங்காடு, சாம்ராஜ், வடப்புதுப்பட்டு, சென்னை கொரட்டூர், செருமுள்ளி, அயனாபுரம் வட்டாட்சியர் அலுவலகம், சாலிகிராமம், குடியாத்தம், கத்திவாக்கம், சென்னை நுங்கம்பாக்கம், கல்லன்றி, பேசின்பாலம், கலசப்பாக்கம், விண்ட்வர்த் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், மேட்டூர், அடையாறு, உட்பிரையர், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், பேரையூர், மாதவரம், பெரம்பூர், பெருங்குடி, நந்தனம், ஓமலூர், திருத்தணி, வேலூர், கலவை, குமுடிப்பூண்டி, பாரூர், மேட்டுப்பட்டி, கெத்தை, ஆலங்காயம், காட்பாடி, ஆற்காடு, மேலாளத்தூர், கோபிச்செட்டிப்பாளையம், பள்ளிக்கரணை, ஊத்தங்கரை, பாம்பாரணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது.

இயல்புக்கு உயர்ந்து காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 39.6 டிகிரி செல்சியஸ் திருத்தணியில் பதிவாக இருந்தது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.5 டிகிரி செல்சியஸ் தர்மபுரியில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.8 டிகிரி செல்சியஸ். தர்மபுரி, நாகப்பட்டினம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம், நீலகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. கரூர், திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சென்னை, சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை, கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கடலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. கோயம்புத்தூர், நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. சென்னைக்கு மற்றும் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலையே தொடரக்கூடும். இன்று தொடங்கி வரும் ஜூலை மாதம் 2ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமானது முதல் சற்றே பலத்த மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 3 மணி. மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் உங்களுக்காக முதலாவது பாடலாக வருவது அவளுக்கென்று ஒரு மனம் திரைப்படத்திலிருந்து பி. சுசீலா பாடிய பாடல்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம்.

0: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் சேவை செய்திகள் பகுதி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
1: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
1: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
2: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
1: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
3: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புட்டு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
1: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
2: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
3: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: தொடரும் பாடல் உயிரா மானமா. திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கும் நேரம் 3:10.

0: மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ், பண்பலை 103.3, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வீர திருமகன் திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இனி தொடரும் பாடல் உத்தமபுத்திரன் திரைப்படத்திலிருந்து முல்லை மலர் மேலே.

0: பாப்பா, டிராபிக் சிக்னல் மாறப்போகுதுப்பா, வேகமா போயிடுப்பா.
1: பொறுமா பையன் போவோம்.
0: என்னப்பா நீ கோர்ட்டுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்ட? இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்தினாதானே சிக்னல் கிடைச்ச உடனே முன்னாடி ஓடிட முடியும். நம்மோ
1: ஸ்டாப் லைனுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்தினாதான் ரோடு கிராஸ் பண்ற எல்லாரும் பயமில்லாம சுப்ரா கிராசிங்ல ரோடு கிராஸ் பண்ண முடியுமா? இந்த கோட்டை தாண்டி நம்ம போக கூடாது.
0: ரோட்ல போறவங்களுக்கு பாதுகாப்பு. சரி, அப்ப நமக்கு என்னப்பா பாதுகாப்பு?
1: டூ வீலர்ல போறோம்னா ஹெல்மெட் போடணும், கார் ஓட்டுனா சீட் பெல்ட் போடணும், வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா? நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமாய் இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.
2: மதுரத்தண்டல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து. இப்பாடலை பி. சுசீலா எல்.ஆர். ஈஸ்வரி பாடியிருக்கிறார்கள்.

மதுரை திண்டல் நிகழ்ச்சியில் மலர்ந்தது. தேனிலவு திரைப்படத்திலிருந்து இனி தொடர்ந்து மலர இருக்கும் பாடல் பாதக்காணிக்கை படத்திலிருந்து

0: உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கி குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேயர்களே, நேரம் 3:45. மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இனி தொடரும் பாடல் பாசமலர் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடலை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 3:50. தொடரும் பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலை பாடியிருப்பவர்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் குழுவினர்.

ஆகாஷ்வாணி மாதிரி வானொலி நிலையம். மதுரத்தண்டல் நிகழ்ச்சியில் மலர்களின் அணிவகுப்பை நிறைவு செய்ய வருவது பாதக்காணிக்கை திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி குரலில்.

0: 4:10
1: ஆகாஷ்வாணி. தப்பி ஓடாதே தங்கமே நாடகம், எழுதியவர் கோபு பாபு அவர்கள், நடித்துள்ளவர்கள் கல்யாண்ஜி, நாஞ்சில் பி ரேவதி, ஏ கே ஹுசைன், எஸ் டி பத்மஸ்ரீ, டி சுமதி ஸ்ரீ, பி லக்ஷ்மி, கோபு பாபு ஆகியோர். அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். தப்பி ஓடாதே தங்கமே நாடகம்.
2: கடவுளே, மணி 6 போகுது, இன்னும் இந்த மீராவை காணமே. சொன்னா சொன்ன டயத்துக்கு வர பழக்கம் என்னைக்கும் மீராவுக்கு கிடையாது. 2 லவ் பண்ணிட்டு இருக்கமே, இந்த 2 என்னைக்கு அவன் நேரத்துக்கு வந்திருக்கா கேட்டா?
3: நான் என்ன உன்ன மாதிரி சொந்தமா கம்பெனி வச்சிருக்கேனா? எப்ப வேணா கிளம்பி வர்றதுக்கு? ஐடி கம்பெனி வேலைய பத்தி ஏதாவது தெரியுமா? சீட்டை விட்டு நகர முடியாம வேலை பொழிஞ்சு எடுக்கும். ஆபீஸ்க்குள்ள போயிட்டோன்னா வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. இதுல டயத்துக்கு வரமாட்டியா, பெர்மிஷன் கிடையாதான்னு சர்வசாதாரணமா கேக்குற?
2: இப்படி ஒரு பெரிய லெக்சர் கொடுப்பான். 5 வந்துடும் நம்பி 4 இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் அவளுக்கு தெரிய வேணா? பார்க்கில் வாக்கிங் போகிறோம்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறோம். வாட்ச்மேன், என்ன சார் இன்றைக்கி உங்களால் லேட்டா? இதெல்லாம் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அப்படிங்கிறான். இந்த அவமானம் தேவையா? விட முடியலையே. படிச்சிருக்கா, படபடனு ஹிந்தி தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் பேசுகிறான். அவளை தாண்டி போகிற 5 கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வந்துடும். அவ்வளோ அழகு, சிரிக்கும்போது கண்ணத்தில் வர குழி, நல்ல உயரம் அப்படின்னு மீனா கிட்ட நிறைய ஸ்பெஷல். ஒரு தடவை சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு 200 கம்மியாக இருக்குன்னு கவுண்டரில் அப்படியே ஒரு மாதிரி நின்னான். சரின்னு கொடுத்து ஹெல்ப் பண்ணேன், திருப்பி கொடுத்துட்டான். அதோடு விட்டுருந்தா பிரச்சனையே இருக்காது. ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் பார்க்கு, பீச்சு, வேலை, வீடு, வயசு, வாழ்க்கையோட லட்சியம் அப்படின்னு பேச ஆரம்பித்து இன்னைக்கு லவ்வில் வந்து நிற்கிது. 2 ஆச்சு.
4: மீரா தான் ஃபோன் பண்ணுறா. மீரா, என்ன விளையாடுறியா? 4 வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்னடானா?
3: கத்தாதே. என் ஃப்ரெண்டு கல்யாணியோட பெரியப்பா பாத்ரூம்ல விழுந்துட்டாராம், அதனால அவளை அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன்.
4: போன மாசம் பாத்ரூம்ல விழுந்தாங்களா? அது யாரு?
3: அது அவளோட சித்தப்பா.
4: கல்யாணிக்கு மொத்தம் எத்தனை சித்தப்பா எத்தனை பெரியப்பா?
3: இப்போ அது ரொம்ப முக்கியமா? நான் வந்துகிட்டே இருக்கேன்,
4: சீக்கிரம் வா.
2: மீராவுக்கு கல்யாணின்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அது தெரியும். இந்த சித்தப்பா பெரியப்பாலாம் சும்மா உதார விட்டுட்டுருக்கான். ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக கிளம்பியிருப்பா, அதை மறைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் இப்போ அவ்வளோ கோபம் வருது,

0: அவளை பார்த்தவொன்னே அப்படியே சல்லுன்னு இறங்கி போயிடுது. என்னன்னே தெரியல. ஆனால் ஒன்று முக்கியமான விஷயத்தை பற்றி அவகிட்ட நீ பேசி முடிவு எடுத்தே ஆகணும். இதுக்கு மேலேயும் தள்ளி போடக்கூடாது. அவள் எப்படி இதுக்கு ஒத்துப்பான்னு தெரியல, ஆனால் புரிய வச்சு சம்மதிக்க வைக்கணும். நினைக்கிறது நடந்துடுன்னு ஒரு சமயம் தோணுது, இன்னொரு பக்கம் பயமாக இருக்கு. கடவுளே, நீ தான் கூட வந்து நடத்தி கொடுக்கணும். ஆ, வந்துட்டா. இந்த ட்ரெஸ் நான் போன பர்த்டேக்கு அவளுக்கு வாங்கி கொடுத்தது, நல்லா தான் இருக்கு. ஆ, வரா வரா வரா.
1: சாரி முரளி, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா?
0: நான் எதுவும் கேட்கல. மீரா, ஒரு நிமிஷம் இரு. என்னப்பா, லவ்னா அப்படிதான் இருக்கும், வெயிட் பண்ணாதான் லவ். இதெல்லாம் உனக்கு புரியாது.
1: யார்கிட்ட பேசுற?
0: பார்க் வாட்ச்மேன், அதோ தலையில அடிச்சுட்டு போறானே, அவங்கிட்ட தான் சொன்னேன்.
1: சரி சரி, வா பக்கத்து ஹோட்டல்ல போய் ஏதாவது.
0: நான் இப்ப டிஃபன் சாப்பிட மூடலயே இல்ல.
1: கோமா.
0: மீரா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசி முடிவெடுக்கணும்.
1: என்ன திடீர்னு ஏதோ சீரியஸா பேசுற? உங்க வீட்டுல உனக்கு வேற பொண்ணு பாக்குறாங்களா?
0: அதெல்லாம் இல்ல.
1: பின்ன
0: நம்ம இப்படியே தினமும் மீட் பண்ணி ஹோட்டல் பீச்சு மால் அப்படின்னு சுற்றிருந்தா எப்படி கல்யாணம் பண்ணிக்க வேணாமா?
1: நான் தான் சொன்னேனேப்பா, எங்கள் அப்பா அம்மாவோட சம்மதத்தோட கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கலானே. கரெக்டாக டைம் பார்த்து அவங்க கிட்ட பேசிடுறேன். வெயிட் பண்ணு முரளி.
0: இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது மீரா. ஏற்கனவே தலைமுடி அங்கங்கே நரைக்க ஆரம்பிச்சிருச்சு. என் ஃப்ரெண்டு மோகன் இப்படி தான் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தான். கடைசியில் அவன் லவ்வருக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணம் ஆகிடுச்சு. இவனை கிஃப்ட்டை கொடுத்துட்டு சாப்பிட்டு வந்தான். அந்த லெவலுக்கு போக நான் விடமாட்டேன்
1: முரளி. காதலுங்கிற பேச்சை எங்கள் வீட்டில் எடுக்க முடியாது. அம்மாவையாவது பேசி பேசி சம்மதிக்க வைக்கலாம். அப்பா ஒத்துக்கவே மாட்டார். நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்னு சொன்னாலே வீடு ரெண்டாயிடும். அவருக்கு பைபாஸ் சர்ஜரி வேற ஆயிருக்கு.
0: இவ்வளோ குழப்பத்தில் எப்படி எப்போ அவங்க சம்மதத்தை வாங்கிட்டு நம்ம கல்யாணத்தை நடத்திக்கலான்னு நீ
1: நினைக்கிற? உண்மையான காதல் எத்தனை வருஷமாக இருந்தாலும் காத்துக்கிட்டு இருக்கோம்.
0: இந்த சினிமா டைலாக்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது. இது ஃபாஸ்ட் ஃபுட் காலம். அதனால் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்.
1: என்ன?
0: ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்.
1: ஓடி போயா?
0: ஓடி போயினா நிஜமாவே ஓடி போயில்ல, பஸ் கார் ஆட்டோ இப்படி எதுலையாவது போய்.
1: முரளி, நான் எங்கள் அப்பா அம்மா மேலே எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? எனக்கு ஒரு தலைவலி ஜுரனா கூட அவங்க தாங்க மாட்டாங்க. நான் ஆஃபீஸில் இருந்து வர லேட்டானா அம்மா வாசல்லையே உட்காந்துருப்பாங்க. அப்பா ஸ்கூட்டரோட பஸ் ஸ்டாண்டில் காத்துக்கிட்டு இருப்பார். நீ சாதாரணமாக சொல்கிற ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. என்னால் முடியாது. அவங்கள ஏமாத்திட்டு வர என்னால் முடியாது.
0: மீரா, சுலபத்தில் அவங்க ஒத்துக்க மாட்டாங்கிற போது நம்ம காலம் கடத்திட்டு போகிறதுல அர்த்தமே இல்லை. ஊரில் இருக்கிற என்னோட அப்பா அம்மா கூட நான் எதுவுமே சொல்ல போகிறதில்ல. அப்புறம் சொல்லிக்கலாம் தான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். பெத்தவங்களை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் சொல்லலை. இப்போ வேண்டான்னு சொல்கிறவங்க, இப்போ கோவப்படுறவங்க பின்னால் சமாதானமாகி ஏற்றுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி நிறைய குடும்பங்கள் நடந்திருக்கு.
1: வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்கள திரும்பவும் ஏற்றுக்காதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க.
0: மீரா, இது பட்டிமன்றல எது தப்பு எது சரின்னு பேசுகிறதுக்கு. இந்த விஷயத்தில் என் முடிவு சரியாக இருக்கும். நீ இதுக்கு சம்மதிக்கணும். திருத்தணி முருகன் கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஒரு வாரம் பத்து நாள் கழித்து வருவோம். முதல்ல கோபம் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். என்ன சொல்கிற?
1: இல்லை இல்லை இல்லை முரளி, அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டு என்னால் ஓடி வர முடியாது. நிச்சயம் முடியாது.
0: சரி, ஓகே. இன்றைக்கி திங்கக்கிழமை, புதன்கிழமை வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்குறேன். உன் முடிவில் மாறுதல் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணு. திருத்தணிக்கு போகலான்னு மட்டும் கோர்வர் சொல்லு, போதும்.
1: நான் ஃபோன் பண்ண மாட்டேன்.
0: நீ ஃபோன் பண்ணுவே?
1: நோ.
0: கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவே?
1: இல்லை.
0: ஏன்னா இது உண்மையான காதல். வரேன்
1: முரளி.
0: புதன்கிழமை
1: முரளி.
0: திருத்தணி
1: முரளி.
2: மீரா, மீரா, என்ன இவ ஆபீஸ்லேருந்து வந்ததே லேட்டு. முகத்தை கழுவாம ட்ரெஸ்ஸை கூட மாத்திக்காம ரூமுக்குள்ள போய் கதவு சாத்திக்கிட்டா? உடம்பு சரியில்லையோ?
3: மீரா, மீரா, கதவை தரமா?
2: மீரா, என்னம்மா ஏன் ஒரு மாதிரி இருக்க? கண்ணெல்லாம் சவந்திருக்கு, உடம்புக்கு என்னம்மா?
1: ஒன்றும் இல்லைம்மா, லேசான தலைவலி.
2: தலைவலியா? ஐயோ கடவுளே, குழந்தைக்கு தலைவலி வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? உட்காரு மீரா, இரு இரு, நான் மாத்திரை எடுத்துகிட்டு வரேன். பெருமாளே, உனக்கு 10 ரூபா காணிக்கையாக போடுறேன்ப்பா. என் குழந்தைக்கு தலைவலி சரியாக போயிடணும், அவள் பழைய மாதிரி ஆயிடணும். மீரா, என்னம்மா ஆச்சு, என்னம்மா ஆச்சு?
1: கொஞ்சம் பேச.

0: பண்றேன். இப்ப என்ன உயிர் போற மாதிரியா கிடக்க, ஓவர் ஆக்ட் பண்ற.
1: மீரா
0: இங்க பாரு, என்னவோ தலைவலின்னு சொன்னதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ற.
1: அது இல்லம்மா,
0: முதல்ல நீ என்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்றத நிறுத்து. எனக்கு 24 வயசு. காஃபி கூட முகத்தை கழுவிட்டு வரேன்.
1: சரி மீரா. மீரா மீரா, இந்தாம்மா காஃபி.
0: இவ்வளவு பாசமா இருக்கிற அம்மாவை விட்டுட்டு நான் எப்படி ஓடி போக முடியும்?
1: மீரா என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க, இந்தாம்மா இந்த காஃபியை குடி.
2: காமாட்சி, காமாட்சி.
1: என்னங்க?
2: ஹாப்பி நியூஸ்.
1: ஹாப்பி நியூஸ்?
2: மீரா நீ இங்கதான் இருக்கியா? நல்லதா போச்சு.
0: என்னப்பா?
1: என்னங்க, என்ன ஹாப்பி நியூஸ் சொல்லுங்களேன்.
2: எல்லாம் நம்ம மீராவோட கல்யாண விஷயம்தான்.
0: கடவுளே,
1: என்னங்க, என்ன சொல்லுங்களேன்.
2: காமாட்சி, யூஎஸ்ல இருக்கிற ஒரு பையனோட ஜாதகத்தை என் ஃப்ரெண்டு போன வாரம் என்கிட்ட கொடுத்தார் இல்லையா?
1: ஆமா.
2: அதையும் நம்ம மீராவோட ஜாதகத்தையும் நம்ம ஜோசியர்கிட்ட காட்டினேன். பொருத்தம் பிரமாதமா இருக்கு, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க.
0: ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்?
2: மீரா என்னம்மா, உனக்கு ஓகே தானே?
0: அப்பா அது அது வந்து இப்ப எதுக்குப்பா கல்யாணம்?
1: ஏய் மீரா, இப்பதானே சொன்னேன் என்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணாதேன்னு. இங்க பாரு, நீ பெரிய பொண்ணு, அதனால தான் நாங்க ஏற்பாடு பண்றோம்.
0: இல்லப்பா, அது வந்து
2: மீரா ஊர் உலகத்துல பாக்குறனே, உன் வயசு பொண்ணுங்க எல்லாம் காதல் அது இதுன்னு அலைஞ்சி தம் பேரை கெடுத்துக்கிட்டு குடும்பத்துக்கும் அவமானத்தை ஏற்படுத்தி வீணா அழிஞ்சு போயிடுறாங்க. ஆனா நீ அப்படி இல்லைம்மா, நாங்க பெத்த பொண்ணு, எந்த சலனத்துக்கும் இடம் கொடுக்க மாட்டேன். அதுக்காகவே கடவுள் உனக்கு நல்ல வரனா கொடுத்துருக்காருமா.
0: இல்லப்பா இல்ல, நானும் ஒருத்தரை காதலிக்கிறேன், ஆனா சொல்றதுக்கு தயங்குறேன்.
1: ஏங்க, மீராவை பொறுத்தவரை அவளுக்கு குடும்ப கௌரவம் தான் ரொம்ப முக்கியம்.
0: அம்மா, எனக்கு குடும்ப கௌரவமும் முக்கியம், முரளியும் முக்கியம். நான் என்ன பண்ணுவேம்மா?
2: மீரா மாப்பிள்ள பேரு ரகு, ஏதோ வேலை விஷயமா இந்தியாவுக்கு வந்திருக்காராம், ஒரு வாரம் இருப்பாராம். அவரை போன்ல கான்டாக்ட் பண்ணி ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வர சொல்றேன். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் இல்லையா?
0: அப்பா முரளி ரொம்ப நல்லவப்பா, நேர்ல பார்த்தா நீங்களே ஒத்துப்பீங்கப்பா.
1: என்னங்க, வீட்டுல நல்ல விஷயம் நடக்க போகுது, உடனடியா திருப்பதிக்கு போயிட்டு வந்துருவோமா?
2: நிச்சயமா போயிட்டு வருவோம். என்னைக்கு போகலாம்? நாளை திங்கள். வேண்டாம் வேண்டாம், பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க, புதன்கிழமையே போயிட்டு வந்துருவோம். என்ன மேரா, உனக்கு ஓகே தானே?
3: புதன்கிழமை நீ ஃபோன் பண்ற?
0: இல்ல, புதன்கிழமை நான் ஃபோன் பண்ண மாட்டேன்.
1: என்னது சம்பந்தம் இல்லாம புதன்கிழமை ஃபோன் பண்ண மாட்டேன்னு சொல்ற?
2: மீரா என்னம்மா இது?
0: இல்லப்பா, வந்து என் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் ஒரு சின்ன ப்ராப்ளம். புதன்கிழமை ஃபோன் பண்ணு பேசலான்னு சொன்னா நான் புதன்கிழமை ஃபோன் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், அவ்வளவுதான்.
2: ஓஹோ, புதன்கிழமைன்னதும் அந்த ஞாபகம் வந்துருச்சா? சரியான பொண்ணுமா நீ.
1: மீரா ஊரை விட்டு போயிட்டா எங்களெல்லாம் மறந்து போயிடுவல்ல?
0: போறதானே இன்னும் முடிவு பண்ணலையேமா, ஒரே குழப்பமா இருக்கு.
2: இதுல குழம்புறதுக்கு என்னமா இருக்கு? எப்போ வேணாலும் நீ புறப்பட்டு இங்க வந்துரு, இல்ல நாங்க புறப்பட்டு யூஎஸ்க்கு வந்துடுறோம்.
1: நீங்க சும்மா இருங்க, சந்தோஷத்துல அவளுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அவ முதல்ல சாப்பிட்டோம், நீங்க திருப்பதிக்கு போற ஏற்பாட்டை கவனிங்க.
4: மே கம் இன்.
2: பழகன குரலா இருக்கே, யாரா இருக்கும்?
1: அடடே, பக்கத்து வீட்டு சரோஜா. வா சரோஜா.
4: சொன்னா நம்ப மாட்டேன், திடீர்னு திருப்பதிக்கு போகலான்னு எனக்கும் எங்க வீட்டுக்காரருக்கும் ஒரு ஐடியா வந்தது.
2: காமாட்சி, திருப்பதிக்கு போகணும்னு நாம சத்தமா பேசுனது பக்கத்து வீடு வரைக்கும் கேட்டிருக்குமோ?
1: ஏங்க, அவ்வளோ அவன் வீட்டுக்காரரும் வரேன்னு சொன்னா வாடகை கார்ல இடம் இருக்காதே.
4: நான் சொல்ல வந்ததை இன்னும் கேட்கவே இல்லையே.
2: நாங்க திருப்பதிக்கு போகலாமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆனா முடிவு பண்ணல.
4: ஆனா நானும் எங்க வீட்டுக்காரரும் போயிட்டு வந்துட்டோமே.
1: நிஜமாவா?
4: ஆமா.
1: பாடா,

0: நேத்து காலையில போயிட்டு ராத்திரியே வந்துட்டோம். அருமையான தரிசனம், சொன்னா நம்ப மாட்டேன். நேத்திக்கு கூட்டம் ரொம்ப கம்மி. இந்தாங்க லட்டு பிரசாதம்.
1: ஆச்சரியமா இருக்கு சரோஜா.
0: இதுல என்ன ஆச்சரியம், திருப்பதியில எப்பவுமே லட்டு தானே பிரசாதம்.
1: அது இல்ல, பெருமாளை நினைச்சதும் பிரசாதம் வந்துருச்சேன்னு ஆச்சரியப்பட்டேன்.
0: என்ன திடீர்னு பிளான், மீராவுக்கு ஏதாவது வரன் வந்திருக்கா?
2: இல்ல.
1: ஆமா, யூஎஸ் பையன்
2: காமாட்சி. ஆமான்னு சொன்னா போதாதா? யூஎஸ் வேற அடுத்து சொல்லணுமா? நம்ம இருக்காட தெருமுழுக்க சொல்லிக்கிட்டே அலைவா.
1: பாவங்க, வம்புக்கு அலைவாளே தவிர ரொம்ப வெகுளிங்க.
0: ஆமா, கல்யாணம் பண்ணேங்க. ஓ, சாப்பிட்றியாமா? சாப்பிடு சாப்பிடு, உடம்ப நல்லபடியா பாத்துக்க. உனக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு திருப்பதியில வேண்டிக்கிட்டே. உனக்கு யூஎஸ் மாப்பிள்ள ஓகே தானே?
3: தொந்தரவு பண்ணாம கிளம்புறீங்களா?
0: உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடு, ஏன்னா வாழ போறது நீ. மீரா, யாரையாவது லவ் பண்றியா?
3: மரியாதையா?
0: போயிடுறேன் போயிடுறேன் கண்ணு.

0: சாப்பிடு சாப்பிடு, உடம்ப நல்லபடியா பாத்துக்க. உனக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு திருப்பதியில வேண்டிக்கிட்டே. உனக்கு யூஎஸ் மாப்பிள்ள ஓகே தானே?
1: தொந்தரவு பண்ணாம கிளம்புறீங்களா?
0: உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடு, ஏன்னா வாழ போறது நீ. மீரா, யாரையாவது லவ் பண்றியா?
1: மரியாதையா?
0: போயிடுறேன் போயிடுறேன், கண்ணு கலங்கியிருக்கேன்னு கேட்டேன். காமாட்சி, நான் வரேன்.
2: ரொம்ப தேங்க்ஸ். வாங்க.
1: அம்மா, திருப்பதி ட்ரிப்ப கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம், உடனே வேண்டாம்.
3: ஏமா,
1: எனக்கு ஆஃபீஸ்ல லீவ் கிடைக்காதுப்பா.
3: ஓஹோ, அப்படி ஒன்று இருக்கோ. ஆமாம், இந்த பாயிண்ட்டை நான் யோசிக்கவே இல்லையே. அப்படின்னா நீயே ஒரு சௌகரியமான நாள் பார்த்து சொல்லு.
1: ஓகேப்பா, நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்.
3: காமாட்சி, நம்ம மீரா எப்பவும் போல தானே இருக்கா?
2: ஆமாம், ஏன்
3: இல்லை? அவன் மனசில் ஏதோ ஒரு உறுத்தல் இருக்கிற மாதிரி தெரியுது, அதுக்காக தான் கேட்டேன்.
1: நான் ஏன் முரளியை பார்த்தேன், ஏன் முரளியை லவ் பண்ணினேன், இப்போ எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன். ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருந்திருந்தா கூட நான் முரளியை வெறுத்து ஒதுக்கியிருப்பேன். ஆனா ஆனா அவன் அவன் ரொம்ப நல்லவனா, என் மேல அவ்வளவு பிரியமா இருக்கான். அவன் நிழல் கூட என் மேல இது வரைக்கும் பட்டதில்லை. ரொம்ப டீசன்ட். எஸ் எஸ், ரொம்ப டீசன்ட். என்ன காரணத்துக்காக அவனை வேண்டான்னு சொல்ல முடியும்? எங்க வீட்டில் வேற மாப்பிள்ள பார்த்துட்டாங்க. ஐ எம் சாரின்னு சொல்றது எப்பேற்பட்ட நம்பிக்கை துரோகம். அப்படி என்னால முரளியை பார்த்து சொல்ல முடியுமா? யூஎஸ் மாப்பிள்ள, நான் இருக்கிற குழப்பத்தில் இது வேற புதுசா. அப்பா அம்மாவோட நிலைமையில இருந்து யோசிச்சு பார்த்தா அவங்க மாப்பிள்ள தேடுறது நியாயம்தான், கரெக்ட். வீட்டில் கல்யாண வயசில் ஒரு பொண்ணு இருந்தா பெத்தவங்க மாப்பிள்ள தேடுவாங்க. ஆனா என்னால அதை சந்தோஷமா ஏத்துக்க முடியலையே. அதுக்காக அவங்களை எதிர்த்து தூக்கி எறிஞ்சு பேசவும் தோணல. மனச பாற மாதிரி வச்சுக்கிட்டு காதலுக்கு இடம் கொடுக்காம இருந்திருந்தா இப்படி தவிக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? ஒவ்வொரு நிமிஷமும் எனக்காகவே வாழ்ற அப்பா அம்மா, ஒரு நல்ல எதிர்காலத்தை ஏன் கூட ஆரம்பிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கிற முரளி, இதுல நான் யார பகச்சுக்க முடியும்? ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் நான் முரளிய காதலிக்கிறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல ஏன் தைரியம் வரல? தைரியம் இல்லாதவங்க காதலிக்கவே கூடாது இல்லையா? முரளி சொல்ற மாதிரி இல்லைன்னா ஓடி போக நான் ரெடியா இருக்கணும். சரி, ஒரு பேச்சுக்காக என் காதலை பத்தி அப்பா அம்மா கிட்ட சொல்றேன்னு வச்சுக்கிட்டாலும் விளைவு எப்படி இருக்கும்? கோபம், சண்டை, வாக்குவாதம், ஏற்கனவே பைபாஸ் ஆனவருக்கு டென்ஷன்ல எது வேணா ஆகலாம் இல்லையா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்?
2: மீரா, மீரா.
1: என்னமா?
2: இன்னும் நீ தூங்கலையா? ரூம்ல லைட் எரியுத, விளக்க அணைச்சிட்ட, இன்னுமா தூங்கல?
1: அதான் விளக்க அணைச்சிட்டேன்ல, நீ போய் தூங்கு. புதன்கிழமை ஃபோன் பண்ண சொல்லியிருக்கானே, ஃபோன் பண்ணுறதா வேண்டாமா? என்ன முடிவு எடுக்கிறது? என்ன இந்த பக்கமும் போக விடாமல் அந்த பக்கமும் போக விடாமல் தடுக்கிறது என் மனசுதானா? கடவுளே!

0: மீரா, என்னடி எதுவுமே சொல்லாம இந்த காபி ஷாப்புக்கு கூட்டி வந்திருக்க?
1: நீ உள்ள வா, முதல்ல உள்ள போனா வா கல்யாணி.
0: என்ன ஆபீஸ்ல வந்து பார்த்தப்பவும் சரி, என்ன கூட்டிட்டு வந்தப்பவும் சரி, வழியில நீ எதுவுமே சொல்லல. என்னாச்சு? ஏதாவது சீரியஸ் ப்ராப்ளமா?
1: சொல்றேன், முதல்ல அந்த கார்னர்ல உட்காந்து பேசுவோம் வா.
0: உட்காந்தாச்சு, சொல்லு.
1: இது இது என் கல்யாணத்தை பத்தி.
0: வாவ், கங்க்ராட்ஸ்.
1: அவசரப்படாதடி, நடந்தது என்னன்னு விவரமா சொல்றேன் கேளு.
0: சொல்லு.
1: இதான் விஷயம், இப்ப சொல்லு என்ன பண்றது?
0: ரெண்டு பேரையுமே விட்டு கொடுக்க முடியாது, அப்படி ஒரு சிச்சுவேஷனா இருக்கு.
1: அதான் என் குழப்பம். கல்யாணி, ஏன் நிலைமையில நீ இருந்தா என்ன செய்வ?
0: மீரா, எல்லா காதலும் ஒரே மாதிரின்னு கிடையாது. சிலது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், சிலது பயங்கர சிக்கலாக இருக்கும். அவ்வளவையே, நானே லவ் மேரேஜ் தானே.
1: நீ உன் லவ்வரை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட?
0: ஆமாம்.
1: எப்படி?
0: சுரேஷ் என் கூட காலேஜில் படித்தான், ரெண்டு பேரும் லவ் பண்ணோம். நேராக அவனை என்னோடய பேரண்ட்ஸ்கிட்ட கூட்டிகிட்டு போனேன். முதல்ல அவங்க ஒத்துக்கலை. அவங்க வீட்லேயும் இதே நிலைமை தான், ஒரே சண்டை, ஒரே பிரச்சனை, எதுவுமே பண்ணாமல் 4 வருஷம் அமைதியாக இருந்தோம். அதுக்கு மேலே உறுதியாக இருந்தோம். அவங்க பெரியவங்களுக்குள்ளே என்னாச்சுன்னு தெரியல, அவங்களாம் பேசி ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டாங்க. ஆனால் இது ரொம்ப ரேர் கேஸு, எல்லா காதலும் இப்படி சுமூகமாக முடியும்னு சொல்ல முடியாது. அநேகமாக தகராறு தான். அம்மா, நீ என்ன பண்ண போகிற?
1: அது புரியாமல் தானே உன்னை கேட்குறேன்.
0: மீரா, ஒன்று என்ன மாதிரி நீ தைரியமா முடிவெடுத்து முரளியை உங்க அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் பேசணும்.
1: அது சத்தியமா நடக்காது. முதல்ல எனக்கு அந்த தைரியம் இல்ல, ரெண்டாவது என் அத்தை ஒருத்தங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எங்க அப்பாவுக்கு காதல் கல்யாணம்னாலே வெறுப்பு.
0: அப்போ அம்மா கூட உனக்கு சப்போர்ட் இல்லையா?
1: அப்பாவோட வார்த்தையை மீறி எதுவும் நடக்காது எங்க வீட்டுல.
0: ஒண்ணு மேல ஒண்ணு, ஒண்ணு மேல ஒண்ணுன்னு எவ்வளவு சிக்கல் பாரு. உங்க அப்பாவுக்கு இப்பதான் பைபாஸ் முடிஞ்சிருக்கு, அதனால அவர்கிட்ட அதிர்ச்சியான விஷயம் எதுவுமே சொல்ல முடியாது. உனக்கும் வீட்டில் சொல்றதுக்கு தைரியம் கிடையாது.
1: ஆமாம்,
0: காதல் கல்யாணம்னாலே அப்பாவுக்கு வெறுப்பு தான் முதல்ல வரும். அம்மாவால் பாவம், எதுவும் பேச முடியாது.
1: ஆமாண்டி.
0: மீரா, இது முழுக்க முழுக்க உன்னோட வாழ்க்கையில் இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்றதுக்கு எங்க யாருக்குமே உரிமை கிடையாதுடா. நான் வேணா ஒன்று பண்ணட்டுமா?
1: என்ன?
0: உங்க அப்பா கிட்ட வந்து பேசட்டுமா?
1: ஐயோ, இவளை ஏற்பாடு பண்ணி நீ கூட்டிட்டு வந்தியான்னு ஓ முன்னாடியே என்னையும் திட்டுவாரு, உன்னையும் திட்டுவாரு.
0: என்ன, நீ எந்த பக்கமும் போக விட மாட்டேங்கிற? எனக்கு தெரிஞ்ச வழி இதுதான், இதுக்கு மேல நீ தான் முடிவு பண்ணிக்கணும்.
1: கல்யாணி, முரளி சொல்றது சரின்னு நினைக்கிறியா, தப்புன்னு நினைக்கிறியா?
0: மீரா, உன்னையே என்னால புரிஞ்சுக்க முடியலையடி. இதுல முரளியோட ஏற்பாட்டை பத்தி நான் எப்படி சொல்ல முடியும்?
1: புதன்கிழமை வரைக்கும் முரளி டைம்
0: கொடுத்துருக்கான். ஏய், நாளைக்கு தான் புதன்கிழமை.
1: ஆமா, எனக்கு படபடன்னு இருக்கு.
0: மீரா, நான் உன்னை சொன்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. உன்னை இழந்தா தான் இன்னொன்று அடைய முடியும். காலம் இருக்கே, எல்லாத்துக்கும் அதுதான் மருந்து. தைரியமா இரு, நீ என்ன முடிவு பண்ணியிருக்கேன்றது மட்டும் என்கிட்ட சொல்லு.
1: இப்போ இருக்கிற நிலைமைக்கு நான் தான் காரணம். இந்த சூழ்நிலையில் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய பொறுப்பும் என்னுடையதான். அன்னைக்கு முரளியை பார்த்துட்டு வந்ததுலேருந்து எனக்கு தூக்கம், நிம்மதி எதுவுமே இல்லை. சரி, இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுறது? அதனால தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். காதலிக்க தைரியம் இருந்தது, அதை வீட்டில் சொல்ல தைரியம் இல்லை. அப்புறம் ஏன்னு நீ கேட்கலாம், அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. முருகன் வள்ளியை கல்யாணம் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணது நீ தானே? அந்த மாதிரி நானும் முரளியும் ஒன்று சேர நீ தான் எனக்கு வழி பண்ணணும். அப்புறம் வீட்டில் வந்து இதை சொல்கிறப்ப கூட அவங்க சம்மதித்து அதை ஏற்றுக்கணும். டோட்டலாக பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்.

0: அத்தை செய்ப்பா. இப்போ நல்ல நேரம், உன் சன்னதி முன்னாலேயே நான் முரளிக்கு ஃபோன் பண்றேன்.
1: மீரா,
0: போனை கையிலேயே வச்சுட்டு உட்காந்துருந்தியா?
1: இன்னைக்கு புதன்கிழமை, நீ எப்படியும் ஃபோன் பண்ணுவ எனக்கு தெரியும். நான் தான் அன்னைக்கே சொன்னேன். சொல்லு மீரா. மீரா, லைன்ல இருக்கியா?
0: திருத்தணிக்கு போகலாம்.
1: சூப்பர் சூப்பர் மீரா, ரொம்ப தேங்க்ஸ். நீ இதை தான் சொல்லுவேன் எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா, நான் எந்த டென்ஷன் இல்லாம உறுதியா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்.
0: ஆனா நான் அப்படி இல்லை. அப்பா அம்மாவை பார்க்க பார்க்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த ரெண்டு மூணு நாள்ல தான் என்கிட்ட அவ்வளவு பிரியமா நடந்துகிட்டாங்க. அதாவது வழக்கத்தை விட அதிகமா. எனக்கு மனசே கேட்கல முரளி.
1: குழந்தை மாதிரி இதையே திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்காத, எல்லாம் சரியாயிடும்.
0: எனக்காக ஒரு யூஎஸ் மாப்பிள வேற பார்த்துருக்காங்க. என் அபிப்பிராயத்தை அவங்க கேட்கவே இல்லை. எப்படியும் நான் அவங்க பேச்சை தட்ட மாட்டேன்னு சந்தோஷமா இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு.
1: மீரா, எனக்கு அத்தை பொண்ணு ஊர்ல தயாரா இருக்கா? ஆனா என் மனசுல நீ வந்தப்புறம் நான் அத்தை பொண்ணை நினைச்சிட்டு வருத்தப்பட்டு இருக்க முடியுமா? இது யாருக்கு எங்க அமையுதோ அதை ஏத்துட்டு போக வேண்டியதுதான். மீரா மீரா மீரா, முதல்ல அழகுறத நிறுத்து, அடுத்து நடக்க வேண்டியதை பார்ப்போம். நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நான் அங்க வரேன், உட்காந்து பேசுவோம்.
0: வேண்டாம் வேண்டாம், எங்க ஏரியாவுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயில இருந்து தான் பேசுறேன். இங்க யாராவது பார்த்துட்டா வம்பு. போன்லயே பேசிக்கலாம்.
1: ஓகே, இன்னைக்கு தேதி 18, நாம 22 காலையில யாருக்கும் தெரியாம சீக்கிரம் கிளம்பிடுவோம். அப்புறம்
0: முரளி முரளி, ஒரு நிமிஷம், போனை கட் பண்ணிக்கிறேன். பக்கத்து வீட்டு சரோஜா வராங்க. எங்க வம்பு கிடைக்கும்னு அலையறவங்க அவங்க. அவங்கள நான் பேசி அனுப்பிட்டு மறுபடியும் உன்னை கூப்பிடுறேன். ஓகே
1: ஓகே.
2: மீரா, நீதானா? தூரத்துல இருந்து பார்த்த போதே சந்தேகமா இருந்தது. ஆமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?
0: கோவில்ல என்ன பண்ணுவாங்க?
2: அதானே, அத போய் கேக்குறேன் பாரு. ஆமா, நீ யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருந்தியே.
0: ஒளிஞ்சிருந்து அதை ஒட்டு கேட்டீங்களா?
2: சீச்சி, அதோ அந்த பூ கடைக்கிட்ட இருந்து பார்த்தேன், அப்புறமா தான் வந்தேன்.
0: அப்பாடே.
2: ஆமா, போன்ல யாரு? யூஎஸ் மாப்பிள்ளையா? உங்ககிட்ட சந்தோஷமா பேசுறாரா?
0: உங்களுக்கு எல்லாமே தெரியணுமா?
2: தெரியணும்னு இல்லை, தெரிஞ்சா பெட்டர். இல்லை மீரா, நீ என் பொண்ணு மாதிரி நீ சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம். அதுவும் இல்லாம
0: எனக்கு இன்னும் ரெண்டு மூணு கால் பண்ணணும். நீங்க கிளம்புறீங்களா?
2: நான் ஒருத்தி எங்கிதும் தெரியாதவ. நீ மாப்பிளையோட இன்னும் எவ்வளவோ பேச வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. பேசு பேசு, நான் நடுவில் எதுக்கு நந்தி மாதிரி? அப்படியே அந்த யூஎஸ் மாப்பிள்ளைகிட்ட நானும் விசாரிச்சேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு.
0: ரொம்ப முக்கியம், கிளம்புங்க.
2: சரி, வரேன் வரேம்மா வரேன்.
0: முரளி, அவங்க போயிட்டாங்க.
1: மீரா, வேற யாராவது வரத்துக்குள்ள பிளான் என்னன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு தேதி 18, நாம 22 விடிய காலையில கிளம்பிடுவோம். வெளிச்சம் வரத்துக்கு முன்னாடி, யாருக்கும் தெரியாம.
0: முரளி, அது எப்படி அன்னைக்கு?
1: ஏன், 22 வேண்டாமா?
0: இல்ல இல்ல, ஏதாவது கார் ஹையர் பண்ணிட்டு போறோமா?
1: எதுக்கு கார் அது இதுன்னு? விடிய கால 4 பஸ் காலியா இருக்கும், கிளம்பிடுவோம். என் ஆபீஸ் மணிகண்டனை ஒரு நாள் முன்னாடி அனுப்பிச்சு வச்சிருவேன். கல்யாணத்துக்கு தேவையானதெல்லாம் அவர் ரெடி பண்ணி வச்சிருவான். மீரா, ஏய் மீரா மீரா, நடுவில் ஏதாவது ஊன்னு சொல்லுமா? நல்ல கடையை நடக்க போதுல, சரியா?
0: சரி
1: மீரா, அன்னைக்கு காலையில் வீட்டில் ரெடியா இரு, நான் ஒரு ஆட்டோவில் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்.
0: வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், யாராவது பார்த்துடுவாங்க.
1: அப்போ நீ எப்படி வருவ?
0: அது நான் தெருக்கோடிக்கு வந்து ஏதாவது ஒரு வண்டி புக் பண்ணிட்டு வந்துடுறேன்.
1: சரி, ஞாபகம் வச்சுக்கோ, நேராக மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடு. நான் 4 அங்கே வந்துடுவேன். நீ 4:30 5 வந்துடணும். வழக்கம் போல டிலே பண்ணிடாதம்மா, சரியா? கொஞ்சம் சந்தோஷமா ஊன்னு சொல்லேன்.
0: சரி.

எவ்வளவு சீக்கிரம் 22ஆம் தேதி வந்துருச்சு. மணி விடிய காலையில 4, முரளி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருப்பான். எல்லா சாமியும் என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்றது தப்பு, ஆனா எனக்கு வேற வழி தெரியல. அப்பா அம்மா பாவோ, ஆனா இதுல அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. கடவுளே, நீங்க தான் பாத்துக்கணும்.

0: அப்பா அம்மாவை எழுப்பாம சத்தம் போடாம அவங்கள ஒரு தடவை பார்த்துட்டு மனசால சாரின்னு சொல்லிட்டு போகணும். வசந்த் தூங்குறாங்க, ஆனா ஏசியும் ஓடல, ஃபேனும் ஓடல, நைட் லேம்ப் எப்பவும் எரியும், அதையும் எரியலையே, என்னாச்சு? ஐயோ, என்னது? பெட்ல அம்மா அப்பாவை காணோம்? எங்க எங்க போயிட்டாங்க? அம்மா அப்பா ஒருவேளை பாத்ரூம்ல இல்லையே. ஐயோ, எங்க அவங்க? கொல்ல பக்கம் போய் பார்க்கலாம். கடவுளே, இங்கேயும் இல்லையே. ஒருவேளை மாடியில மாடியிலையும் இல்லையே. எங்க எங்க போயிட்டாங்க? ஹலோ
1: மீரா, நான் வந்துட்டேன், சீக்கிரம் வா.
0: அம்மா அப்பா எங்க போனீங்க? எங்க போனீங்க? அம்மா, இது என்ன? டேபிள் மேல ஒரு லெட்டர். மீரா, நீ ஒரு பையனை காதலிச்சு அவன் கூட வீட்டை விட்டு ஓடி போக போறேங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்பா அம்மா,
2: ஒரு பையனோ பொண்ணோ இப்படி வீட்டை விட்டு ஓடி போகும்போது அதனால அந்த குடும்பம் சந்திக்க போற அவமானங்களை பத்தி யோசிச்சு பார்க்கறது இல்லை. சொந்தக்காரங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பேசுவாங்கன்னு கவலைப்படுறதும் இல்லை. பதில் சொல்ல முடியாம திண்டாடுறதும் தவிக்கிறதும் எவ்வளவு கஷ்டம்னு அனுபவிக்கும் போது தாமா தெரியும். இப்ப நானும் உங்க அம்மாவும் வீட்டை விட்டு போயிட்டோம். உங்க அப்பா அம்மா எங்க, என்ன, ஏதுன்னு யார் யார் வந்து கேட்பாங்களோ தெரியாது. எல்லாரையும் சமாளிக்கிறதும் பதில் சொல்றதும் அவமானப்படுறதும் உன் பொறுப்பு தாமா. இந்த லெட்டரை படிச்சதுக்கு அப்புறம் வீட்லயே இருக்கிறதா ஓடி போறதாங்கிறத நீயே முடிவு செய்துக்க.
0: அன்புடன் அப்பா அம்மா. ஐயோ அப்பா, இப்படி தலையில இடிய போட்டுட்டீங்களே. நான் ஓடி போக போறேன்னு தெரிஞ்சதுமே என்ன ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருக்கலாமே, என்ன தடுத்திருக்கலாமே. சொல்லாம கொள்ளாம என்னை இப்படி அந்தரத்துல விட்டுட்டு போக எப்படி மனசு வந்தது உங்களுக்கு? கடவுளே கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் பண்ணது தப்பு தப்பு தப்பு, அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? முரளி முரளி கூப்பிடுறானே, இப்ப அவனுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? என் மேல அவன் வச்சிருந்த நம்பிக்கை அத்தனையும் பொய்யன்னு நினைச்சிடுவானே. இப்படி ஓடி போகணும்னு உங்களுக்கு எப்படிப்பா மனசு வந்தது? இதை விட என்ன அடிச்சு உதச்சு நடுத்தரவுல தள்ளி இருக்கலாமே. நான் ஓடி போறதுக்கு எவ்வளவு தயங்கின, எத்தனை தடுமாறினேன்னு எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரியுமா? இப்ப நான் போறதா இருக்கிறதா புரியலையே.
3: என்னது இது? காமாட்சி எப்பவுமே காத்தாலும் அஞ்சு மணிக்கெல்லாம் கோலம் போட்டுடுவா. மணி அஞ்சு ஆகுது, இன்னைக்கு கோலம் போடவே

0: இருக்கானோ? வீட்ல லைட் எதுவும் எரியல.
1: கமாட்சி, கமாட்சி!
2: கடவுளே, என்ன இது? மீரா, மீரா இப்படி வெறும் தரையில கிடக்க? மீரா, மீரா!
1: கமாட்சி, மீராவுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கா?
2: மீரா, எழுந்துருமா, எழுந்துரு.
3: என்ன வேணும் உங்களுக்கு?
2: இல்ல, வீடு அலங்கோலமா கிடக்கு, நீயும் அழுதுட்டு இருக்க. ஆமா, காமாட்சி எங்க? என்னாச்சு மீரா?
3: அப்பா, அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஊருக்கு போயிருக்காங்க.
2: நான் நம்ப மாட்டேன். என்கிட்ட சொல்லாம காமாட்சி எங்கேயுமே போக மாட்டா. உனக்கு துணைய நான் இருக்கேன், சொல்லுமா?
3: சொல்லிட்டேன்ல, கிளம்புங்க.
2: மீரா, நான் உன் பக்கத்து வீட்டு ஆண்டிமா.
3: தெரியும், கிளம்புங்க.
2: ஷோ, இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னே புரியலையே. சரிம்மா, நான் வரேன்.
3: ஐயோ, மறுபடியும் முரளி ஃபோன் பண்றானே. ஃபோனை எடுக்கிறதா வேண்டாமா? முரளி, சத்தியமா நான் கிளம்பிட்டேன், ஆனா காலையில என்னோட அப்பா அம்மாவை காணும். என்னால வீட்டை விட்டு நகர முடியல. பால்காரன் வந்தான். வழக்கமா அம்மா தானே பால் வாங்குவாங்க. இன்னைக்கு அவங்க தூங்குறாங்கன்னு நீ சொல்றத என்னால நம்ப முடியலன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு போறான். அவன் இனிமே சும்மா இருப்பானா? எல்லார்கிட்டையும் போய் சொல்லுவான். அவங்க எங்க எங்கன்னு கேட்குற எல்லாரையும், கடவுளே, நான் எப்படி சமாளிக்க போறேன்? முரளி, சத்தியமா சொல்றேன், நான் தைரியம் இல்லாத ஒரு முரளி. உன்னை ஏமாத்திட்ட. என்னை தடுக்கிறது என் மனசு, அதை மீற முடியாம நான் தவிக்கிறேன். யாரு?
1: நான் தான் கண்ணு. கண்ணம்மா, வீட்டு வேலைக்கு வந்துக்கிறேன்.
3: வா கண்ணம்மா.
1: என்னம்மா பொழுதோட எழுந்துக்கண? அம்மா எங்க? பக்கத்து வீட்டு அம்மாவோட கோயிலுக்கு போயிருக்குதோ?
3: அது அது வந்து கண்ணம்மா, நீ இன்னைக்கு வீட்டு வேலை எதுவும் செய்ய வேணாம், நீ கிளம்பு.
1: என்னம்மா, ஊட்ட கூட்டணும், பாத்திரம் தேய்க்கணும், துணி துவைக்கணும், ஒரு வேலை மிஸ் ஆனா கூட உங்க அம்மா என்ன திட்டோ திட்டுன்னு திட்டிப்டுவாங்க.
3: நான் தான் வேண்டான்னு சொல்றேல, நீ கிளம்பு.
1: இன்ன கண்ணு, கோவமா பேசிக்கினே?
3: ஆமா, கோவம்தான். நீ கிளம்பு முதல்ல.
1: கிளம்பவா? இன்னவோ சரியில்லையே. அப்பா எங்க?
3: அவங்க ரெண்டு பேரும் ஊருக்கு போயிருக்காங்க. நீ கிளம்பு.
1: என்னடா இது, நேத்துக்கு நான் வேலைக்கு வந்தப்ப கூட அந்த அம்மா ஊருக்கு போறது பத்தி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லிக்கலையே. இப்ப அவங்க எந்த ஊருக்கு போயிருக்காங்க?
3: உனக்கு எதுக்கு அதெல்லாம்?
1: அது இல்ல, வீட்டுல பெரியவங்கள காணோம். ஒன்னு கேட்டா நீ கோபமா பேசுற.
2: ஒருவேளை ஐயோ, ஐயாவுக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்திருக்குமோ?
1: சேச்சே, இல்ல இல்ல, அம்மாவையும் காணுமே. அம்மாவுக்கு ஏதாவது உடம்புக்கு சரியில்லாம ஆஸ்பத்திரி சேர்ந்திருக்காங்களா?
3: இங்க பாரு, நீ என்ன யோசிக்கிறியோ அத வெளியில போய் யோசி. முதல்ல இங்க இருந்து போ.
1: சரிதாம்மா.
3: சங்கிலியே இல்லாம என்ன வீட்டுல இப்படி கட்டி போட்டுட்டீங்களப்பா.
4: இருட்டா இருந்த போது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்ததேன். இப்ப நல்லா வெளிச்சம் வந்துருச்சு. மணி 8 ஆகுது. மீரா என்ன எவ்வளோ பெரிய முட்டாளாக்கிட்டா. பயமா இருக்கு, வீட்டில் சொல்ல தைரியம் இல்லைன்னு சொன்ன போதெல்லாம் அவன் மேலே பரிதாபப்பட்டேன். ஆனால் அதெல்லாம் என்னை ஏமாத்த அவள் போட்ட நாடகன்னு இப்போ தானே புரியுது. அவள் சொன்னான்னு 2 வருஷம் காத்துட்டு இருந்தேனே. என்ன மாதிரி மடையை அவனாவது இருப்பானா? யோசிச்சு சொல்லு, புதன்கிழமை சொல்லுன்னு டைம் கொடுத்தனே. சரின்னு சொல்லிட்டு இப்போ அனாதை மாதிரி பஸ் ஸ்டாண்டில் புலம்பு விட்டால. ஆமாம், என்னை நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தன் நினச்சாளா, இல்லை ஏதோ டைம் பாஸுக்கு ஒருத்தன் கிடச்சான் சுற்றலான்னு நினச்சாளா? நிலமேப்பார், ஃபோனை பார்த்துக்கிட்டே எப்போ ஃபோன் பண்ணுவான்னு காத்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்போல்லாம் ராத்திரி எவ்வளோ நேரம் அரட்டடிப்போம் தெரியுமா? இப்போது ஃபோன் பண்ணால் எடுக்கிறதே இல்லை. அதுவும் இன்றைக்கி எவ்வளோ முக்கியமான நாள். இன்னைக்கு ஃபோன் எடுக்காமல் வெறுப்பேற்றுறாங்கன்னா அவள் எவ்வளோ பெரிய சாடிஸ்டாக இருக்கணும்.

அவங்க அப்பா அம்மா அவளை வீட்டில் பூட்டி வச்சுருக்காங்க, ஃபோனையும் பிடுங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு நான் நினச்சிக்கணுமா? நோனோ, சான்ஸே கிடையாது. ஃபோன் அடிக்குது. அதானே மீராவான்னு பார்த்தேன், அவள் எங்கே கூப்பிட்றது? திருத்தணிலேருந்து மணிகண்டன். மணி, அதான்ப்பா நானும் காலையில்தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் வரல. கரெக்ட் பண்ணி, நீ சொன்ன இவங்களை எல்லாம் கையோடு கூட்டிகிட்டு வந்தால் ஆச்சு, இல்லைனா கடைசி நேரத்தில் கூட கழுத்துருப்பாங்கன்னு. இப்போ அப்படி தான் ஆச்சு. ம், இல்லை மணி, அது சரியாக வராது. நான் சொல்கிறத கேளு, நீ சொல்கிற மாதிரி என்ன ஆச்சுன்னு பார்க்க அவங்க வீட்டுக்கு போகிறது எனக்கு அசிங்கம். 10 பேரோடு அவங்க அப்பா வந்து என்கிட்ட தகராறு பண்ணி அப்புறம் போலீஸ் அது இதுன்னு போனால் அதை விட கேவலம் வேறு ஒன்றும் இல்லை. எப்போ என்னை வேண்டான்னு ஒதுக்கிட்டு போயிட்டாலோ அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறது பெரிய தப்பு. மனசு சரியில்லை தான் மணி, கவலைப்படாத. அது அப்போ வந்தப்புறம் வழியில் ஏதாவது சாப்பிட்டுக்கலான்னு இருந்தேன், இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போது எதுவும் சாப்பிட பிடிக்கல. கொஞ்ச நேரம் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே இருந்துட்டு அப்புறம் ரூமுக்கு போய்க்கிறேன். நீ கிளம்பி வந்துடு. சாரி மணி, உன்னை தொந்தரவு பண்ணிட்டேன். முருகரை நல்லா வேண்டிக்கோ, ஃப்ரீயாக இருந்தான்னா ஏன்பா இப்படிலாம் நடக்குதுன்னு கேளு.

0: எத்தனை பேரை சமாளிக்கிறது? என்னால முடியல, சத்தியமா முடியல. எங்க போனாங்க, எப்ப போனாங்க, ஏன் போனாங்க, உனக்கு கூட சொல்லாம போற அளவுக்கு என்ன நடந்ததுன்னு தெருவில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து கேக்குறாங்க. கொஞ்ச நாளாவே அவங்க ரெண்டு பேரும் சரியில்லை. ஒருவேளை இந்த மீரா எங்கேயாவது தப்பா நடந்துகிட்டு கெட்டு போய் வந்திருக்காளா? அந்த அவமானம் தாங்காம ஓடி போயிட்டாங்களா இருக்காங்களா? இல்ல வேற ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருப்பாங்களா? அப்பப்பா அப்படி இப்படின்னு ஏன் காது படவே நம்ம வீட்டு வாசல்ல நின்னு பேசுறாங்க. இப்ப ஒத்துக்கிறேன், நான் ஓடி போயிருந்தாலும் உங்க ரெண்டு பேரையும் இப்படித்தானே கேள்வியா கேட்டிருப்பாங்க. ஆனா இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிக்கிறேனே. ஏன் என் மேல இறக்கம் இல்லாம இப்படி விட்டுட்டு போனீங்கப்பா? எங்க இருக்கீங்க? ரெண்டு பேரோட போனும் ஸ்விட்ச் ஆஃப். இன்னும் எத்தனை நாள், எத்தனை மாசம் இப்படியே கண்ணில் படாம இருக்க போறீங்க? இல்ல என் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க சொல்லுங்கப்பா.
1: மீரா, நான் தான் பக்கத்து வீட்டு சரோஜா. மனசு கேட்க மாட்டேங்குது, என்னவோ நடந்திருக்கு. இங்க பாருமா, வம்பு கேட்கிறேன்னு தயவு செஞ்சு நினைச்சிடாத. தண்ணி கேன் போடுறவன், மீட்டர் ரீடிங் பார்க்க வந்தவன், பூக்காரி, இஸ்திரி வண்டிக்காரங்கன்னு நிறைய பேர் வாசல்ல நின்று என்னென்னமோ பேசுறாங்க. கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: அவங்க மட்டுமா? இவங்களை தவிர அப்பாவோட தினமும் வாக்கிங் போறவங்களும் வந்து விசாரிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னும் யார் யார் வரப்போறாங்கன்னு தெரியல.
1: அதான் வந்து நீ தப்பா நினைச்சுக்கலன்னா அவங்க எங்கன்னு
0: தெரியல. சொல்றேன், விடிய காலையில எழுந்து பாக்குறேன், ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஓடி போயிருக்காங்க.
1: ஐயோ பகவானே, நீ ஏன் மீரா?
0: ஏன் எதுக்குன்னு எல்லாம் கேட்காதீங்க ஆண்டி. அவங்கள காணும், வந்து வந்து எங்கன்னு கேட்கறவங்க எல்லாருக்கும் வேற வேற பொய்ய சொல்லி நான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க போயிருக்காங்கன்னு எனக்கே தெரியாதே. எவ்வளவு கோவப்பட்டாலும் மறுபடியும் மறுபடியும் என்ன பார்க்க வரீங்களே. உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு, அதனாலதான் சொன்னேன்.
1: சரிம்மா, வருத்தப்படாத. மீரா, உங்க மாமா ஒருத்தர் தாம்பரத்துக்கு பக்கத்துல எங்கேயும் இருக்காரா? ஒருவேளை அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்களா? வேணா போன்ல கேட்கலாமா?
0: அச்சோ வேண்டாம் ஆண்டி, அவங்களுக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சு அது அப்படியே எல்லா சொந்தக்காரங்களுக்கும் தெரிஞ்சிடும், பெரிய அவமானமா போயிடும்.
1: சரி மீரா, முதல்ல நீ முகத்தை போய் கழுவிட்டு வா, நான் உனக்கு காஃபி போட்டு வைக்கிறேன். பயப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். போமா போ. யாரது?

0: கதர் ஜிப்பா வேட்டியில பெரியவர் வராரு. ஐயோ, ரொம்ப கோபமா வேற இறங்கி வராரு. யாருங்க நீங்க?
1: நீங்க யாரு?
0: நான் சரோஜா, பக்கத்து வீட்டுல இருக்கேன்.
1: பக்கத்து வீட்டுல அங்க இருக்க வேண்டியதுதானே, எதுக்கா இங்க இருக்கீங்க?
0: அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க.
1: அவன் இருக்கானா?
0: ஏன் யாரு?
1: என்ன நீங்க வக்கீல் மாதிரி கேள்வி கேட்டுட்டு வாசலே நிக்கிறீங்க? மீரா, மீரா.
0: மீரா உங்களுக்கு தெரியுமா?
1: அவ வந்தப்புறம் நான் யாருன்னு உங்களுக்கே தெரியும்.
2: ஐயோ சித்தப்பா, இவர் எப்படி இங்க வந்தாரு? வாங்க சித்தப்பா, வாங்க. ஏன் வாசல்ல நிக்கிறீங்க? உள்ள வாங்க.
1: இந்த நந்தியை முதல்ல நகர சொல்லுமா?
0: மன்னிக்கணும், நீங்க மீராவோட சித்தப்பான்னு தெரியாது. வாங்க, உள்ள வாங்க.
1: மீரா, எங்க அவன்? உங்க அப்பா
2: வந்து அது வெளியே போயிருக்காரு சித்தப்பா.
1: வெளியில போயிருக்கானா? மாயவரம் ப்ராப்பர்ட்டியில எனக்கு சேர வேண்டிய பங்கு எத்தனை வருஷமா கேட்டுக்கிட்டு இருந்தேன். 22ஆம் தேதி வாடா, வக்கீல் முன்னாடி உட்காந்து பங்கை பிரித்து பத்திரமும் எழுதிக்கலான்னா. நம்பி கிளம்பி வந்தால் இப்போ வெளில போயிருக்கானா? எங்கே போயிருக்கான்? எப்போ வருவான்?
2: தெரியல.
1: என்ன, எங்கிட்ட ட்ராமா பண்ணுறான் அவன்? எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, அவன் வர வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகரமாட்டேன். இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும்.
0: நீங்கள் எவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தாலும் அவரை பார்க்க முடியாது.
1: நீங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, இதில் நீங்கள் தலையிடுறது தப்பு.
0: நான் நிஜத்தை சொல்கிறேன்
2: ஆண்டி.
0: என்ன மீரா, உனக்கு மறந்து போச்சா? இது பாருங்க ஐயா, மீராவோட அப்பாவும் அம்மாவும் திருச்சியில ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துக்காக போயிருக்காங்க. வர்றதுக்கு 4 நாள் ஆகும்.
2: ஆண்டி,
0: நீ சும்மா இரு மீரா. அதனால நீங்க இங்க வெயிட் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்ல வந்த. அதான்
1: மீரா, இதெல்லாம் நிஜமா?
0: நான் தான் சொல்றேனே, மீரா தனியா இருக்கான்னு அவளுக்கு துணையா என்ன இருக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லையா மீரா?
2: ஆமா ஆமா.
1: ஓஹோ, நான் வருவேன்னு தெரிஞ்சும் ஊருக்கு கிளம்பி போயிருக்கான்னா அவனுக்கு எவ்வளவு திமிரு. போனை போட்டு உண்டு இல்லைன்னு ஆக்குறவனை.
2: சித்தப்பா, அப்பாவோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு.
1: சபாஷ், ரொம்ப பிளான் பண்ணி தான் போயிருக்கான், விடமாட்டேன். இனி வக்கீல், வக்கீல் நோட்டீஸு, கோர்ட்டு கேஸுன்னு அவனை சஞ்சு சிரிக்க வைக்கிறேன். மீரா, நிஜமாவே சொல்லு, உங்க அப்பா திருச்சிக்கு தான் போயிருக்கானா?
0: நான் தான் ஆமாங்கிறனே.
1: நீங்க மீராவா?
0: இல்ல சரோஜா.
1: அப்ப கொஞ்சம் வாய் மூடுறீங்களா?
0: சரி,
2: அப்பா அம்மா இப்ப இல்ல, அவ்வளவுதான். வந்தது உங்களை கூப்பிட சொல்ற சித்தப்பா.
1: என்ன ஒரே டவுட்டா இருக்கு, அந்த அம்மா திருச்சியில கும்பாபிஷேகங்கிற, நீ இப்ப இல்ல அவ்வளவுதான் சொல்ல முடியுங்கிற, என்னவோ ஒரே குளறுபடியா இருக்க. கண்டுபிடிக்கிறேன். எத்தனை நாள் என்னை ஏமாற்ற முடியும்? மீரா, எனக்கு ராத்திரி தான் ட்ரெயின், ஸோ ஈவினிங் வரைக்கும் இங்க இருந்துட்டு அப்புறமா கிளம்பி போய்க்கிறேன்.
0: ஐயோ, அது வந்து மீராவோட ஃப்ரெண்டுக்கு ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட்டு, அதனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கா. இவ பார்க்க போகணும், நான் தான் கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் கிளம்புனதும் வீட்டை பூட்டை போட்டுட்டு கிளம்பியணும். அதனால்
1: வெரி குட். மீராவை எந்த கேள்வி கேட்டாலும் உடனே நீங்கள் பாஞ்சிக்கிட்டு வந்து பதில் சொல்கிறீங்க. மீரா ஏதோ குழப்பத்திலேயே பேசுகிறா, ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ற மாதிரி தோணுது. இதுக்கப்புறமும் மானம் கட்டு போய் இங்க எதுக்காக இருக்கணும்?
0: உண்மைதான்.
1: கிளம்புறேன். ஒண்ணு மீரா, என்ன விளையாட்டு எடுத்துக்க வேணாம்னு மட்டும் உங்க அப்பா கிட்ட சொல்லு.
0: அப்பா, மீரா அவர் கிளம்பிட்டாரு.
1: மீரா,
0: ஐயோ மறுபடியும் வந்துட்டாரு.
1: கொடையை மறந்து போயிட்டேன்.
0: நீங்க கொடை கொண்டே வரலையே.
1: வெரி சாரி, நான் கிளம்புறேன்.
0: மீரா நிஜமாவே அவர் போயிட்டாரு.
2: ஆண்டி, இன்னைக்குன்னு பார்த்து இத்தனை பேர் வரணுமா? சமாளிச்சு பதில் சொல்லி சொல்லி எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு.
0: கவலைப்படாதம்மா, நான் தான் கூட இருக்கேன்ல.
2: ஆண்டி, எனக்கு ஒன்று தோணுது.
0: என்ன?
2: மணி சாயங்காலம் 5 ஆக போகுது.
0: மீரா வந்து எதுக்காக அவங்க வீட்டை விட்டு போனாங்கன்னு தெரிஞ்சா, இல்லை போய் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தேடலாம்ல.
2: ஷோ ஆண்டி, மறுபடியும் என்கிட்ட அதை கேட்காதீங்க.
0: சரிம்மா சரி.
2: ஆண்டி,
0: ஆ,
2: அவங்க வயசானவங்க, இதுக்கு மேலேயும் அவங்கள தேடாமல் இருக்க முடியாது.
0: எங்கேன்னு போய் தேடுறது?
2: ஒரே ஒரு வழி தான் இருக்குது.
0: என்ன?
2: போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான்.
0: மீரா, போலீஸ்க்கெல்லாம் போக வேண்டாம், தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும். குடும்பத்துக்கும் தேவையில்லாத கெட்ட பேர் வருமா?
2: அதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு இங்கேயே உட்காந்துருக்க என்னால் முடியாது. போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் ஒரே வழி.
0: நீ சொல்றதும் சரிதான். சரி வா. மீரா, அங்க பாரு யார் வருதுன்னு. அம்மாவும் அப்பாவும் வராங்க.

0: அம்மா அப்பா
1: காமாட்சி எங்க போயிட்டீங்க? பாவம் அவ எவ்வளவு துடியா துடிச்சு போயிட்டா தெரியுமா?
0: எங்க போனீங்கப்பா? ஏன் என்கிட்ட சொல்லல? நீங்க பண்ணது உங்களுக்கே நியாயமா?
1: சரி சரி, முதல்ல உள்ள வாங்க.
0: அப்பா, ஏப்பா இப்படி பண்ணீங்க?
2: மீரா, உன்னை கஷ்டப்படுத்தணும், உனக்கு வேதனையை கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்கள் எண்ணம் இல்லைம்மா. உன்னை நீயே நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம குடும்ப மானத்தை காப்பாற்றணும், அதுக்காகத்தாம்மா நாங்கள் போனோம்.
1: ஒன்றுமே புரியலையே.
3: கொஞ்சம் இரு, எல்லாம் உனக்கு புரியும்.
0: அப்பா, நான் என்ன இந்த உலகத்தில் யாருமே பண்ணாததையா பண்ணிட்டேன்? அதுக்காக வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டு இன்னைக்கு பூரா என்ன தண்டிச்சிட்டிங்களே, இது நியாயமா?
2: மீரா, காதல் தப்புன்னும் காதலிக்கிறது பாவம்னும் நான் எப்பவுமே சொல்ல மாட்டேம்மா. உன் அத்தை கூட யாரையோ காதலிச்சா அது தப்பு இல்லை. ஆனால் சொல்லாமல் கொள்ளாமல் விட்டு விட்டு ஓடி போனாலே அதுதான் தப்பு. அந்த அவமானம் தாங்க முடியாமல் 6 மாதத்தில் எங்கள் அப்பா போய் சேர்ந்துட்டாருமா. சேர்ந்து பெற்றவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு யாரும் காதலிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க கல்யாணம் பண்ணிக்க முடிவு எடுக்கும்போது சொல்லலாம் இல்லையா? மீரா, நான் ஒருத்தனை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை இல்லையே.
1: அப்போ மீராவோட லவ் மேட்டர் தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணமா? இப்போ புரிஞ்சு போச்சு.
4: மீரா, கொஞ்ச நாளாகவே உன்னோட நடவடிக்கைகள்லாம் வேற மாதிரி இருந்தது. நீ சரியாக சாப்பிடாம தூங்காம ஏதோ யோசனையிலேயே இருந்த. இதை நினச்சி நானும் உங்கள் அப்பாவும் ராத்திரி முழுக்க தூங்குறது இல்லை, தெரியுமா உனக்கு?
2: ம், உனக்காக யூஎஸ் மாப்பிள்ள பார்த்துருக்கணும்னு சொன்ன போதும் உங்ககிட்ட பெரிய ரியாக்ஷன் இல்லை. ஒரு கட்டத்தில் தெரிஞ்சு போச்சு, உனக்கு முரளின்னு ஒரு பையனோட காதல் இருக்கு, 2 வருஷமாக காதலிச்சுக்கிட்டு இருக்கீங்க.
0: அப்பா, அது அது வந்து
2: அதெல்லாம் அப்பனு சொல்கிறேம்மா. நான் நேரடியாக இதை பற்றி விசாரித்தா எதையாவது சொல்லி சமாளிப்பேன். சரி, ஒரு நாள் நீயே சொல்லுவே, அன்னைக்கு பேசி முடிவு பண்ணலாம்னு இருந்தேன்.
4: ஆனால் அந்த பையனோட நீ வீட்டை விட்டு ஓடி போக தயாராகிட்டேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு.
2: உன்னை அடித்து கொடுமைப்படுத்தி ரூமில் போட்டு பூட்டி வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லைம்மா. உங்கள் அத்தைக்கு இதை செஞ்சோம், அதையும் மீறித்தான் அவள் வீட்டை விட்டு ஓடி போனான். அதனால் உன் விஷயத்தை வேறு விதமாக கையாளணும் அப்படின்னு யோசனை பண்ணோம்.
4: மீரா, ஓடி போகிறதும் உங்கள் வாழ்க்கையை மட்டும்தான் உங்களுக்கு முக்கியமாக இருந்ததே தவிர குடும்பம் சந்திக்க போகிற அவமானங்களை பற்றி நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சிங்களா?
2: நீங்கள் ஓடி போனால் மட்டும் இல்லைம்மா, நாங்கள் ஓடி போனாலும் 4 பேர் வந்து உங்களை விசாரித்தா அதுவும் அவமானம் தானே. நீ வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நாங்கள் கிளம்பணுங்கிறதுக்காகத்தான் காலங்காத்தால 3 மணிக்கே வீட்டை விட்டு புறப்பட்டோம்.
4: இங்கே பார் மீரா, மனசார உனக்கு ஓடி போகணுங்கிற எண்ணம் இருந்திருக்காது. இருந்திருந்தா எங்களை காணோன்னதும் லெட்டரை படித்ததும் நீங்கள் எப்படியோ போங்க, எனக்கு காதல் தான் முக்கியம்னு அப்போவே கிளம்பியிருப்ப. எங்களை காணோன்னதும் நீ பதறி போயிட்ட, அப்படி தானம்மா?
2: மீரா, நீயும் அந்த முரளியும் பிளான் பண்ணபடி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கலாமே, ஏன் போகலை? எது உன்னை தடுத்தது? உன் மனசாட்சி, சொசைட்டி மேலே இருந்த பயம், குடும்ப கௌரவம், இதெல்லாம் தானே உன்னை தடுத்தது. தடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு பாழத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கு இல்லையா? மறுபடியும் சொல்கிறேம்மா, காதலிக்கிறது தப்பு இல்லை, ஓடி போகிறது தான் தப்பு.
1: அதெல்லாம் சரி, போனதை தான் போனீங்க, ஃபோனையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியல. நானும் மீராவும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருந்தோம். நல்ல வேலை நீங்கள் 2 பேரும் வந்துட்டீங்க.
0: அப்பா, வீட்டில் ஒத்துப்பாங்களோ மாட்டாங்களோங்கிற பயத்தில் தான் நிறைய பேர் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பெற்றவங்களுக்கு பிடிக்காத பையனையோ பொண்ணையோ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த கல்யாணத்தை பிரித்து அவங்க பார்த்து வச்சிருக்கிறவங்களுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கிற எத்தனையோ சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தானே இருக்கு. அதனால தான் முதல்லையே சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருந்தது. ஆனால் உலகத்திலேயே பொண்ணு ஓடி போகிறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா ஓடி போனது இதான் முதல் தடவை. எத்தனை விதமான கேள்விகள், எப்படி அவங்கவுங்க கற்பனைக்கு ஏற்ற மாதிரி கதை கட்டி பேசுகிறாங்க. இப்போ ஒத்துக்கிறேன்ப்பா, இப்போ ஒத்துக்கிறேன். இப்படி ஒரு சம்பவம் நம்ம வீட்டில் நடக்கலைனா நானுமே இதை உணர்ந்திருக்க மாட்டேனே.
4: மீரா, அதான் சொல்கிறோம், பெத்த

0: உங்க கிட்ட மனசு விட்டு பேசுங்க, உங்க பக்கத்து நியாயத்தை சொல்லுங்க. கோபம் வரும், சண்டை வரும், ஆனா நிச்சயமா ஒரு நல்ல முடிவும் வரும். எதுக்கு ஓடி போகணும் சொல்லு.
1: காமாட்சி, நான் பக்கத்துல இருந்தது மீராவுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்தது. பாவம், சின்ன பொண்ணு இல்லையா, அழுதுகிட்டே இருந்தா. இப்பதான் அவ நார்மலா இருக்கா.
2: ஏப்பா, நான் முரளியோட 2 வருஷம் பழகுனது, ஓடி போக பிளான் பண்ணது, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னா?
3: நான் தான் மீரா சொன்னேன்.
2: கல்யாணி, நீயா?
3: ஆமா மீரா, அதுக்காக நீ என்ன மன்னிக்கணும். ஷாப்பிங் பண்ண போகும்போது எப்போவாது உங்கள் அம்மாவை நான் பார்ப்பேன். என்னை பற்றியும் உன்னை பற்றியெல்லாம் என்கிட்ட விசாரிப்பாங்க. நீ முரளியை லவ் பண்ணுறதை பற்றி நான் தான் அவங்கக்கிட்ட சொன்னேன். அதாவது முரளியும் மீராவும் 2 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கள எப்படியாவது சேர்த்து வைங்க ஆண்டின்னு கூட அவங்கக்கிட்ட நான் சொன்னேன். ஆனால் நீ எதை பற்றியுமே வீட்டில் சொல்லலை போல இருக்கே. அவங்களும் வந்து உங்ககிட்ட எப்படி கேட்பாங்க?
4: அப்போ தான் என்னை காஃபி ஷாப்பில் நீ மீட் பண்ணு, முரளியோட ஓடி போகிறதா இருக்கேன்னு சொன்னேன். அப்போ நீ கொஞ்சம் குழப்பத்தில் இருந்த. ஏ மீரா, என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்கள் பிளானை பற்றி என்கிட்ட சொல்லுன்னு சொன்னேன். நீயும் உங்கள் 22ஆம் தேதி பிளானை பற்றி சொன்னேன். அப்போ நான் யோசித்து பார்த்தேன், மீரா வீட்டை விட்டு ஓடி போயிட்டா அதை உங்கள் பேரண்ட்ஸுக்கு எவ்வளோ பெரிய ஷாக்காக இருக்கும். ஹார்ட் சர்ஜரி ஆன அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஏன் அம்மாவுக்கு கூட ஏதாவது ஆகலாமே. எதிர்பாராத ஷாக் இல்லையா இது? இதை பற்றியெல்லாம் யோசிச்சு தான் உங்கள் அப்பா அம்மா கிட்ட வேற வழி இல்லாமல் நான் சொல்லிட்டேன். கேட்டப்பவே அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது. எப்படியாவது அவங்க கிட்ட பேசி அந்த பையன் அதான் முரளியை வரவழைச்சு கொஞ்சம் பேசுங்க, மனசு ஒத்து போயிருக்காங்க, அவங்கள நல்லபடியாக சேர்த்து வைக்கலாமே அப்படின்னு கேட்டேன். அவங்களும் யோசிச்சுட்டு சரின்னு தான் சொல்லிட்டு போனாங்க. பார்த்தா 22ஆம் தேதி விடிய காலையில் ஏன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க, என்ன பண்ணணுங்கிறதையும் சொன்னாங்க. எவ்வளவு நாசுக்காக பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அழுக, ஆர்ப்பாட்டம், அது இதுன்னு எதுவும் இல்லாமல் வீட்டை விட்டு ஓடி போகிறது எவ்வளோ பெரிய தப்புன்னு மீராவுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சிருக்காங்க.
1: அதெல்லாம் சரி கல்யாணி, ஆனால் அந்த பையன் முரளி அவன் ஏமாந்து போயிட்டானே, அவன் பாவம் இல்லையா? 2 வருஷம் பழகினவங்க மீராவால் அவ்வளோ சீக்கிரம் அவனை எப்படி மறக்க முடியும்?
2: ஆண்டி, என்னை பொறுத்த வரைக்கும் இனி பழசு எதை பற்றியும் நான் பேசுகிறதா இல்லை. முரளியை நான் ஏமாத்திட்டேன், அதுக்கு கடவுள் என்ன தண்டனை கொடுத்தாலோ நான் ஏற்றுக்கிறேன்.
3: மீரா, முரளியை மறக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. காதல் உன்னை மறக்க விடாது.
2: சாரி கல்யாணி, நான் உறுதியாக இருக்கேன்.
3: ஆஹா, முரளியை மறுபடியும் நேரில் பார்த்தா என்னை மறந்துடுங்க அப்படின்னு தைரியமாக சொல்லிடுவியா?
2: நான் எங்கே பார்க்க போகிறேன்?
3: அப்படியா? முரளி, முரளி உள்ள வாங்க.
5: ஹலோ ஆண்டி, அங்கிள்.
2: முரளி, முரளி, நீ நீ எப்படி?
0: எல்லாம் கல்யாணியோட ஏற்பாடு தான்.
3: ஆமா மீரா, ஒரு தடவை என் போன்ல இருந்து முரளிக்கு நீ போன் பண்ண தெரியுமா? அப்பவே அவன் நம்பரை நான் சேவ் பண்ணி வச்சிட்டேன். அப்பா அம்மா என் வீட்டுக்கு வந்து லெட்டர் எழுதி வச்ச விஷயத்தை சொன்னப்போ உடனடியா முரளிக்கு தான் இதை சொல்லணும்னு போனேன். உனக்காக பஸ் ஸ்டாப்பில் அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரேன்னு போய் பார்த்தேன். பரிதாபமாக இருந்தது. விடிய காலையிலேருந்து காலையில் 10:45 வரைக்கும் அவர் வெயிட் பண்ணியிருக்காரு. நானாக போனேன், என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டேன், நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்தேன்.
6: பழகின கொஞ்ச நேரத்துலையே அம்மா நல்ல பையன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு.
0: மீரா முதல்லையே இதை சொல்லியிருக்கலாமேன்னு எங்களுக்கு தோணுச்சு.
7: மீரா, உங்கள் அப்பா அம்மா என்னை பிடிச்சி போச்சுன்னு சொன்னவொன்னே அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி ஆச்சு. ஈவினிங் எப்போ வரும், எப்போ வரும் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா?
3: மீரா, முரளியை மறந்துட்டேன், மறுபடி எங்கே பார்க்க போகிறேன்னு ஏதோ தான் என் முன்னாடி சொன்னியே. இப்போ முரளியே உன் முன்னாடி நிற்கிறாரு, என்ன சொல்ல போகிற?
2: என்னை மன்னிச்சிடு முரளி, என்னை மன்னிச்சிடு, சத்தியமாக சொல்கிறேன், என்னால் உன்னை மறக்கவே முடியாது.
7: ஏய் மீரா, என்னது குழந்தை மாதிரி? அதான் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுல, பெரியவங்க சம்மந்தம் சொல்லிட்டாங்கல்ல, பி ஹாப்பி.
2: கல்யாணி, இதுக்கு காரணமே நீதான், உன்னை நான் மறக்கவே மாட்டேன்.
3: மீரா, காதலிச்சா வீட்டில் சொல்லி பெற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணி நல்ல விதமாக கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் அழகு. ஓடி போகணுங்கிற எண்ணமே வரக்கூடாது, புரிஞ்சுதா?
2: எஸ்.
6: சரி, மீரா கல்யாணத்தை எங்கே

0: வச்சுக்கலாம்.
1: திருத்தணியில?
2: திருத்தணியா?
3: நேயர்கள், இதுவரை தப்பி ஓடாதே தங்கமே நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் கோபு பாபு அவர்கள். இதில் நடித்தவர்கள் முரளியாக ஏ கே உசேன், மீராவாக நாஞ்சில் பி ரேவதி, மீராவின் தந்தையாக கல்யாண்ஜி, மீராவின் தாயாக எஸ் டி பத்மஸ்ரீ, மீராவின் தோழி கல்யாணியாக டி சுமதி ஸ்ரீ, பக்கத்து வீட்டு பெண்மணி சரோஜாவாக பி லக்ஷ்மி, மீராவின் சித்தப்பாவாக கோபு பாபு ஆகியோர். அமைப்பில் உதவி எஸ் நந்தினி. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
4: நேரம் இப்போது
5: அடுத்த நிகழ்ச்சியின் சில நொடிகளில். நேரம் 5:00.
4: ஆகாஷ்வாணி குட்டீஸ் நேரம். இன்றைய குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் மதுரை தனபால் நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக இந்திய அரசமைப்பின் முகப்புரையை சொல்ல வந்திருக்கிறது மாணவி மீனாட்சி.
6: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மீனாட்சி. நான் தனபால் நடுநிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் தற்போது எங்களுடைய பாட புத்தகத்தில் புதிதாக இடம்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு முகப்புரையை உங்களுக்காக கூற இருக்கிறேன். இந்திய அரசமைப்பு முகப்புரை. இந்திய மக்களாகிய நாம் இந்திய நாட்டினை இறையாண்மையும் சமநல சமுதாயமும் சமய சார்பின்மையும் மக்களாட்சி முறையும் அமைந்ததொரு குடியரசாக நிறுவவும், அதன் குடிமக்கள் அனைவரும் சமுதாய பொருளியல் அரசியல் நீதி எண்ணம் அதன் வெளியீடு கோட்பாடு சமய நம்பிக்கை வழிபாடு இவற்றில் தன்னுரிமை சமுதாய படிநிலை வாய்ப்பு நலம் இவற்றில் சமன்மை ஆகியவற்றை எய்திட செய்யவும், அவர்கள் அனைவரிடையேயும் தனி மனிதனின் மாண்பு நாட்டு மக்களின் ஒற்றுமை ஒருமைப்பாடு இவற்றை உறுதிப்படுத்தும் உடன்பிறப்பு உரிமையினை வளர்க்கவும். உள்ளார்ந்த உறுதியுடன் நம்முடைய அரசமைப்பு பேரவையில் 1949 நவம்பர் 26 இந்த அரசமைப்பினை ஏற்று இயற்றி நமக்கு நாமே வணங்கிக் கொள்கிறோம். நன்றி.
4: குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததா சங்க இலக்கிய பாடலை அழகாக பாடி அதற்கான பொருளையும் சொல்ல வந்திருக்காங்க மாணவிகள் சாய் கார்த்தியாயினி, ஹாக்னஸ் லீனா. என்ன பாடல், அதற்கான பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா?
7: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எம் சாய் கார்த்தியாயினி.
8: என் பெயர் வி ஹாக்னஸ் லீனா.
7: நாங்கள் தனபா நடுநிலை பள்ளியில்
8: 6ஆம் வகுப்பு படிக்கிறோம்.
7: நாங்கள் உங்களுக்காக சங்க பாடல் பாட போகிறோம். தமிழி சங்க இலக்கியங்கள் பெண்களை நிலவோடு முகத்தை தாமரைகளோடும் கண்களை மீன்களோடும் ஒப்பிட்டு கூறுவது எல்லாம் நாம் அறிந்தவே. அப்படியாக பெண்ணொருத்தி முகத்தை நிலவாகவும் அவள் கரத்தை தாமரை என கருதிய வளர்ந்து பறந்து செல்கிறது. அப்பெண் அதை கண்டு மயங்கி நிற்கிறாள். இதை குறித்த பாடலை கே

0: என்று தடங்க எடுத்து முன் பார்த்தாள். வானொரு மதியம் வந்தென்று எண்ணி மலர்கரம் குவியும் என்று அஞ்சி போனது வண்டோ பறந்தது பழம்தான் புதுமையே இது என்ன புகன்றாள்.
1: அப்பாடலி பொருளை அறிவோமா? தேனுண்ணும் வந்து மலர்தேனை உண்டு மயங்கி கிடந்தது அக்கருநீரை வண்டனை நாவற் பழம் என ஒருத்தி தன் கையில் எடுத்து பார்த்தான். அந்த வண்ட

0: பருவத்தை வானிலவு என நினைத்தது. அவள் கையை தாமிர என கருதி நிலவு வந்துவிட்டால் மலர் குவிந்து தன்னை மூடிவிடும் என அஞ்சியது. அதால் வண்டு அவள் கையை விட்டு பறந்தது. மங்கை பறந்தது. வண்டா பழமா, இது என்ன விந்தையாக இருக்கிறதே என மயங்கி கூறினாள்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: இன்றைய குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் மதுரை தனபால் நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததா மாணவிகள் ரசிதா, யாழினி, மகிமா, சுவாதிஸ்ரீ ஆகியோர் இணைந்து ஐலசா போட்டு நாட்டுப்புற பாடல் பாட போறாங்க. வாங்க கேட்டு ரசிக்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரசிதா.
2: என் பெயர் யாழினி.
3: என் பெயர் மகிமா.
4: என் பெயர் சுவாதிஸ்ரீ.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததா மாணவிகள் யோகஸ்ரீ சஞ்சனா இருவரும் இணைந்து ஒரு பாடல் பாட போறாங்க. பாடல் எதை பற்றி அப்படின்னு பார்க்கும்போது, எப்படியாவது கல்வி கற்றுவிட வேண்டும் என்ற கனவுகளோடு விடுதியில் தங்கி படித்து கொண்டிருக்கும் ஒரு மாணவி தன் தாய்க்கு எழுதிய கடிதத்தின் வரிகளை ரொம்ப அழகாகவும் உருக்கமாகவும் ஒரு பாடலா பாடி காட்ட போறாங்க. வாங்க நம்மளும் கேட்டு ரசிக்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் யோகஸ்ரீ.
2: என் பெயர் சஞ்சனா. நாங்கள் தனபா நடுநிலை பள்ளியில் மூன்றாவது படிக்கும் மாணவிகள்.
1: முற்காலத்தில் விடுதியில் படிக்கும் மாணவி தன் அம்மாவுக்கு எழுதும் கடிதத்தை பாடலாக உங்கள் முன் பாட வந்துள்ளோம்.
2: அன்பிலும் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். அன்பிலும் கொண்ட

பானை சமைக்கிறேன் எழுதுக, புஸ்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே, புஸ்தக நோட்டு.

பார்த்திருந்தே செக்கையெல்லாம் காயம்னு சொன்னாங்க. நெஞ்சு வேதனை எனக்கு, நீ மஞ்சள் பத்தும் போட்டுக்கமா. நெஞ்சு வேதனை எனக்கு, நீ மஞ்சள் பத்தும் போட்டுக்கமா. நெஞ்சு வேதனை எனக்கு, நீ மஞ்சள் பத்தும் போட்டுக்கமா. நெஞ்சு வேதனை எனக்கு, நீ மஞ்சள் பத்தும் போட்டுக்கமா. இப்படிக்கு

0: குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில மாணவ மாணவிகள் ரொம்ப அழகா தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திட்டு வர்றாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா மாணவர்கள் பிரேம்குமார், வெற்றிவேல் ஆகியோர் இணைந்து வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்று சொல்லி மரம் வளர்ப்பதினால் என்னென்ன பயன்கள் அப்படிங்கறதையும் எடுத்து சொல்ல வந்திருக்காங்க. என்ன கருத்துக்கள் சொல்ல போறாங்கன்னு கேட்டுடலாமா?
1: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சே பிரேம்குமார். நான் தனபால் நடுநிலை பள்ளியில் 5ஆம் வகுப்பு இ பிரிவில் படிக்கின்றேன்.
2: என் பேர் சாப் வெற்றிவேல். நான் தனபால் நடுநிலை பள்ளியில் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கிறேன்.
1: ஹாய்டா வெற்றி.
2: ஹாய் பிரேம்.
1: நல்லா இருக்கியா?
2: நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க?
1: நான் நல்லா இருக்கேன். வெயில பாத்தியா?
2: ஆமாடா. உங்க தெருவுல எத்தனை மரம் இருக்கு?
1: 5 மரம் இருக்குடா. உங்க தெருவுல
2: 2 மரம் தாண்டா இருக்கு? எங்க பாட்டி மரங்களோட நன்மைகளை பத்தி சொன்னாங்க, அது சொல்லவா?
1: சொல்லு பாப்போம்.
2: வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்பது சுற்றுச்சூழலை பாதுகாக்குமாம், மழை பொழிவை அதிகரிக்குமாம், இயற்கை வளங்களை பெருக்குமாம், ஒவ்வொருவரும் தோட்டங்களில் மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கணும் என்பதை வலியுறுத்தும் ஒரு முழக்கமாகவும் இருக்கணும். இது பசுமை புரட்சியை தூண்டுவதுடன் பிற்கால தேவைக்கு மரங்களை வளர்ப்பதற்கான அவசியத்தை வலியுறுத்துகிறதாம்.
1: மரங்கள் நடுவதால் நிறைய நன்மைகள் ஏற்படுது, அதை பற்றி சொல்றேன்.
2: சொல்லு பாப்போம்.
1: சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. காடுகள் அழிக்கப்பட்ட வெப்பமயமாதல் அதிகரிக்கும் இன்றைய சூழலில் மரங்களை வெட்டுவதை தவிர்த்து புதிய மரங்களை வளர்ப்பது சுற்றுப்புற சூழலை பாதுகாக்குமாம். மலைப்பொழிவை பற்றி சொல்றேன்.
2: சொல்லு பாப்போம்.
1: மரங்கள் மலையை ஈர்க்கும் சக்தி கொண்டவை, எனவே மரங்களை வளர்ப்பதன் மூலம் மலைப்பொழிவை அதிகரிக்க முடியுமாம். மரத்தினால் பொருளாதார பயன்பாடு. சில மரங்கள் பல விதங்களில் பயன்படுகின்றன. உதாரணமாக முருங்கை மரம் வீட்டு நடுவதால் மருத்துவ குணங்கள் நிறைந்த கீரைகள் கிடைக்கும். பறவைகளின் இருப்பிடமாக மரங்கள் இருக்குமாம். அழகு மற்றும் குளிர்ச்சி பற்றி சொல்றேன்.
2: சொல்லு பாப்போம்.
1: மரங்கள் வீட்டுக்கு அழகையும் நிழல் மூலம் குளிர்ச்சியும் தருகின்றதாம். மண்ணின் வளம் மற்றும் நீர் பாதுகாப்பு பற்றி சொல்றேன். மரங்கள் வளர்ப்பதன் மூலம் மண் வளத்தை பாதுகாக்கலாம், நீர் வளத்தையும் பாதுகாக்கலாம்.
2: வீட்டில் வளர்க்கக்கூடிய சில மரங்களை பார்ப்போம். தென்னை மரம், முருங்கை மரம், பப்பாளி மரம். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்ற இந்த முழக்கம் இயற்கையுடன் இணக்கமாக வாழ்வதோடு வருங்கால சந்ததியினருக்கும் வளமான சூழலை விட்டு செல்வதற்கான அவசியத்தை வலியுறுத்துகிறதாம்.
1: சரி, இப்பயே போய் ஒரு மரம் நடப்பறேன். நீ எப்படி? நானும் தான். நன்றி, வணக்கம்.

0: இன்றைய குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில் நிறைவாக மாணவிகள் ராகவி ஹாசினி ஆகியோர் இணைந்து பொது அறிவு கேள்வி பதில்கள் சொல்ல போறாங்க. என்னென்ன கேள்விகள், அதற்கான பதில்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராகவி. நான் தனபால் நடுநிலை பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஹாசினி. நான் தனபால் நடுநிலை பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
1: பொது அறிவு. மனித மூளையின் எடை எவ்வளவு?
2: 1.36 கிலோகிராம்.
1: ஒரு நாளில் இதயம் எத்தனை முறை துடிக்கும்?
2: 1,00,000 முறை.
1: ஒரு உடல் எவ்வளவு ரத்தம் கொண்டுள்ளது?
2: சராசரி 5 லிட்டர்.
1: மனிதன் வாழ தேவையான ஆக்சிஜன் எவ்வளவு?
2: 6.9%.
1: மனிதனின் முதுகு தண்டின் எலும்புகளின் எண்ணிக்கை எத்தனை?
2: 33.
1: முடியின் வளர்ச்சி விகிதம் எவ்வளவு?
2: 1 வாரத்தில் 2.35 மில்லிமீட்டர்.
1: உடலின் மெல்லிய சர்மம் எது?
2: கண்ணிமை.
1: மிகப்பெரிய நீர்ப்பறவை எது?
2: அன்னம்.
1: பின்னோக்கி பறக்கும் பறவை எது?
2: ஹம்மிங் பறவை.
1: மிக வேகமாக பறக்கும் பறவை எது?
2: பால்கான் பறவை. மணிக்கு 300 கிலோமீட்டர்.
1: ஒரே கூட்டில் 100க்கும் மேற்பட்ட முட்டைகளை இடும் பறவை எது?
2: ஆஸ்ட்ரிச். இப்பொழுது நான் கேள்வி கேட்கிறேன். திரைப்படங்களுக்கு தணிக்கை முறை இல்லாத நாடு எது?
1: பிரான்ஸ்.
2: பேசும் படங்கள் வருவதற்கு முன் இந்தியாவில் எத்தனை ஊமை படங்கள் வெளியிடப்பட்டது?
1: 1,300.
2: நீண்ட கடற்கரையை கொண்ட இந்திய மாநிலம் எது?
1: குஜராத்.
2: ஒரு வருடத்தில் எத்தனை முறை முழுநிலவு பூமிக்கு தெரிகிறது?
1: 13 தடவைகள்.
2: தண்ணீரில் மிதக்கும் கல்லின் பெயர் என்ன?
1: பூமிஸ் கற்கள்.
2: மீன்கள் இல்லாத ஆறு எது?
1: ஜோர்டான் ஆறு.
2: வேகமாக வளரக்கூடிய மரம் எது?
1: யூகாலிப்டஸ்.
2: நாணயங்கள் செய்ய பயன்படும் உலோகம் எது?
1: நிக்கல்.
2: இரவில் மலரும் பூ எது?
1: பன்னீர் பூ.
2: ஒரு முகூர்த்தம் என்ற அளவு எத்தனை மணி நேரம்?
1: 1.5 மணி நேரம்.
2: அதிக ஞாபக சக்தி கொண்ட விலங்கு எது?
1: யானை.
2: திமிங்கலத்தின் உடலில் எவ்வளவு ரத்தம் இருக்கும்?
1: 8,000 லிட்டர்.
2: நன்றி.
0: இன்றைய குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில் இதுவரை மதுரை தனபால் நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்தோம். நிறைவு பெற்றது குட்டிஸ் நேரம். நிகழ்ச்சி அமைப்பு கே. வேல்முருகன். படைப்பு மதுரை வானொலி நிலையம்.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 5:30.
1: ஆகாஷ்வாணி கிராமிய தென்றல். கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் இன்று மதுரை மாவட்டம் திருமங்கலம் பி கருப்பையா மற்றும் குழுவினர் வழங்கும் வள்ளி திருமணம் குறித்த மேடை நாடக பாடல்கள் கேட்கலாம்.

அழித்தல் காரத்தில் அழித்தல் சொல்லக்கூடிய முத்தொழுக்கும் முதலாரைய எனது இந்த சிவபெருமான். அப்படி இருக்கையில் சிங்கம் காசுரன் சூரபதிமன் தாரகாசுரன் இன்னும் மறக்கர்கள் மூவளவு ஆளும் புரட்டும் தேவர்களை குடும்ப செய்தார்கள். அன்னவர்கள் தந்தையிடம் முறையிட அதை கேட்ட இடத்திலிருந்து கோபக்கரை தெரிக்க நெற்றிங்கிடம் திறக்க அதிலிருந்து ஆறு தீப்புரிகளாக அக்கனை கனாலக பிறந்து சரவண புயல் விழ அவை அனைத்து ஆறு தாமரில் தவழ இதை அறிந்த கார்த்தியல் பெண்கள் எடுத்து அமுதூட்டி சீராட்டி அன்போடு வளர்த்து வர அச்சமயம் இதை அறிந்த எனது தாயின உமையவள் ஆறு குழந்தைகளும் சேர்த்து அணைக்க ஆறு குழந்தைகளை ஒரு உருவமாக ஆறு முகங்களோடு காட்சியளிக்க அன்றுவனுக்கு ஆறு முகம் என்றும் சரவண புயல் தவந்தனால் சரவணாய் என்றும் பேர் பெற்று என் தாய் கொடுத்த சக்திகளை கொண்டு சூரபதவனை இருவாதியாக பிளந்து ஒருவதை மயிலாவும் வைத்து தெம் பரங்குன்றத்தில் தெய்வனை மனம் முடித்து வரும் பத்திரர்களுக்கெல்லாம் காய்ச்சல் கொண்டிருக்கிறேன். யானவரும் பின்னே பணி யோசவரும் முன்னே அதே போல நாரதர் வந்து கொண்டிருக்கிறார். என்ன காரணம்?

0: அருளரசு முத்துக்குமரா மோகன குஞ்சரியின் மணாளா நமகே நமோ நமகே.
1: வரி வரி நாரரே கல்யாணி சொல்றே கவிஞனம் கொண்ட கலை தலைகரே வருக வருக தவப்புலரே வருக இரையில் பதினாலு உலகத்துக்கும் போய் வரக்கூடிய முனியே வருக. தாங்கள் என்னிடம் வந்திருக்கேன் என்றால் ஏதோ ஒரு நல்ல காரியத்தோடு வந்திருப்பீங்க நினைக்கின்றேன். ஆகினால தமிழ் பண்பாடு என்ன?
0: வந்தோரை வரவேற்பு தமிழரின் பண்பாடு
1: பண்பாடு
0: அதுவும்

0: மாணவரே வாருங்கள்.
1: தேவர்களின் துயரையெல்லாம் ஒழித்த தீராது தீரா தேவ சேனாபதியே, இந்த திருத்தனியாசனத்தின் கடவுளே, வழக்கம் போல இன்று எனது அதிரி மத்தியில் மும்மூர்த்திகளை முறையே சென்று வணங்கி நல்லாசி பெற்று வரும் காலமுதலே பூமகத்திலே வேலிமலை சாரலே இந்த வேலனுக்காக அழகான கனி ஒன்றை கண்டு வந்தேன் முருகா.
0: ஏற்கனவே தாங்கள் ஒரு கனியை கொண்டு வந்தீர்கள். கொண்டு வந்த கனியால் கிடைத்தது என்ன? பழி நின்று படைவிடு. வீடு கிடைத்தாலும் இன்று நீங்க கண்டு வந்த கனி சிறப்பான கனியா?
1: அன்று கண்டு வந்தேன் ஒரு கனி, ஆனால் அது உண்டால் சுவை தரும் கனி. இன்று கண்டு வந்த கனி கண்டாலே பெருமை தரக்கூடிய கனி. முற்பலரும் பார்த்து பற்பலரும் போற்றக்கூடிய கனி. கற்றவரும் நற்றவரும் ஒற்றவரும் பார்த்தாலும் பற்றுதல் கொள்ளக்கூடிய கனியை கண்டு வந்திருக்கிறேன் முருகா.
0: கனியுடைய பெருமை கூறுங்கள் பார்க்கலாம்.

0: இப்படி அழகான கணிகை சென்றேன், கண்டேன், வந்தேன். குமரா, உங்களுக்காக இக்கணமே சென்று அந்த கணியை கொய்யாமல் கொய்து அழைத்துக் கொள்வாய் முருகா.
1: மாங்கனிக்கும் தென்கனியில் வங்கனிக்கும் மேலனிக்கும் பூங்கனியை கண்டு மனம் புரித்தீர்கள். அக்கணியை இக்கணிமை கொய்யாமல் கொய்து அணைக்க வேண்டும்.
0: ஆமா,
1: அணைத்தால்
0: கண்டு மலகடி உண்ணுற கணி அல்ல, அணைக்கும் கணியை கண்டேன்.
1: கணிக்கு சாயம் இருக்கிறதா?
0: இருக்கு. சாக்கியத்தை கேளுங்கள்.

0: தந்தையின் பெயர் நம்பி, தாயின் பெயர் நங்கை மோகினி, சேயின் பெயர் வள்ளி, செய்கிறாள் தினைக்காவல். முருகன் அன்று கொடுத்த வாக்குறுதியின் பெயரில் வள்ளியை திருமணம் புரிய வேண்டிய காலநேரம் வந்துவிட்டது. அதை அடியேன் தங்களுக்கு ஞாபகப்படுவதற்காகத்தான் இங்கு வந்தேன். உடனே சென்று வள்ளியை மனம் புரிந்து அவளுக்கு திருமண காட்சி தர வேண்டும். முருகா,
1: வள்ளியை திருமணம் செய்ய வேண்டும்.
0: ஆமா,
1: தெரிஞ்சது காட்சி கொடுக்க வேண்டும்.
0: ஆமா,
1: அதுக்கு கல்யாணத்துக்கு வந்து சேர வேண்டும்.
0: கண்டிப்பாக,
1: கண்டிப்பாக.
0: தாங்கள் கருமாறி மகன் அல்லவா? கருமா மகன் முருகனாக செல்லாமல் மங்கை இருக்கும் எனும் வேடுவர் எனும். ஆக மலர்தர் உணர்ச்சி, மாந்தர் உணர்ச்சி, மருதர் உணர்ச்சி. ஆக இந்த புணர்ச்சிகளிலே மாந்தர் உணர்ச்சியினாடி சென்று வள்ளியை மடம் புரிந்து திருமண காட்சி தர வேண்டும். திருத்தலையிலே அப்படி காட்சி நின்றால் அடியேன் பூமாலையோடு பாமாலை வாடி வருகிறேன். முருகா, அப்படி வரக்கூடிய எனக்கு தாங்கள் என்னாலும் புகழ் மாலை தருவீர்களா?
1: பூமாலை கொண்டு வரும், உங்களுக்கு புகழ் மாலை சொல்கின்றேன் என்று வருகின்றார். நீங்க சொல்வதுபடி வேடனாக சென்று பள்ளியை திருமணம் செய்து
0: கொள்கின்றேன்,
1: காட்சி தருகின்றேன்.
0: கல்யாண் கல்யாண் வெற்றி மீறி வெற்றி என்று உங்களை சேர வேண்டும். வடிவேலா, நமோடு மக, நமோடு மக, நமோடு மக, வாழ்க வாழ்க
1: வாழ்க,
0: வளர்க வளம் பெறுக. வருகிறேன் வேலவா, வருகிறேன். ஆகா, என்ன அருமையான இடம்! நாரர் சொன்ன வேலிமலை சாரல் இதுதான் போலும். என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு! அற்புதமான அழகான குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலத்திலே இந்த வேலிமலை சாரல், இந்த குறிஞ்சி நிலம், ஆகா என்ன ஒரு அழகு! ஆயிரம் நாடு படைத்த ஆதிசேடன் வந்தாலும் இந்த அற்புதமான இடத்தை வருவிப்பதற்கு அவனாலும் முடியாது. என்ன அழகு! கண்ணார் கரும்பும் கதைகளும் பூச்சரமும், தன்னார் மஞ்சள் சரங்கோத்த மங்களமும், கண்ணாறு கண்டு கையாறு துதித்து வில்லாடும் நிலம், விழியார்ந்த சேனையார், கனகர் எங்கை பூங்குற மகள் வள்ளி இங்குதான் இருக்கிறாள் போலும். நல்லது, நாடு சொன்னதைப் போல வேடனாக உருவாடி வந்திருக்கக்கூடிய நான் இங்கு வேறு யாரும் இருக்கிறார்களா என்று பார்க்கும் பொழுது அதோ வருகிறார் திணைக்காவல். அவளை சந்தித்து நயம்பட உருவாடி அவளை சந்தித்தால் தான் வள்ளியை சந்திக்கிறான் போல் இருக்கின்றது. வருகிறான் மணவேடன், சந்திப்போம். போகிற

0: பாருங்கள் கமலமே, வருக வருக
1: வருக வருக. வணக்கம். போகுது போகுது, என்னங்க போகுது, எதுக்குள்ளங்க போகுது?
0: நான் தேடி வந்த ஒரு ஜீவன் உள்ளே போகின்றது.
1: எந்த ஜீவன்? ஒரு ஜீவனும் இல்ல, இங்க நாங்க காவல் காத்துக்கு இருக்கோம். எந்த ஜீவனுங்க வந்துச்சு? ஒரு ஜீவனும் வல்லங்க. நீங்க வாட்டுக்கு போகுது போகுதுன்னு, எதுக்குள்ளங்க போகுது?
0: இந்த திருமணத்துக்குள்ளே இதோ நுழைந்தது. நான் தேடி வந்தது,
1: தேடி வந்தது
0: அழகான ஒரு மான்.
1: அழகான மான்? எங்க மானு வரல, ஒண்ணு வரலங்க. இங்கே கண்ணை விழுத்து காவ காத்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் நீங்க மானு வந்துருச்சு, மானு வந்துச்சுன்னா எப்படிங்க?
0: அப்பா காவலரே
1: சொல்லுங்க.
0: என் இருவெளிக்குள்ளே நிழலாக ஆடிக்கொண்டிருக்கும் மான் இங்கு உள்ள மான்,
1: உள்ள மான்
0: அந்த மான் என் இருவெளிக்குள்ளே
1: உள்ளே
0: உன் விழிகளில்
1: விழிகளில்
0: நான் தெரிகின்றேன், என் விழிகளில் நீர் எரிகிறார். அதே போல என் மான் இங்கே வந்து நிற்கும் பொழுது அது என் கண்களுக்கு நிழலாக தெரியும்,
1: தெரியும்.
0: அப்பேற்பட மான் தான் நான் தேடி வந்த மான்.
1: நீங்க தேடி வந்த மான், நீங்க மானு வந்துச்சுன்றீங்க, நான் மானு வல்லேன்றேன். இதுக்கு என்னதான் முடிவு?
0: ஐயா இல்லாமல் பிறக்காதயா, அல்லாமல் குறையுமா?
1: குறையாது, குறையாது.

0: வழி தெரிந்தவன்தான் நடக்க வேண்டும்.
1: நடக்க வேண்டும்.
0: இப்படித்தான் வாழணும் என்ற வாழ்வு இருந்தாலும்
1: இருந்தாலும்
0: எனது வாணை என் கைப்பிடியாக பிடிக்க வந்தேன்.
1: உங்கள் கைப்பிடியாக
0: கூட தடுத்து நிறுத்தி விட்டாய்.
1: ஆமாங்க.
0: இவருடைய வேகத்துக்கே விளை வைத்து விட்டாய் காவலரே. அதனாலே நான் தேடி வந்தவான் உண்மையாக இங்குதான் இருக்கிறது.
1: பரவாயில்ல.
0: நான் எங்கிருந்து வருகிறேன் தெரியுமா?
1: ஆமாங்க. என்னங்க?
0: வெள்ளி மலையில இருந்து வருகிறேன்.
1: வெள்ளி மலையில இருந்து வருகிறீங்க?
0: ஆமா.
1: வெள்ளிமலை. உங்களுடைய தந்தையின் பெயர் தெரிந்து கொள்ளலாமா?
0: எனது தந்தையின் பெயர் வெள்ளிமலை நாயகன்.
1: வெள்ளிமலை நாயகன்.
0: ஆடும் நாயகன். அம்பலவாணன்.
1: அம்பலவாணன் உங்கள் தந்தை?
0: அவன் தான் என் தந்தை.
1: தந்தை உங்களுடைய தாயா?
0: என் தாய் உமா வேடுவச்சி.
1: உமா வேடுவச்சி.
0: ஆமா. எனது அண்ணன் ஒருவர் இருக்கிறார்.
1: கூடுங்கள்.
0: தொந்தி கணபதி.
1: கணபதி.
0: ஆமா.
1: இருக்கட்டும் இருக்கட்டும்.
0: அதனால் இல்லை என்று சொல்லாமல் இருக்கும் என் மாலை நீ பார்க்கவில்லை என்று சொல் ஒத்துக்கொள்கிறேன்.
1: இல்லங்க.
0: அதற்காக உள்ளே நுழைஞ்ச மாலை இல்லை என்ன சொல்ல?
1: இருக்கட்டும்
0: சொல்லறியா?
1: இல்லங்க. உங்களை பார்க்கும் போது ஏதோ விட்ட வர தொட்ட வர மாதிரி தெரியுது.
0: ஆமா. உனக்கு நான் சொந்தம் ஐயா.
1: எப்படிங்க சொல்றீங்க?
0: நீ எனக்கு மாப்பிள்ளை.
1: மாப்பிள்ளையா?
0: ஆமா.
1: எப்படி சொல்றீங்க?
0: எங்க அப்பா இருக்காரு.
1: ஆமா.
0: அங்க அப்பாவோட அத்தனை இங்க இருக்காங்க.
1: யாரு?
0: அந்த வேடுவருடைய
1: நங்கை
0: மோகினி.
1: அப்படி சொல்லுங்க. நான் யாரும் தெரியுதா உங்களுக்கு?
0: தெரியலையே.
1: மலையேறினாலும் மாமே மச்சன தயவு வேணும்.
0: அதனால
1: தேடி வந்தீங்க.
0: ஆமா.
1: மானத்தையும் தேடி வந்தீங்களா?
0: மானப்பா தேடி வந்தேன்.
1: அப்படி சொல்லுங்க. அப்புறம் என்ன?
0: மான் என்றாலும் பெண் என்றாலும் ஒன்றுதானே?
1: ஒன்றுதான்.
0: பொன்மானை.
1: ஓ, அப்படி கூறுங்கள்.
0: பெண்மானை பார்த்தேன். அந்த பெண்மான் வேறு யாரும் அல்ல.
1: யாரு?
0: தங்கை வள்ளிதான். அந்த மான்.
1: இதை நீங்க முதலே சொல்ல வேண்டியானங்க.
0: இது நமக்குள்ளேயே
1: இருக்கட்டும். இருக்கட்டும்.
0: ஏன்னா இது நமக்குள்ளேயே இருக்கட்டும்.
1: இருக்கட்டும்.
0: ஆனா நீ போய் சொல்லும் பொழுது வேடுவர் வந்திருக்கிறார் வெள்ளி மலையில இருந்து மானி தேடி வந்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அதனால உண்டங்கு வள்ளியை நான் மனம் புரிந்து கொண்டால் உனக்கு
1: எனக்கு தானே பெருமை.
0: உனக்கு பெருமை தான. அதனால இந்த குலமே
1: குலமே
0: உங்களை வாழ்த்தும்.
1: வாழ்த்தட்டும் வாழ்த்தட்டும்.
0: அதனால உள்ளே நான் மானை பிடிக்க போக வேண்டும்.
1: பிடிக்க போக வேண்டும்.
0: உனக்கு அடுத்தாப்புல யாரு இருக்கிறார்?
1: அடுத்தாப்புல
0: யாரு?
1: அடுத்த காவல் இருக்காங்கல்ல.
0: அவள் பெயர்?
1: அவள் பெயர் தான் என் தங்கை வள்ளி.
0: அன்பால அரவணைக்க வந்தேன் என் மாலை. உன் தங்கை எப்படி இருக்கிறாள்?
1: என் தங்கை நலமாக இருக்கிறாள்.
0: நான் வந்த மாதிரியே எப்படி போக?
1: எப்படி போக?
0: இதே போகிற வேகமனாய் வரும். போகுது போகுது போகுது.

0: இதோ என் தங்கை வள்ளியை சந்திக்க விரும்புகிறீர்கள், இதோ வர சொல்கிறேன். அம்மா தங்கச்சி, அத்தா வள்ளி, வாமா வாத்தா வா. இந்த வந்து விட்டது, இதுதான் என் தங்கை வள்ளி. வேடுவரே வள்ளி,
1: வேடுவர் மாதராஜி, வருக வருக வருக. உன் வரவு நல்வரவாகட்டும். கண்ணால் கண்டேன் ஒரு மாலை, அந்த மாலை கனை கொடுக்காது.
2: கைப்பிடியாக விழிக்க வந்தேன், மானோ என்னை கண்டு அலறி ஓடி சிதறி ஓடியது. விடுவனே நான் ஓடினேன் ஓடினேன் ஓடினேன். அதை விரட்டிக் கொண்டே வரும் பொழுது இந்த துணிப்புணத்திலே நுழைந்து விட்டது. உனது அண்ணன் தடுத்து நிறுத்தி விட்டார். இல்லையென்றால் எப்பொழுதோ என் மானை பிடித்து நான் என் இல்லம் சென்றிருப்பேன். மானம் ஆனாது இப்பேற்படமான், அழகானமான், அன்பானமான், என் மீது நேசமான ஒரு இம்மானை நான் தேடி வந்திருக்கிறேன். தயவு செய்து தலைவியாகிய தாங்கள் என் வேண்டுகோளுக்கு இணங்கி என் மானை பிடித்து தர வேண்டும். இதோ என் மானுக்குரிய அந்த அற்புதமான அடையாளம் என்ன என்று நான் பாடுகின்றேன்.

0: இதுதானுமா நான் தேடி வந்த என் மான், இதுதான் நான் தேடி வந்த இந்த வள்ளி மான், இந்த மானை அடைய வேண்டும், உங்களுடைய சம்மதம் எனக்கு தேவை. என்ன சொல்லுகிறீர்கள்?
1: என் தங்கையை என்றும் உங்களுக்காக பிறந்தவள்.
0: நான் வேடுவன் அல்ல, ஆக மானை தேடி வந்ததைப் போல பாதாங்கு செய்து என் உள்ளத்தை கவர்ந்த இந்த வள்ளியை கரம் பிடிக்க முருகனாக இருக்கக்கூடிய நான் மாறுதல் சொன்னபடி வேடனாக வந்தேன். ஆக இன்று நீ யாரை விழித்துக் கொண்டிருக்கின்றாயோ அதே வடிவேலன் இன்று உனக்கும் எனக்கும் திருப்பணிகளே திருமணம் செய்ய வேண்டும். நாரனுடைய தலைமையிலே அதோ வருகிறார் நாரன் மகாமுனிவர். வாருங்கள் நாரனை, வாருங்கள் வாருங்கள், உங்கள் தலைமையிலே எனக்கும் என்னை வேண்டி 12 காலம் தவமிருந்த இந்த வள்ளிக்கும் எனக்கும் திருமணம் தாங்களே மாலையெடுத்து சரியாக வந்துவிட்டீர்கள். இந்த பிரம்ம விருத்தத்திலே வள்ளிக்கும் எனக்கும் திருமணம் செய்து வைக்க தாங்கள் முன்னின்று எனக்கு ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். நாரத முனிவரே, நாரத

கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் இதுவரை மதுரை மாவட்டம் திருமங்கலம் பி கருப்பையா மற்றும் குழுவினர் வழங்கிய வள்ளி திருமணம் குறித்த மேடை நாடக பாடல்கள் கேட்டோம்.

இந்த அறிவிப்பினை தொடர்ந்து ஆர் ஐந்திற்கு செய்திகள், டெல்லி அஞ்சல் 6:10 ஒருபட பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல் 6:30 தொடர்ந்து லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடைபெறும் T20 2026 பெண்களுக்கான கிரிக்கெட் போட்டியின் வர்ணனை ஆட்டினர் இறுதிவரை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து நமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்டு ரசிக்கலாம். 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரத்தென்றல், 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் டி கமலக்கண்ணன், 7:15 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல், இன்றிரவு 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும், காய்கறி பயிர்களில் நோய் மேலாண்மை, ஸ்ரீவில்லிபுத்தூர் பருத்தி ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஆர் விமலா அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். 8:00 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:35 மதுரத்தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 9:15 மதுரத்தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், இன்றிரவு 10:00 ரவி வாஸ்ரிய அகில் பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சியில் பண்டிட் சுதீர் பாண்டே தபேலா தனி இசை, MS கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம், நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 11:10 ஒலிபரப்பு நிறைவு பற்றிய அறிவிப்போடு இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் அமையும். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.

0: காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது. வானொலி கேட்கும் நேரம் உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
1: நன்றி கவிஞர் வைரமுத்து.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரி.

மணி 10 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இடம்பெறுவது ஒருபட பாடல்கள். இன்றைய ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் அலைப்பாய்தி திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். மணிரத்னம் இயக்கத்தில், ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில், மாதவன் ஷாலினி நடிப்பில் உருவான திரைப்படம் அலைப்பாய்தி.

சாதன சருகம் குரலில் ஒலித்த பாடல் கேட்டும் நேரம் 6:20 ஒரு பர பாடல்கள் நிகழ்ச்சியில் அலைப்பாய்தி திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடரும் பாடல் ஹரிஹரன் குழுவினருடன் பாட வருகின்றார்.

இதுவரை ஒருபடு பாடல்கள் நிகழ்ச்சியில் அலைப்பாயதி திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்டோம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். இன்னும் சில நிமிடங்களில் லண்டன்ஸ் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கிடையே T20 பெண்களுக்கான 2026 கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை ஆட்ட நேர இறுதி வரை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் இந்தியா சுயசார்பினை அடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பதிவு பெறாமல் சீட்டு நிதியம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு எச்சரித்துள்ளது. தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்தை முதலமைச்சர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 7 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு துறையில் இந்தியா சுயசார்பினை அடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: நண்பர்களே, இந்த மாதம்தான் DRDO நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரை தாக்குதல் குரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனை DRDOவின் பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்துறை கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அதாவது, இன்று கடல் தொடங்கி வானம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது.
0: மேற்காசியாவில் நிலவும் சூழலை மக்கள் பங்களிப்போடு வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் சேமிப்பு மற்றும் இயற்கை உரங்கள் பயன்பாடு குறித்து தாம் விடுத்த வேண்டுகோளை செயல்படுத்தி அது தொடர்பான தகவல்களை மக்கள் தம்மிடம் பகிர்ந்து வருவதாகவும் பிரதமர் கூறினார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, கார்பூலிங் தொடர்பாக, அதாவது ஓர் காரிலே ஒரே இடம் செல்வோர் பலர் ஒன்றாக பயணிப்பது தொடர்பாகவும் பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரே திக்கிலே செல்கிறார்களோ அவர்கள் இப்போது ஒன்றாக பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் முடிந்த மட்டிலே பேருந்து அல்லது மெட்ரோவினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படுகிறது. இதை போலவே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நண்பர்களே, உலக அளவிலான இந்த சங்கடத்தை பாரத நாட்டவர் நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொண்டு வருகிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது.
0: மழைநீர் சேமிப்பு இயக்கம் தொய்வின்றி தொடர வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார்.
1: நண்பர்களே, நீர் சேமிப்பை எக்காலத்திலும் மறந்துவிட வேண்டாம். மழை நீரின் ஒவ்வொரு சொட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்ச் தி ரெயின், மழை நீரை சேமியுங்கள் என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் என் சிறப்பு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன்.
0: மக்கள்தான் நாட்டின் மிகப்பெரிய சக்தி என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
1: சாத்தியம் நண்பர்களே, நமது தேசத்தின் மிகப்பெரிய சக்தி என்றால் அது நமது தேசத்தின் மக்கள்தான். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடைபெறும் முயற்சிகள் நமக்கு நிறைய கற்பித்தல்களை அளிக்கின்றன. நம் மனதிலே உறுதிப்பாடு இருந்தால் சமூகத்தோடு இணைந்து சென்றால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த முயற்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகிலே நடக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகள் குறித்து எனக்கு கண்டிப்பாக எழுதி வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வாருங்கள். முடிந்தால் உங்கள் அருகிலே எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே உத்வேகம் அளிக்கவல்லதாக ஆகலாம்.
0: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் முழு தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. மாநிலத்தின் அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். ஜவுளித்துறையின் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இன்று திருப்பூரில் பின்னலாடை உற்பத்தி நிறுவனங்களில் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். இயற்கையாகவே ஆடை உற்பத்திக்கான சிறப்பான சூழலை திருப்பூர் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். ஜவுளி ஏற்றுமதிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பருத்தி ஏற்றுமதி மீதான வரி குறைக்கப்பட்டிருப்பது ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் உத்வேகம் அளிக்கும் என்றும் அவர் கூறினார். விருதுநகரில் ஜவுளி பூங்கா அமைக்கும் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாகவும் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். தமிழகத்தில் போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் 43,051 மையங்களில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணியில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபடுத்தப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.

0: இதில் விடுபட்டவர்களுக்கு நாளையும் நாளை மறுநாளும் தற்காலிக முகாம்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழை மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் தமிழக அரசு செயல்படுத்தும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மந்தை புறம்போக்கு உள்ளிட்ட பல்வேறு வகை நிலங்களில் வசித்து வரும் மக்களுக்கு மாற்று இடம் வழங்குவதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் கூறினார். நெல் கொள்முதலின் போது முறைகேடுகளில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் எச்சரித்துள்ளார். திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த மாவட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு செல்ல உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். கொள்முதல் செய்யப்படும் நெல் மழையில் நனையாமல் பாதுகாக்க தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் பதிவு பெறாமல் சீட்டு நிதியம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் எச்சரித்துள்ளார். நாமக்கல்லில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இதுபோன்ற நிறுவனங்களில் முதலீடு செய்வதால் ஏற்படும் பாதிப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது அவசியமாகிறது என்றும் தெரிவித்தார். பொது இடத்தில் போதைப்பொருள் பயன்படுத்தியது போல் காணொலி வெளியிட்ட மாநில அமைச்சர் திரு சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் அளித்த விளக்கம் ஏற்புடையதாக இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 125 நாட்கள் வேலை உறுதி திட்டம் செயல்படுத்தப்படுமா என்பது குறித்து தமிழக அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த திட்டத்தை செயல்படுத்துவது இல்லை என்று முடிவு செய்தால் தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் 150 நாட்கள் வேலை வழங்குவதற்கான மாற்று திட்டம் என்ன என்பதையும் தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று கோரியுள்ளார். தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்தை முதலமைச்சர் திரு விஜய் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெங்களூருவைச் சேர்ந்த வெங்கட நாராயணாவின் இந்த நியமனம் கடுமையான விமர்சனத்தை உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் சமூக அரசியல் பொருளாதார சூழல் குறித்து போதிய புரிதல் இல்லாத ஒருவர் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்படுவதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, நீலகிரி, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். தொடர் விடுமுறையை முன்னிட்டு உதகை படகு இல்லத்தில் சுற்றுலாப் பயணிகள் இன்று குவிந்துள்ளனர். திருநெல்வேலியில் உள்ள அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆணி பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கானோர் இதில் பங்கேற்றனர். விழுப்புரம் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே போதைப்பொருள் விற்பனை செய்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 7 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் பிரமோத் பகத், நித்யஸ்ரீ சுமதி சிவன், துளசிமதி முருகேசன் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர். இதேபோல் இப்பிரிவுகளில் நிதேஷ்குமார், நவீன் சிவகுமார், மனிஷா ராம்தாஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இரட்டையர் பிரிவுகளில் இந்தியாவிற்கு 4 வெள்ளிப்பதக்கங்கள் கிடைத்தன. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 2-1 என்ற புள்ளி கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்கள் அனைத்திலும் வெற்றி பெற்றதன் மூலம் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஹால் சரீன் பட்டம் வென்றார். இணையம் வாயிலாக நடைபெற்ற இப்போட்டியின் இறுதி ஆட்டத்தில் அவர் பிரான்சின் அலிரசா பிரூசியாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் இந்தியா சுயசார்பினை அடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பதிவு பெறாமல் சீட்டு நிதியம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு எச்சரித்துள்ளது. தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்தை முதலமைச்சர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 7 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:40.

0: நிமிடம். மதுரத்தென்றல் திரையிசை கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக தாய் மனசு திரைப்படத்திற்காக மனோ எஸ் ஜானகி குரலில்.
1: தொண்டையில தான் நினைச்சேன்.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது மதுர தென்றல். மீண்டும் இன்றிரவு 7 மணிக்கு மதுர தென்றல் திரையிசை கேட்கலாம். தொடர்வது சேவை செய்திகள். நேரம் இப்பொழுது 6:55. விருதுநகர் மாவட்டம் ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள செய்தி குறிப்பு. இயற்கை சீற்றங்கள், விபத்துகள், தாக்குதல், நீரில் மூழ்குதல், விபத்துகள், மின்கசிவு.

நிலச்சரிவு, விலங்குகள் தாக்குதல் மற்றும் சுரங்கங்களின் மீட்பு பணிகள் போன்ற சம்பவங்களில் ஒருவரின் உயிரை காப்பாற்றுவதில் மனிதாபிமான குணத்துடன் ஒருவரின் உயிரை காப்பாற்றியதற்காக ஜீவன் ரக்ஷா விருது இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தால் வழங்கப்படுகிறது. இந்த விருது சர்வோத்தம் ஜீவன் ரக்ஷா பதக்கம் மீட்பவரின் உயிருக்கு மிகவும் ஆபத்தான சூழ்நிலையில் உயிரை காப்பாற்றுவதில் வெளிப்படையான தைரியத்திற்காகவும், உத்தம் ஜீவன் ரக்ஷா பதக்கம் மீட்பவரின் உயிருக்கு பெரும் ஆபத்தில் இருக்கும் சூழ்நிலையில் உயிரை காப்பாற்றுவதில் தைரியமான செயலுக்காகவும், ஜீவன் ரக்ஷா பதக்கம் மீட்பவர் உடலுக்கு காயம் ஏற்பட்ட சூழ்நிலையில் உயிரை காப்பாற்றிய செயலுக்காகவும் வழங்கப்படுகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கண்ட செயல்கள் மூலம் ஒருவரின் உயிரை மனிதாபிமான குணத்துடன் காப்பாற்றி இருந்தால் 2026 ஜீவன் ரக்ஷா பதக்கம் விருதுக்கு விண்ணப்பிக்கலாம். 1/10/2024 முன்னர் இச்செயல்களை புரிந்தவர்களுக்கு பொருந்தாது. மேலும் இச்செயல்களை புரிந்த தகுதி வாய்ந்த நபர்கள் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பான விவரங்கள் மற்றும் மீட்கப்பட்டவரின் விவரங்களை சுய விவர படிவத்தில் பூர்த்தி செய்து அதிகபட்சம் 250 வார்த்தைகள் அடங்கியிருத்தல் பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும். இதற்கான சுய விபர படிவத்தினை அதிகாரப்பூர்வமான இணையதளமான www.virudhunagar.nic.in பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட சுய விபர விண்ணப்பங்களை உரிய சான்றுகளின் ஒளி நகலுடன் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், அறையன் 503 5வது தளம், விருதுநகர் 62 60 02 என்ற முகவரிக்கு நேரடியாகவோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ வரும் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி அன்று மாலை 5:30 சேரும் வகையில் அனுப்பிட வேண்டும். மேற்குறிப்பிட்ட தேதிக்கு பின்வரும் விண்ணப்பங்கள் தகவலின்றி நிராகரிக்கப்படும் என்று விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: சேவை செய்திகள். வேலைவாய்ப்பு துறை சார்ந்த அனைத்து சேவைகளையும் இணையதளம் வாயிலாக இலவசமாக பெறலாம் என்று விருதுநகர் மாவட்ட செய்திக்குறிப்பிலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு பதிவு புதுப்பித்தல், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை கோருதல், கூடுதல் தகுதி பதிவு மற்றும் முகவரி மாற்றம் உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் இணையதளம் வாயிலாக மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையங்களால் எவ்வித கட்டணமும் இன்றி வழங்கப்பட்டு வருகின்றன. அனைத்து சேவைகளையும் மனுதாரர்கள் தங்கள் இருப்பிடத்திலிருந்தே www.tnvelaivaippu.gov.in என்ற இணையதள முகவரியை பயன்படுத்தி எளிய முறையில் இலவசமாக செய்து கொள்ள தேவையான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. எனவே பொதுமக்கள் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவாளர்கள் எவரும் போலி விளம்பரங்களை அல்லது இடைத்தரகர்களையோ நம்பி தங்களின் தனிப்பட்ட விவரங்களையோ அல்லது பணத்தையோ கொடுத்து ஏமாற வேண்டாம் என்று விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்.
4: சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 7 மணி. மதர் தென்றல் திரை இசை நிகழ்ச்சியில் புதிய ராகம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

நிறைவு பெற்றது மதுர தென்றல் திரை இசை. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். இன்னும் சில நொடிகளில் 7:10 மாவட்ட செய்திகள், அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள், இரண்டும் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது விருதுநகர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் டி கமலக்கண்ணன்.
1: விருதுநகர் அருகே சிவஞானபுரம் ஊராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை

0: மேலாண்மை விதிகள் 2026 படி தினசரி வீடுகள்தோறும் 4 விதமான குப்பைகளை பிரித்து வழங்குவதை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பொது இடங்களில் குப்பைகள் தேங்காதவாறு தூய்மையை பராமரிக்க அறிவுறுத்தினார். இதன் தொடர்ச்சியாக தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ் கூரைக்குண்டு ஊராட்சியில் அமைக்கப்பட்டுள்ள நுண் உர செயலாக்க மையத்திற்கு சென்ற ஆட்சியர் அங்கு ஊராட்சி பகுதிகளில் இருந்து சேகரிக்கப்படும் மக்கும் குப்பைகளை உரமாக மாற்றுவதை பார்வையிட்டார். மேலும் இயற்கை உரம் தயாரிக்கும் பணிகளை தொய்வின்றி செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். குப்பை கிடங்குகளில் எந்த காரணத்தை கொண்டும் தீ விபத்துக்கள் ஏற்படக்கூடாது என அதிகாரிகளுக்கு அறிவுரை மற்றும் ஆலோசனைகளை வழங்கினார். நகராட்சியின் நுண்ணுயிர் உரம் தயாரிப்பு மையங்கள், மறுசுழற்சி மையங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார். விருதுநகர் நகராட்சியில் அர்ப்பணிப்புடன் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு நகராட்சி நிர்வாகத்தால் வழங்கப்படும் மதிய உணவின் தரம் குறித்தும் அவர்களிடம் கேட்டு அறிந்ததுடன் அவர்களின் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களின் பயன்பாடு குறித்தும் விவரித்தார். சிறப்பு நிகழ்வாக உலக சுற்றுச்சூழல் தினம் 2026 முன்னிட்டு எம்ஆர்எஃப் வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். ஆய்வின் இறுதி நிகழ்வாக அல்லம்பட்டி வேவா வன்னியப்பெருமாள் துவக்கப்பள்ளிக்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் அங்கு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உணவின் தரத்தினை நேரில் சுவைத்து ஆய்வு செய்தார். பள்ளி சமையல் அறையின் தூய்மையை பராமரிக்கவும் குழந்தைகளுக்கு கால அட்டவணைப்படி சத்தான மற்றும் சுவையான உணவினை தடையின்றி வழங்கவும் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் சமையலர்களுக்கு அறிவுறுத்தினார். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 23வது தவணை தொகை விடுவிப்பு 2026 ஜூன் 20 அன்று விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அமைந்துள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வேளாண் விவசாய பெருமக்களுக்கு நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 23வது தவணை தொகை ₹2000 ஆகும். இத்தொகை 2026 ஜூன் 20 அன்று பாரத பிரதமர் அவர்களால் நாடு முழுவதும் 9.44 கோடி விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு நேரடி நிதி பரிமாற்றம் மூலம் வழங்கப்பட்டது. மொத்தம் 18,880 கோடி வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தகுதியான விவசாயிகளுக்கும் ₹2000 வழங்கப்பட்டு விவசாய உற்பத்தி செலவினங்களை சமாளிக்கவும் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும் இத்திட்டம் உதவுகின்றது. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் முக்கியத்துவத்தை விருதுநகர் மாவட்டத்தின் வேளாண்மை இணை இயக்குனர் சௌமியன் விவசாயிகளிடம் தெளிவாக எடுத்துரைத்தார். மேலும் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் சுப்பிரமணியன் இடுபொருள்களின் செலவுகளை குறைத்து வருமானத்தை அதிகரிப்பதற்கான வழிமுறைகளையும் மற்றும் மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் கிருஷ்ணகுமார் பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்களை பற்றியும் விளக்கம் அளித்தார்கள். திருமதி சுந்தரவள்ளி வேளாண்மை உதவி இயக்குனர் அவர்கள் வேளாண் துறையின் பல்வேறு திட்டங்களை பற்றிய விளக்கங்களை அளித்தார். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து விவசாய நிலங்களின் மண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் விவசாயிகளுக்கு மண் பரிசோதனையின் அவசியம், சமச்சீர் உரப் பயன்பாடு, நுண்ணூட்ட மேலாண்மை மற்றும் நிலையான வேளாண் தொழில்நுட்பங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டன. மண் புழு உர தயாரிப்பு முறைகள் குறித்து செயல் விளக்கங்களை மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் கிருஷ்ணகுமார் வழங்கினார். இயற்கை வேளாண்மைக்கு தேவையான இடுபொருள்கள் அதாவது மண்புழு உரம், மண்புழு வடிநீர், உயிர் உரங்கள், பசுந்தால் உர பயிர் விதைகள் மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் வெளியிட்ட பயிர் ஊக்கிகள் விதை அமிர்தம் விவசாயிகளுக்கு காட்சிப்படுத்தப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளர்ச்சி மன்ற கூட்டரங்கில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விவசாய வீட்டுமனை பட்டா மற்றும் பட்டா மாறுதல், குடும்ப அட்டை, வேலைவாய்ப்பு, முதியோர், விபத்து நிவாரணம், மாற்றுத்திறனாளிகள் நலிந்தோர் நலத்திட்டம் மற்றும் விதவை உதவித்தொகை, திருமண உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக மனுக்கள் பெறப்பட்டன. மேலும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு அமர்விடத்திற்கு சென்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். இம்மனுக்களை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் ஒப்படைத்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார். மேலும் முதலமைச்சர் தனி பிரிவு மனுக்கள் மீது தனி கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தினார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது விருதுநகர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் டி கமலக்கண்ணன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான ஷெஷல்ஸ் நாட்டின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான ஊரக உள்ளூர் தணிக்கை இணையதள சேவையை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று தொடங்கி வைத்தார். தேர்தல் பணிகளை செம்மையாக நிறைவேற்றுவதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பிரான்சில் நேரிட்ட விமான விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்தது. இனி விரிவான செய்திகள். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறந்த நிர்வாகத்தை வழங்க இயலும் என்று இந்தியாவின் டிஜிட்டல் கட்டமைப்பு உணர்த்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஷெஷல்ஸ் சென்றுள்ள பிரதமர் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். அரசின் திட்டங்களை மக்களுக்கு எளிதாக கொண்டு சேர்ப்பதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவும் ஷெஷல்ஸும் வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தற்போதைய சூழலுக்கு ஏற்ற

0: இந்தியாவின் டிஜிட்டல் கட்டமைப்பு உணர்த்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் சென்றுள்ள பிரதமர் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். அரசின் திட்டங்களை மக்களுக்கு எளிதாக கொண்டு சேர்ப்பதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவும் செஷல்ஸும் வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தற்போதைய சூழலுக்கு ஏற்றவாறு சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இரு நாடுகளும் வலியுறுத்துவதாக அவர் தெரிவித்தார். பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார். இதனிடையே சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக பிரதமர் ஆற்றி வரும் பணிகளுக்காக செஷல்ஸ் நாட்டின் உயரிய விருதினை அந்நாட்டு அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மினி திரு நரேந்திர மோடிக்கு வழங்கினார். இந்த விருது தமக்கு மட்டுமின்றி 140 கோடி இந்தியர்களுக்கும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக அயராது பாடுபட்டு வரும் அனைத்து நாடுகளுக்கும் இந்த விருதினை அர்ப்பணிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். முன்னதாக இந்தியா செஷல்ஸ் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், டிஜிட்டல் தொழில்நுட்பம், வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. செஷல்ஸ் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மத்திய அமைச்சர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதையே இது உணர்த்துவதாகவும் பிரதமரின் தலைமைத்துவமே இதற்கு காரணம் என்றும் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக வழங்கப்படும் இந்த உயரிய விருது திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டிருப்பது நாட்டு மக்கள் அனைவருக்கும் பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல், திரு மனோகர் லால், திரு ஜிதேந்திர சிங் உட்பட பலரும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான ஊரக உள்ளூர் தணிக்கை இணையதள சேவையை மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். ஊரக வளர்ச்சித்துறையின் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை இந்த இணையதள சேவை உறுதி செய்யும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தணிக்கை செயல்பாடுகளை நவீனமயமாக்கும் நோக்கில் இந்த இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்ளூர் தணிக்கை தொடர்பான அனைத்து செயல்பாடுகளையும் உள்ளடக்கியதாக இந்த இணையதளம் இயங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தோத்தாபுரி மாம்பழ விவசாயிகளுக்கு உரிய நிதி உதவியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கை விடுத்துள்ளார். மாம்பழ விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு அதற்கான நிதி உதவி திட்டத்தின் கீழ் 281 கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு அக்கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். தில்லியில் தூய்மையை பராமரிக்க அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கேட்டுக் கொண்டுள்ளார். தில்லி தூய்மைப் பணிகள் இயக்கத்தின் கீழ் இன்று பொதுமக்களுடன் இணைந்து தூய்மைப் பணிகளை மேற்கொண்டு அவர் பேசினார். இந்த இயக்கத்தில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். மக்கள் இயக்கமாக இது உருவெடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். யமுனை ஆற்றில் பொதுமக்கள் குப்பைகள் கொட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் திருமதி ரேகா குப்தா வலியுறுத்தினார். நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெற்றது. இதில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. தேர்தல் பணிகளை செம்மையாக நிறைவேற்றுவதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பட்காம் மாவட்டத்தில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேர்தல் நடைமுறைகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து தாம் இவர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்தவுள்ளதாகவும் திரு ஞானேஷ்குமார் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வ போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற

0: வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இன்று பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சுகாதாரத்துறை அதிகாரிகள், சட்ட அமலாக்கத்துறையினர் மற்றும் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க முடியும் என்று தெரிவித்தார். போதைப்பொருள் பயன்பாட்டின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு தனி நபரிடமிருந்து தொடங்கி கல்வி நிறுவனங்கள், நகரங்கள் என்ற அடிப்படையில் நாடு முழுவதும் சென்றடைய வேண்டும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் குடிமைப்பணி அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா வலியுறுத்தியுள்ளார். குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்ற ராஜஸ்தானைச் சேர்ந்தவர்களுடன் இன்று ஜெய்ப்பூரில் அவர் கலந்துரையாடினார். கடின உழைப்புடன், நேர்மையாகவும், வெளிப்படைத்தன்மையுடனும், உறுதிப்பாட்டுடனும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்று திரு பஜன்லால் சர்மா கூறினார். ஜார்க்கண்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நாளை மறுநாள் தொடங்க உள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரவிக்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரை இப்பணிகள் நடைபெறும் என்று குறிப்பிட்டுள்ளார். தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த பாகிஸ்தான் அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். அரசு கொள்கையாக தீவிரவாதத்தை பாகிஸ்தான் பின்பற்றி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பாக பிற நாடுகளை பாகிஸ்தான் குற்றஞ்சாட்டுவது ஏற்புடையதல்ல என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்துள்ளார். பிரான்சில் நேரிட்ட விமான விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். தோம்ப்ளைனில் பாராசூட் பயிற்சி நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த விமானம் 5 மாணவர்கள் மற்றும் 5 பயிற்சியாளர்களுடன் சென்று கொண்டிருந்தபோது விபத்துக்குள்ளானதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் விமானியும் உயிரிழந்ததாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சவுதி அரேபியாவில் நேரிட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் 14 பேர் உயிரிழந்தனர். எண்ணெய் நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த ஹெலிகாப்டர் ராஷ்தனூரா அருகே விபத்துக்குள்ளானதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இடுக்கி, எர்ணாகுளம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மற்றும் காசர்கோட் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அம்மாநிலத்தின் 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா 25-23, 23-25, 21-21, 25-17 என்ற செட் கணக்கில் பஹ்ரைனை வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் சற்று முன் தொடங்கியது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. இந்தியா அயர்லாந்து இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் பேட் செய்து வரும் அயர்லாந்து அணி சற்று முன் வரை 14.2 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 112 ரன் எடுத்துள்ளது. கல்லேயில் நடைபெற்ற இந்தியா ஏ, இலங்கை ஏ அணிகளுக்கிடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இங்கிலாந்து ஏ, இந்தியா ஏ இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று ஹோவில் நடைபெறுகிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. துருக்கியில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரத்தின் பிரணவ் செந்தில்குமார் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் கேஷவ் சோப்ராவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான செசல்ஸ் நாட்டின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான ஊரக உள்ளூர் தணிக்கை இணையதள சேவையை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று தொடங்கி வைத்தார். தேர்தல் பணிகளை செம்மையாக நிறைவேற்றுவதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பிரான்சில் நேரிட்ட விமான விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மணி 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பன்னிச்செய்தி. இன்றைய நமது பன்னிச்செய்தியில் நிலக்கடலை சாகுபடி குறித்த தகவல் வழங்குகிறார் உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் உளவியல் துறை இணை பேராசிரியர் சி

0: தெய்வ சிகாமணி அவர்கள்.
1: இந்த நிலக்கடலை சாகுபடி செய்ய பருவம் இன்றியமையாத ஒன்றாக கருதப்படுகிறது. தைப்பட்டம், சித்திரை பட்டம், ஆணிப்பட்டம், ஆடிப்பட்டம், புரட்டாசி பட்டம், ஐப்பசி, மார்கழி பட்டங்களில் பயிர் செய்யலாம். இது இரவையாக தண்ணீர் இருந்தால் ஆண்டு முழுவதும் நாம பயிர் செய்யலாம். மானாவாரியாக பயிர் செய்யும் போது மழை பருவங்களை பார்த்து பண்ண வேண்டும். அப்படி பண்ணும்போது கரிபு ரபி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். கரிபு ரபி இரண்டு பட்டம் நம்ம இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும். மழைக்காலங்களில் வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை, இரண்டு மழைக்காலங்களை வைத்து நாம மானாவாரியாக பயிர் செய்யலாம். அடுத்து பயிர் இடைவெளி 30 சென்டிமீட்டர் வரிசைக்கு வரிசை, 10 சென்டிமீட்டர் பயிருக்கு பயிர். 30 சென்டிமீட்டர் வரிசையாக நடவு செய்ய வேண்டும். ஒரு செடிக்கும் அடுத்த செடிக்கும் உள்ள இடைவெளி 10 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும். இவ்வாறு ஏன் செய்கிறோம் என்றால் செடிகள் படர்ந்து நிறைய பூக்கள் பூக்கும், விழுதுகள் இறங்கும், காய்பிடிப்பு திறன் அதிகமாகும். இதற்காக தான் பயிர் இடைவெளியை சராசரியாக நாம் கடைபிடிக்க வேண்டும். அடுத்தபடியாக உர மேலாண்மை, தொழு உரம் மற்றும் ரசாயன உரமிடுதல். தொழு உரம் 12.5 டன் ஒரு ஹெக்டருக்கு நாம் இட வேண்டும், அல்லது ஊட்டமேற்றிய தொழு உரம் 750 கிலோ இட வேண்டும், அல்லது மண்புழு உரம் 5 டன் இட வேண்டும். இவற்றை கடைசி உழவின் பொழுது வயலில் இட்டு நன்றாக உழவு செய்துவிட வேண்டும். இந்த 750 கிலோ ஊட்டமேற்றிய தொழு உரம் என்பது நம்ம நன்கு மக்கிய 750 கிலோ தொழு உரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இரவையாக பயிர் செய்ய வேண்டும் என்றால் 100% மணிசத்து இந்த நிலக்கடலைக்கு 312 கிலோ தேவைப்படுகிறது. அந்த மணிசத்தை 750 கிலோ தொழு உரத்துடன் கலந்து குமித்து வைத்து 1 மாதம் தண்ணீர் தெளித்து கிளறிவிட வேண்டும். பின்பு 1 மாதம் கழித்து எடுத்து வயலில் நாம் பயன்படுத்தலாம். இதற்கு பெயர்தான் ஊட்டமேற்றிய தொழு உரம். அடுத்தது ரசாயன உரம். பரிந்துரைக்கப்பட்ட அளவு மானாவாரிக்கு 10:10:45. நம்ம கணக்கு போட்டு உரமாக மாற்றும் பொழுது 1 ஹெக்டருக்கு 21 கிலோ தழை சத்து, 62.5 கிலோ மணி சத்து, 75 கிலோ சாம்பல் சத்து மற்றும் 50 கிலோ கந்தக சத்து இட வேண்டும். அதுவே இரவை கடலைக்கு என்றால் 1 ஹெக்டருக்கு 54 கிலோ தழை சத்து, 312 கிலோ மணிச்சத்து, 125 கிலோ சாம்பல் சத்து மற்றும் 80 கிலோ கந்தக சத்து இட வேண்டும். இவற்றில் 50% தழை மற்றும் சாம்பல் சத்து, 100% மணி சத்தை அடி உரமாக இட வேண்டும். அடி உரமாக இட வேண்டும் என்றால் விதைப்பு செய்யும் பொழுது அல்லது உரம் விட்ட பிறகு விதைப்பு செய்ய வேண்டும். மீதமுள்ள 50% தழை சத்து இரண்டாக பிரித்து அதில் 25% தழை மற்றும் சாம்பல் சத்தை முதல் மேலுரமாக இட வேண்டும். அதாவது களை எடுத்த பின்பு 15-20வது நாள் முதல் கை களை எடுக்க வேண்டும். எடுத்த பின்பு இந்த முதல் தவணை உர அளவு இட வேண்டும். மீதமுள்ள 25% தழை மற்றும் சாம்பல் சத்தை இரண்டாம் மேலுரமாக இட வேண்டும். அதாவது இரண்டாவது களை எடுத்த பின்பு 35-40வது நாள் இட வேண்டும். இம்முறையில் உரமிடுவதால் உரச்செலவு மற்றும் பணச்செலவு குறைகிறது. சிப்சம் வந்து ஒரு முக்கியமான உரமாக கருதப்படுகிறது நிலக்கடலை சாகுபடிக்கு. சிப்சம் 1 ஹெக்டருக்கு 400 கிலோ பரிந்துரைக்கப்பட்ட அளவு. இதில் சுண்ணாம்பு மற்றும் கந்தக சத்து உள்ளது. 23.3% சுண்ணாம்பும் 18.5% கந்தக சத்தும் உள்ளது. 45-70வது நாளுக்குள் நம் வயலில் இட்டு மண்ணில் கிளறிவிட வேண்டும்.
0: இதுவரை நிலக்கடலை சாகுபடி குறித்த தகவல் வழங்கினார் கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் உளவியல் துறை இணை பேராசிரியர் சி தெய்வ சிகாமணி அவர்கள். நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
2: மணி 30 நிமிடம்.
0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: மண்ணும் மணியும். இன்றைய நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களில் நோய் மேலாண்மை குறித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பருத்தி ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஆர் விமலா அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம்.
1: காய்கறி பயிர்கள் தக்காளி, கத்திரி, மிளகாய், வெண்டை இதெல்லாம் நம்ம வருஷம் முழுவதுமே நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம். இந்த பயிர்களை வந்து நல்லபடியா உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு லாபத்தை கூட்டணும்னா செலவை வந்து கண்டிப்பா குறைக்கணும். செலவை குறைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னா நோய்கள் வராம பார்க்கணும். தக்காளி, கத்திரி, மிளகாய் இந்த பயிர்கள்லாம் நாத்தங்கால் அமைச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த நாத்துக்களை பறிச்சு வயல நடுவோம். பயிர்கள்லாம் நாத்தங்கால் அமைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு நாற்றழுகல் நோய் அப்படின்னு ஒரு நோய் வரும். அந்த நோயோட அறிகுறிகள் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா போட்ட விதை வந்து முளைக்காம
2: அழுகி போயிடும்.
1: அடுத்து பார்த்தீங்கன்னா விதை முளைச்சி வந்துடும், வந்ததுக்கு அப்புறம் ஒடிஞ்சு ஒடிஞ்சு விழுந்துடும் இந்த நோய் தாக்கத்தினால. அப்போ நமக்கு வந்து கண்காணிப்பு வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். நாத்தங்கால்ல வந்து இந்த நோய் வந்ததுன்னா பாதிப்பதற்கு உண்டான சாதகமான சூழ்நிலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிர்காலத்துல தான் நமக்கு மனுஷங்களுக்கெல்லாம் நோய் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி தான் செடிகளுக்கும் குளிர்காலத்துல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறப்போ நிறைய பனி விழுறப்போ இந்த மாதிரி சமயத்துல தான் இந்த நோயோட தாக்கமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம இந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா பரிந்துரைக்கப்பட்ட அளவு விதை அளவை பயன்படுத்தணும். விதைகளை வந்து இப்போ நாத்தங்கால் அமைக்கிறப்பவே மேட்டு பாத்திய போடணும், போட்டு நாத்தங்கால் அமைக்கணும். அப்போ அந்த மேட்டு பாத்தியில விதைகளை நம்ம தூவுறப்போ கை விரல வச்சு இப்படி கோடு போட்டு அதில் விதையை வந்து மணல் கூட போடுறப்போ நமக்கு விதை வந்து ஒன்று ஒன்றா விழும். விதை வந்து நம்ம போடுறப்போ ரொம்ப நெருக்கமாக போட்டால் இந்த நோயோட தீவிரம் வந்து ரொம்ப அதிகமாக ஆயிரும். பூசணம் எல்லாமே மண்ணிலிருந்து அப்படியே செடிக்கு வந்து வேகமாக பரவி பாழைக்கிறோம். அதனால் கண்காணிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நோய் வராமல் பாதுகாக்கணும்ல, அதுவும் முக்கியம்ல. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தி, விதை நேர்த்தி செய்து விதைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த பயிருன்னு இல்லை, எந்த பயிராக இருந்தாலும் சரி விவசாயிகள் தயவுசெய்து விதை நேர்த்தி செய்து விதைங்க. ஏன்னா விதை நேர்த்தி செய்து விதைக்கிறது மூலம் முளைக்கிற கன்றுகள் வந்து வீரியமாக வரும். அப்போ அதுக்கு வந்து நம்ம விதை நேர்த்தி செஞ்சு விதைச்சோம்னா விதைக்கிற விதை எல்லாமே நல்ல வீரியமாக உள்ள நாற்றுகளாக வரும். சரி, விதை நேர்த்தி பண்ணதுக்கு அப்புறமும் வருது. எதை வச்சு விதை நேர்த்தி பண்ணணும்? உயிரியல் பூசணக்கொல்லி இருக்கு, ட்ரைகோடர்மா விரிடே. இப்போ பேரை மாத்திட்டோம் யூனிவர்சிட்டியில், ட்ரைகோடர்மா ஆஸ்பரல்லம் அப்படிங்கிற ஒரு உயிரியல் பூசணக்கொல்லி இருக்கு. ஒரு கிலோ விதைக்கு 4 கிராம்ங்கிற அளவில் நம்ம விதை நேர்த்தி செஞ்சு அதை விதைச்சோம்னா இந்த நோயின் தாக்கத்திலிருந்து குறைச்சிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த ட்ரைகோடர்மா கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மெட்டாலக்சில் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது, அந்த கெமிக்கல் வந்து 2 மில்லி, ஒரு கிலோ விதைக்கு 2 மில்லி இந்த அளவில் விதை நேர்த்தி செஞ்சு விதைச்சிங்கன்னா இந்த நோயோட தாக்கமே இருக்காது, உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக உள்ள நாற்றை வந்து பெற்றுக்கலாம். விதை நேர்த்தி பண்ணணும்னு சொன்னேன். அதுக்கப்புறமும் வருது அப்படின்னா என்ன பண்ணணும்னா காப்பர் ஆக்சிக்ளோரைடு அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது, அது வந்து 1 லிட்டருக்கு 2.5 கிராம் அந்த அளவில் 1 லிட்டர் தண்ணியில் 2.5 கிராம் காப்பர் ஆக்சிக்ளோரைடு கலந்து அதை வந்து 1 ஸ்கொயர் மீட்டருக்கு 4 லிட்டர் ஊற்றணும். ஏன்னா எந்த ஒரு மருந்து தெளிக்கிறப்பமும் சரியான மருந்து, சரியான அளவு, சரியான முறையில் தெளித்தாதான் நம்ம வந்து நோயை கட்டுப்படுத்த முடியும். தெளிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேருக்கு சும்மா அப்படிலாம் அளவு கம்மியாக தெளித்தா பயன் இருக்காது, கூட தெளித்தோன்னா ஸ்கார்ச்சிங் அந்த மாதிரி வந்துடும். அதனால் கரெக்டாக 1 லிட்டருக்கு 2.5 கிராம் இந்த அளவில் தண்ணியில் கலந்துட்டு 1 ஸ்கொயர் மீட்டருக்கு 4 லிட்டருங்கிற அளவுக்கு ஊற்றணும்.
2: அது எப்படி தெளிக்கணும்? கை தெளிப்பானா இல்லை விசை தெளிப்பானா? அது மாதிரி
1: கை தெளிப்பான, ஏன்னா நாத்தங்கால்ங்கிறது ஒரு சின்ன பகுதியில் தான் நம்ம நாற்று விடுவோம். அப்போ நீங்கள் கை தெளிப்பானை வச்சு தான் நல்லா நனைகிற மாதிரி தெளிக்கணும். ஏன்னா நாத்தங்காலில்

0: மேட்டுப்பாத்தியில் இருக்கும். அது மாதிரி இந்த நோயோட தீவிரம் வந்து எப்போ அதிகமாகும் அப்படின்னு சொன்னேன்னா, முதலே சொன்னேன், மழை பெய்கிறப்போ அதுக்கப்புறம் பனி ஓவராக அடிக்கிறப்போ அந்த நோயோட தீவிரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அந்த சமயங்களில் என்ன பண்ணணும், ஏதாவது நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மேட்டுப்பாத்தி அமைக்கணும். ஏன்னா நீர் வந்து தேங்கி இருக்கக்கூடாது. மேட்டுப்பாத்தி அமைச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வடிஞ்சு போயிடும். இந்த மாதிரிலாம் பண்ணுற மூலம் நம்ம அந்த நாட்டழுகல் நோயிலிருந்து செடிகளை, அந்த கத்தரி, தக்காளி, மிளகாய் மூணுக்குமே நாற்று போட்டு தான் நம்ம இந்த வயலுக்கு கொண்டு போவோம். அதனால் இந்த மேலாண்மை முறைகளை கையாண்டு நீங்கள் நாட்டழுகல் நோயிலிருந்து செடிகளை காப்பாற்றிக்கலாம்.
1: நாற்றழுகலும் வேறழுகளும் வேறு
0: நாற்றழுகள். இப்போ இந்த காய்கறி பயிர்களில் நாற்றழுகள் வரும், நம்ம வேளாண்மை பயிர்களில் தான் நம்ம வேறழுகள் பற்றி சொல்லுவோம்.
1: இப்போ வந்து நம்ம விதை விதைச்சிட்டோம், நாற்று பாவிட்டோம், அதுக்கு அடுத்த கட்டமாக எதை மேற்கொள்ளணும்?
0: மெயின் ஃபீல்டில் என்னென்ன நோயெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தக்காளியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்டர்னேரியா சொலானி அப்படின்னு சொல்லக்கூடிய பூசணத்தினால ஒரு கருகல் நோய் வரும், இலைக்கருகல் நோய் வரும். அப்புறம் வாடல் நோய், ஃபிசேரியம் வாடல் நோய் வரும். பயிர்களில் நோயின்னு நம்ம ஒரு வார்த்தையில் சொல்லிடுறோம், ஆனால் அந்த நோய் காரணிகள் வந்து நிறைய இருக்குது. அது பூசணமாக இருக்கலாம், பாக்டீரியாவாக இருக்கலாம், வைரஸாக இருக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி பூசணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலைக்கருகல் நோய், வாடல் நோய் இதெல்லாம் தான் இருக்குது. அப்புறம் பாக்டீரியல் நோய் பார்த்திங்கன்னா பாக்டீரியல் இலை புள்ளி இருக்குது, பாக்டீரியல் கேங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் இருக்குது. அப்புறம் வைரஸ் நோய், வைரஸ் நோய் பார்த்திங்கன்னா இலை சுருட்டு வைரஸ் நோய் இருக்குது, புள்ளி வளைய வைரஸ் நோய் அப்படின்னு, டொமாட்டோ ஸ்பாட்டட் வில்ட் வைரஸ் அப்படிங்கிற வைரஸ் நோய் இருக்குது.
1: இதோட அறிகுறிகள்
0: இப்போ வந்து நீங்கள் அந்த இலை கருகல் நோய், அந்த பேர்லேயே சொல்கிற மாதிரி இந்த நோய் தாக்குனா இலையில் வந்து பழுப்பு வடிவத்தில் முதல்ல ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன புள்ளிகளாக இருக்கும். அதுக்கு அப்புறம் நோயோட தீவிரம் அதிகம். நோய் எப்போ தீவிரம் அடையும், சாதகமான சூழ்நிலையில் நோய் தீவிரமாகும். அப்போ சாதகமான சூழ்நிலைனா அந்த குளிர்ந்த சமயத்தில், வெப்பநிலை வந்து கம்மியாக இருக்கும், குளிராக இருக்கிற சமயத்தில் இந்த நோயோட தீவிரம் அதிகமாகிறப்போ இந்த புள்ளிகள் வந்து ஒன்றோட ஒன்று இணைஞ்சு இலையெல்லாம் கருகி போயிடும். அப்போ நம்ம நல்ல மகசூல் அடையணும் அப்படின்னா இலை வந்து நல்ல பசுமையாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். இப்போ இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலான்னா, மேங்கோ சோப் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து வந்து ஒரு லிட்டருக்கு 2 கிராம் தெளித்தா போதும். அந்த அளவில் தெளித்து இந்த நோயை கட்டுப்படுத்திடலாம். அடுத்து வாடல் நோய் அப்படின்ட்டுருக்கு, பேர்லேயே சொல்கிற மாதிரி இந்த நோய் தாக்கிச்சின்னா பாதித்த செடிகள் வந்து அப்படியே வாடி போயிடும். வாடல் நோய் தாக்கத்தினால செடியில் உள்ள அடி பாகத்தில் உள்ள இலைகள்லாம் மஞ்சளாகும், அதுக்கப்புறம் அப்படியே மேலே பரவிட்டே போகும். அப்போ இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பெவிஸ்டின்ங்கிற மருந்து, அதாவது கார்பன்டசிம் அப்படின்னு சொல்லுவோம், அது 1 லிட்டருக்கு 1 கிராம் அந்த அளவில் கரைச்சி பாதிக்கப்பட்ட செடியோட தூரில் அடிபாகத்தில் ஊற்றுனீங்கன்னா இந்த வாடல் நோயிலேருந்து செடியை காப்பாற்றிக்கலாம்.
1: இது எப்போ தெளிக்கணும், காலை வேளையிலையா மதியத்திலையா?
0: மருந்து தெளிக்கிறது குளிர்ந்த நேரத்தில் தெளித்தா நல்லது, காலை நேரத்தில் அல்லது கொஞ்சம் வெயில் இறங்கின அப்புறம் 3-6 அந்த மாதிரி தெளிச்சிங்கன்னா மருந்தோட எஃபெக்ட் வந்து நல்லாவே இருக்கும்.

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் காய்கறி பயிர்களில் நோய் மேலாண்மை குறித்து டாக்டர் ஆர் விமலா அவர்கள் வழங்கும் தகவல்.
1: பாக்டீரியல் நோய் தாக்கத்தினால நம்ம செடிகள் இலைகள்ல ஒரு மாதிரி புள்ளி இருக்கும், காய்கள்ல அப்படி அந்த சொறி மாதிரி அப்படி இருக்கும். இதுல இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு நம்ம இதே காப்பர் ஆக்சிக்ளோரைடே தெளிக்கலாம். காப்பருக்கு வந்து பாக்டீரியாவை கொள்ளக்கூடிய இதுவும் இருக்கு. அதனால நீங்க அந்த காப்பர் ஆக்சிக்ளோரைடே 2.5 கிராம் மருந்தை 1 லிட்டர் தண்ணியில கலக்கி தெளிக்கிறது மூலம் அந்த பாக்டீரியல் நோயையும் கட்டுப்படுத்திக்கலாம். தக்காளியில இந்த நோய்களை எல்லாம் வைரஸ் நோய் தான் மிக மிக முக்கியமா உள்ள பிரச்சனை. இப்ப நீங்களே பாத்திருப்பீங்க மார்க்கெட்ல தக்காளியில பாத்தீங்கன்னா அப்படியே புள்ளி புள்ளியா இருக்கும். தக்காளினாலே சிவப்பு கலர்ல, அதுல பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல வளையம் வளையமா இருக்கும். இது வந்து எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வைரஸ் நோயோட தாக்கத்தினால. அது இலைகள்லயும் பழுப்பு நிற புள்ளிகள் இருக்கும், அதுக்கப்புறம் தண்டு பகுதியிலையுமே நீங்க பார்க்கலாம். அதுல இருந்து அப்படி காய்க்கும் பரவும் பரவி இது இந்த வைரஸ் நோயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வைரஸை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம இதுவரைக்கும் வைரிசைடு கண்டுபிடிக்கல. அப்போ நம்ம எப்படி தான் வைரஸ் நோயை நம்ம கட்டுப்படுத்துறதுங்கிற கேள்வி உங்களுக்கு வரும். எப்படி கட்டுப்படுத்தலாம்? வைரஸ் நோயை பரப்புறது வந்து பூச்சிகள் தான். இந்த பூச்சிகள் தான் சார் உறிஞ்சு பூச்சிகள் இருக்கு. அந்த சார் உறிஞ்சு பூச்சிகள் தான் ஒரு செடியிலிருந்து இன்னொரு செடிக்கு வைரஸை பரப்பும். பரப்புற பூச்சை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும். செடிகள் நோய் மேலாண்மையில ஒரு முக்கிய பங்கு என்னன்னா பயிர் கண்காணிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பிள்ளைங்களை எப்படி கண்காணிக்கிறோமோ அதே மாதிரி செடிகளையும் கண்காணிச்சுட்டே இருக்கும். நல்ல ஆரோக்கியமா உள்ள செடிக்கும் நோய் தாக்கிய செடிக்கும் பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இலை சுருங்கிட்டு இருக்கும், இல்லைன்னா பச்சையா இருக்கணும், பச்சை இல்லாம வேற கலர்ல இருந்தா அப்ப நோய் தாக்கி இருக்கு. அப்ப இந்த வைரஸ் நோய் தாக்கிய செடி அந்த சுருட்டிட்டு இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அப்ப அந்த வைரஸ் நோய் தாக்கிய செடிகளை நட்டு 45 நாள் வரைக்கும் அந்த பாதிச்ச செடியை வந்து நீங்க அப்புறப்படுத்திடலாம். அதனால உங்களுக்கு வந்து பெரிய மகசூல் இழப்புலாம் ஏற்பட்டுறாது, சரியா? அதுக்கப்புறம் அந்த நோய் பரப்புற பூச்சை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஊடுருவி

பாயும் பூச்சிக்கொல்லிகளான தயோமீடாக்சம் அப்படிங்கிறது ஒரு 4 கிராம் மருந்த 10 லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிக்கலாம். அல்லது இமிடாக்ளோபிரிட் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது, 10 லிட்டர் தண்ணிக்கு 3 மில்லி போதும். தயோமீடாக்சம்னா 4 கிராம், இமிடாக்ளோபிரிட்னா 3 மில்லி, 10 லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிக்கிறது மூலமாக நம்ம வைரஸை பரப்புகிற பூச்சை கட்டுப்படுத்துறது மூலம் வைரஸ் நோய் பரவலையும் கட்டுப்படுத்திட்டு மேலே மேலே அதிகரிக்க விடாமல் செடிகளை நம்ம பாதுகாத்துக்கலாம். இதுதான் தக்காளி பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மிளகாயிலையும் இதே பிரச்சனை தான், நாற்றழுகல் நோய் வரும். அது தக்காளிக்கு என்ன மாதிரி நம்ம கையாளுறோமோ அதே மாதிரி தான் மிளகாய்க்கும். மிளகாயில் இன்னொரு முக்கியமாக உள்ள ஒரு நோய் என்னன்னு பார்த்திங்கன்னா நுனிக்கருகல் மற்றும் பழ அழுகல் நோய். இது வந்து மிளகாய் பயிரில் மிக மிக முக்கியமாக உள்ள ஒரு நோய். இந்த நோய் தாக்கிச்சுன்னா அது பாதித்த செடியில் நுனியிலேருந்தே கருகிட்டு வரும், நுனியிலேருந்து அப்படியே செடி கருகிட்டே வரும். இது எல்லா பருவத்திலையும் செடியை தாக்கக்கூடியது. இப்போ செடியில் வந்து காய் இறங்கிட்டுருக்கு, காயில் வந்து அப்படியே வெளிர் மஞ்சள் நிறமாக மாறி அதில் பழுப்பு நிற புள்ளிகள் இருக்கும். அந்த புள்ளிகள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூசண வித்துக்கள். நம்ம வத்தல் எல்லாம் சண்டு வத்தல்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த சண்டு வத்தல் எதனால் வருதுன்னா அந்த நோய் தாக்கத்தினால தான் அந்த சண்டு வத்தல் வருது. நம்ம மிளகாவை எதுக்கு பயன்படுத்துகிறோம், மிளகானாலே காரத்துக்காக தான் பயன்படுத்துகிறோம். அந்த நோய் தாக்கத்தினால உங்களுக்கு காரமே இருக்காது, காரம் இல்லாமல் போயிடும். அந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா டைஃபினோகோனசோல் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. அந்த டைஃபினோகோனசோல் மருந்தை 0.1%, அதாவது 1 லிட்டருக்கு 1 கிராம் இந்த அளவில் கலந்து தெளிக்கிறது மூலம் செடிகளை வந்து இந்த நோய் தாக்கத்திலேருந்து கட்டுப்படுத்திடலாம். மிளகாயை பொறுத்த வரைக்கும் இந்த 2 நோய் தான் மிக முக்கியமாக உள்ள நோய். எல்லா வைரஸ் நோய்க்குமே இதுதான் ஒரு இது. தக்காளிக்கு என்ன சொன்னனோ அதே மாதிரி தான், வைரஸை கட்டுப்படுத்துறதுக்கு வைரசைடு கிடையாது, வைரஸை கொல்றதுக்கு மருந்து கிடையாது, வைரஸை பரப்புகிற பூச்சை தான் நம்ம கட்டுப்படுத்தணும். அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஊடுருவி பாயும் பூச்சிக்கொல்லி மருந்துகளான தயோமீடாக்சம் அல்லது இமிடாக்ளோபிரிட். தயோமீடாக்சம்னா இதுக்கும் அதே அளவு தான், 4 கிராம் 10 லிட்டர் தண்ணி, இமிடாக்ளோபிரிட்னா 3 மில்லி 10 லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிக்கிறது மூலம் நம்ம பூச்சை கட்டுப்படுத்தி வைரஸ் நோய்களை கட்டுப்படுத்திக்கலாம் மிளகாயில். அடுத்து வந்து கத்தரி. கத்தரியிலையும் இதே தான், நாற்றழுகல் நோய் வரும், அதை எப்படி கட்டுப்படுத்தணும்னு சொல்லியாச்சு. அதில் வந்து மிக முக்கியமாக உள்ள ஒரு வைரஸில் அது ஃபைட்டோபிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவோம், சிறு இலை நோய் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சிறு இலை நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரியெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்கும், ஆனால் அந்த நோய் பாதிச்சதுன்னா இலைகள் வந்து சிறுசாக ரொம்ப சின்னதாக நிறைய கொத்து கொத்தாக இருக்கும். அந்த பூக்கள் எல்லாமே மலட்டுத்தன்மை ஆயிரும், பூ வந்து காயாக மாறாது மலடாக மாறிடும். இப்போ இதையும் ஒரு தத்துப்பூச்சி தான் பரப்பும். இப்போ இதுவும் வைரஸ் மாதிரி தான், ஃபைட்டோபிளாஸ்மான்றதும் ஒரு வைரஸ் மாதிரி தான். இதுவும் இதையும் கட்டுப்படுத்துறதுக்கு மருந்து கிடையாது, ஃபைட்டோபிளாஸ்மிசைட் கிடையாது. அப்போ நம்ம அதை எப்படி கட்டுப்படுத்தலாம், இதை பரப்புகிற பூச்சை தான் கட்டுப்படுத்தணும், கட்டுப்படுத்தி நம்ம அந்த நோயை கட்டுப்படுத்திடலாம். ஊடுருவி பாயும் பூச்சிக்கொல்லி மருந்துகளான தயோமீடாக்சம் அல்லது இமிடாக்ளோபிரிட் தெளித்து அந்த பூச்சை கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தலாம். கண்காணிப்பு ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். நோய் ரொம்ப தீவிரமாக பாதிச்சு இந்த செடியிலேருந்து நமக்கு மகசூல் வராது அப்படின்லாம் தெரிஞ்சிட்டுனா தயவுதாட்சணி இல்லாமல் அந்த செடியை அப்புறப்படுத்தி அழிச்சிட்டு அதுக்கப்புறம் தெளிச்சிங்கன்னா மற்ற செடிகளுக்கு பரவும் இருக்கும். ஏன்னா இதுதான் ஒரு ஆதாரம் மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்துட்டு சோர்ஸ், இதுலேருந்து தான் எல்லா செடிக்கும் பரவும். அப்போ பாதித்த செடியை அப்புறப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தெளிச்சிங்கன்னா உங்களுக்கு நோயை கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப எளிது. இப்போ நம்ம தக்காளி பார்த்துட்டோம், கத்தரி பார்த்தாச்சு, மிளகாய் பார்த்தாச்சு. அடுத்து வெண்டை. வெண்டையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நோய் தான் ரொம்ப முக்கியமாக உள்ள நோய். ஒன்று வந்து சாம்பல் நோய். சாம்பல் நோய் தாக்கம் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா பாதித்த இலைகளில் பவுட்ரு பூசின மாதிரி இலை மேலே அப்படியே பூசணம் பூத்து போய் இருக்கும். முதல்ல மேற்பரப்பில் இருக்கும், ரொம்ப நோய் தீவிரமாக இருந்துச்சுன்னா எல்லா பாகத்துலேயுமே அந்த பூசண வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இலையால் ஒளிச்சேர்க்கை பண்ண முடியாது, மகசூல் இழப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ இதை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா சாம்பல் நோய்க்கு சல்ஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெஜிடபிள் சல்ஃபர் அதே கேட்கும், அது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கார்பன் டசிம் மருந்தே 1 லிட்டருக்கு 1 கிராம் தளவில் தெளித்து இந்த நோயை சுலபமாக கட்டுப்படுத்திடலாம். ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. வெண்டையிலையும் ஒரு வைரஸ் நோய், மிக மிக முக்கியமாக உள்ள ஒரு வைரஸ் நோய். வெண்டை இலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வெள்ளையாக ஆயிரும், வெண்டை நரம்பு தேமல் நோய். அதாவது பாதித்த இலைகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த வலை பின்ன மாதிரி பச்சையாகவே இருக்காது, மஞ்சள் கலரில் ஆயிரும். அப்புறம் அந்த செடியில் உற்பத்தி ஆகிற காயும் அப்படி மஞ்சளாயிரும், தரம் குறைஞ்சி போயிடும். இந்த வைரஸை பார்த்திங்கன்னா வெள்ளை ஈக்கள் தான் இந்த வைரஸை ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு பரப்பும்.

0: இப்போ இந்த வெள்ளையை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை ஈக்களுக்கு ஒரு குணம் இருக்குது. என்னென்னா, ஹைவேஸ் மஞ்சள் இருக்குல்ல, அந்த மஞ்சள் கலரை பார்த்து இந்த வெள்ளை ஈக்கள் அட்ராக்ட் ஆகும். இப்போ அந்த மஞ்சள் ஒட்டும் பொறி வைக்கணும். ஒரு ஏக்கருக்கு 5 கூட வச்சாலும் தப்பு இல்லை, ஒட்டிக்கும். மஞ்சள் ஒட்டும் பொறி வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த நான் சொல்கிற மாதிரி, எப்பவும் சொல்கிற மாதிரி தான், அந்த ஊடுருவி பாய் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளித்து இந்த நோய் பரப்புகிற பூச்சை வந்து கட்டுப்படுத்தலாம். காய்கறி பயிர்களில் என்னென்ன நோயெலாம் வரும், அதை எப்படி கட்டுப்படுத்தலாம்? இப்போ ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை, நல்ல தரமான விதைகளை பயன்படுத்தணும். தரமான விதை அப்படின்னா, நோய் எதிர்ப்பு எல்லாம் தாங்கி வளரக்கூடிய நல்ல சான்று பெற்ற விதைகளை இதை பயன்படுத்துங்க. அதுக்கடுத்து விதை நேர்த்தி கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கப்புறம் தொழு உரம், மண்ணை வந்து நல்லா வளமாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உயிர் உரங்கள் போடணும். உயிர் உரங்களை வச்சும் விதை நேர்த்தி பண்ணலாம். மண்ணை வந்து நம்ம களைக்கொல்லி, ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் தெளித்து மண்ணை ரொம்ப பழாக்கி வச்சு, அப்போ மண்ணுக்கு வந்து நம்ம இந்த மண்புழு உரம், உயிர் உரங்கள் இதெல்லாம் ரொம்ப அவசியம், தெம்பு கொடுக்கணும். அதுக்கப்புறம் பயிர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பசுந்தாள் உர பயிர்கள் எல்லாம் போட்டு மடக்கி விடணும். தொழு உரம் எவ்வளோக்கு எவ்வளோ தக்கப்பூண்டு கொழிஞ்சி அதெல்லாம் போட்டு மடக்கி விடணும். அதுக்கப்புறம் வேப்பம் புண்ணாக்கு போடலாம். வேம்பு பொருட்களை எவ்வளோக்கு எவ்வளோ பயன்படுத்துகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. வேப்பம் புண்ணாக்குலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ அளவுக்கு நீங்கள் வேப்ப புண்ணாக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நன்மை செய்கிற உயிரினங்கள் வந்து மண்ணில் பழுகி பெருகி தீமை செய்கிற உயிரினங்கள் குறைஞ்சிரும். அப்போ நோயோட பூச்சி நோய் தாக்கம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும். எந்த ஒரு பயிராக இருந்தாலும் சரி, விதைச்சி கொஞ்ச நாள், ஒரு 30-40 நாள் வரைக்கும் முத மருந்து வந்து வேம்பு சார் பொருட்களாகவே இருக்கலாம். வேப்ப எண்ணெயோ அல்லது வேப்பம்பட்டச்சாறு, அதை தெளிக்கிறது மூலமாக நம்ம நல்ல செடியை பாதுகாத்துக்கலாம். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. பயிர் சுழற்சி முறையை கையாளணும். ஏன்னா அந்த மொதல் பயிரில் என்னென்ன நோய் தாக்கிச்சோ அந்த நோய் கிருமிகளோட வித்துக்கள் எல்லாமே மண்ணில் உட்காந்துட்டு அடுத்து அந்த அதே பயிரை போட்டோன்னா சுலபமாக அடுத்த பயிரையும் தாக்கும். அதனால் பயிர் சுழற்சி முறையை கையாளணும். பயிர் சுழற்சி முறையை கையாளுற மூலமும் நம்ம நோயை தாக்கத்துலேருந்து செடிகளை விடுவிக்கலாம்.
1: இப்போ பயிர் நோய் தாக்குதல்னு சொல்லும் போதே, இப்போ இயற்கை முறையாகவே இப்போ ஆர்கானிக் இதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மெத்தடே ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால், இப்போ தெரியாதவங்க வந்து கடையில் போய் வாங்கி எந்த மருந்தையும் தெளிச்சிடலாம், இவங்களை அணுகுனா நமக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும், அப்படி ஏதாவது வழிமுறை இருக்கா?
0: ஒவ்வொரு பகுதிக்குமே ஒரு வேளாண் அலுவலரோ அல்லது தோட்டக்கலைத்துறையில் அலுவலரோ கண்டிப்பாக இருப்பாங்க. இவங்க பயிரெல்லாம் பார்க்கறது தான் அவங்க கடமையே. அவங்க கிட்ட இது என் பயிர் இப்படி இருக்குது. இப்போ இந்த நவீன யுகத்தில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட செல் இல்லாத ஆளுகளே கிடையாது. அப்போ அவங்கள நீங்கள் தொடர்பு கண்டு, ஐயா என் பயிரில் இப்படி கொஞ்சம் பாதிப்பு மாதிரி இருக்குது, கொஞ்சம் பார்த்து என்ன மருந்து தெளிக்கணும் அப்படின்ட்டு சொன்னாங்கன்னா பரவாயில்ல. அவங்க வந்து எந்த மருந்து தெளிக்கணுமோ அதை மட்டும்தான் சொல்லுவாங்க. வரப்பு பயிர், ஓரப்பயிராக காய்கறி பயிர்கள் எல்லாம் மக்காச்சோளம், சோளம், கேந்தி இந்த மாதிரி பயிர்களில் போடுறதுனால வைரஸ் நோயை பரப்புகிற பூச்சி வந்து பறந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் போகிறது வந்து கட்டுப்படும். தடுப்பான மாதிரி இந்த ஓரப்பயிர்கள்லாம் நீங்கள் பயிரிடலாம். இந்த மாதிரி ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மையை பின்பற்றி விவசாயிகள் பயனுறுமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
2: இதுவரை காய்கறி பயிர்களில் நோய் மேலாண்மை குறித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பருத்தி ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஆர் விமலா அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து வேளாண் தகவல்கள்.
3: இன்றைய வேளாண் தகவல் பகுதியில் வேம்பு குறித்து தெரிந்து கொள்வோம். கால்நடைகள் உடல் நலம் குன்றும் போது பெரும்பாலான விவசாயிகள் முன்னோர்கள் மூலிகை மருத்துவத்தை பின்பற்றினர். மருத்துவ வசதி இல்லாத ஊர்கள், மலைப்பகுதிகளில் வாழ்பவர்கள் மூலிகை மருத்துவம், அதாவது தங்கள் ஊரில் கிடைக்கும் தாவரங்களை கொண்டு செலவில்லாமல் முதலுதவி செய்தனர். இந்தியா, சீனா, ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா போன்ற நாட்டினர் மூலிகை மருத்துவத்தை அதிகமாக பின்பற்றி வருகின்றனர். மூலிகை மருத்துவத்தில் முதலிடம் வகிப்பது வேம்பு. 200 ஆண்டுகளுக்கு மேல் உயிர் வாழும் வேப்ப மரம் இந்தியா, பர்மா உள்ளிட்ட தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலும் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளிலும் பரவலாக வளர்கின்றது. இந்தியாவில் சித்தா, ஆயுர்வேதம், யுனானி மருந்துகளில் 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக அதிக பயன்பாட்டில் இருக்கும்

0: ஒரு மூலிகை வேம்பு மட்டுமே. சமஸ்கிருத மொழியில் வேம்பு அரிஸ்தா என வழங்கப்படுகிறது. அரிஸ்தா என்றால் நோயிலிருந்து விடுதலை அளிப்பவர் என்று பொருள். சர்வரோக நிவாரணி என்றும் கூறுவர். 1992 அமெரிக்க நாட்டின் நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் வெளியிட்ட ஆய்வு கட்டுரையில் வேப்ப மரத்தின் இலை, காய், பூ, பழம், விதை, பட்டை, பிசின், வேர், எண்ணெய் உள்ளிட்ட அனைத்து பாகங்களிலிருந்தும் சுமார் 13 வேதியியல் பொருள் இருப்பதாக கண்டறியப்பட்டது. வேப்ப மரத்தின் தாக்கம் 500 வகையான பூச்சிகளை அளிக்கும் வல்லமை கொண்டதாக உள்ளது. வேப்ப மருந்துகளை தெளிக்கும் போது அப்பூச்சிகள் உணவு உட்கொள்ளாமல் வளர்ச்சி குன்றி இறந்து விடுகின்றன. பூச்சிகள் இடும் முட்டைகள் குஞ்சு பொறிக்காமல் அழிந்து விடுகின்றன. விவசாயத்தில், முக்கியமாக இயற்கை விவசாயத்தில், ஒரு நல்ல பூச்சிக்கொல்லி மருந்தாகவும் இவை பயன்படுகின்றன.
1: வேளாண் தகவல்கள் வழங்கினார் ஆர்.பி. பரிமளா தேவி. தொடர்ந்து வேளாண் பழமொழி சிந்தனை. நன்னிலம் கொழிஞ்சி, நடுநிலம் கரந்தை, கடைநிலம் இருக்கு. நன்னிலம் கொழிஞ்சி, நடுநிலம் கரந்து, கடைநிலம் இருக்கு. இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். நிறைவாக விடை பெறுமுன், ரசாயன களைக்கொல்லி மண்வளத்தை குறைக்கும், இயற்கை களைக்கொல்லி மண்வளத்தை பாதுகாக்கும். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணும் மணியும்.

0: வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
1: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்களோடு இணைவது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. 2026 முதல் பாதி நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கடந்த இந்த 6 மாதங்களில் நாம் மனதின் குரலிலே நாட்டு மக்களின் அநேக சாதனைகள் குறித்து விவாதங்களில் ஈடுபட்டிருக்கிறோம். ஜூன் மாதத்தில் கூட தேசத்தின் சில சாதனைகள் அரங்கேறியிருக்கின்றன. இவை நாட்டு மக்களை பெருமிதத்தில் ஆழ்த்தியிருக்கின்றன. இந்த வெற்றிகள் தேசத்தின் பாதுகாப்பு

மற்றும் தற்சார்போடு தொடர்புடையவை. தற்போதுதான் கோல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே INS தூனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த மாதம்தான் DRDO நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரைத்தாக்குதல் குரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனை DRDOவின் பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்துறை கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அதாவது, இன்று கடல் தொடங்கி வானம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேயே நடந்த ஒரு நிகழ்ச்சியிலே ஒட்டுமொத்த உலகின் முயற்சிகளும் பாரதத்தோடு இணைந்தது. இந்த நிகழ்ச்சிதான் சர்வதேச யோகக்கலை தினம். இந்த முறை உலகின் 2500 மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது. நான் வெற்றி பெற்ற அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் பல பல பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, ஒரு தேசத்தின் ஆன்மா அதன் மக்கள்தாம். மேலும் அந்த தேசத்தின் மக்கள் உறுதி பூண்டார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு சக்தியாலும் அவர்களை அவர்களின் கனவிலிருந்து அகற்றிவிட முடியாது. தேச நிர்மாணத்திலே மக்களின் பங்களிப்பின் இந்த சக்திதான் பாரதத்தின் மிகப்பெரிய மூலதனம். இந்த மக்கள் பங்களிப்பினை நாம் மீண்டும் மீண்டும் அனுபவித்து வருகின்றோம். நண்பர்களே, மேற்கு ஆசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும்போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அயல் நாடுகளுக்கு உல்லாச பயணம் மேற்கொள்வதை தவிருங்கள். குழுவாக கார்களில் பயணிக்கும் கார் பூலிங் முறைக்கும் ஊக்கமளியுங்கள். ரசாயனம் இல்லா விவசாயத்தை மேற்கொள்ளுங்கள். நிலத்தை காக்கவும் இயற்கை உரங்களை அதிகளவில் பயன்படுத்துங்கள் என்று விவசாயிகளிடம் கேட்டுக்கொண்டேன். நண்பர்களே, என்னுடைய இந்த வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து அவர்கள் இதற்கு ஆதரவு அளித்ததோடு மட்டுமல்லாமல் இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை எல்லா திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். தேவை வருமானால் பழைய தங்கத்தை மறுசுழற்சி செய்து புதிய நகைகளை உருவாக்குவோம் என்று தீர்மானித்தார்கள். எப்படி இந்த முறை அயல்நாட்டு பயணத்தை ஒத்திப்போட்டதாக எத்தனையோ பேர் சமூக வலைத்தளங்களிலும் கூட பதிவு செய்திருக்கிறார்கள். நண்பர்களே, கார்பூலிங் தொடர்பாக, அதாவது ஓர் காரிலே ஒரே இடம் செல்வோர் பலர் ஒன்றாக பயணிப்பது தொடர்பாகவும் பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரே திக்கிலே செல்கிறார்கள்.

அவர்கள் இப்போது ஒன்றாக பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் முடிந்த மட்டிலே பேருந்து அல்லது மெட்ரோவினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படுகிறது. இதைப்போலவே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நண்பர்களே, உலக அளவிலான இந்த சங்கடத்தை பாரத நாட்டவர் நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொண்டு வருகிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. மக்கள் பங்களிப்பின் இந்த சக்தி நமக்கு பலத்தை அளிக்கும், வெற்றியை உரித்தாக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, நமது தேசத்திலே பிறந்த நாள், திருமணம் போன்றவை குடும்ப நிகழ்ச்சிகளாக இருப்பதோடு கூடவே ஒட்டுமொத்த சமூகத்தின் கொண்டாட்டங்களாகவும் ஆகின்றன. ஒவ்வொரு குடும்பமுமே அதன் மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர வேண்டும் என்றே விரும்புகிறது. மக்கள் விருந்தாளிகளுக்கு பரிசுகளையும் அளிக்கிறார்கள். நண்பர்களே, மகாராஷ்டிரத்தின் நாந்தேடில் ஒரு குடும்பம் தனது சந்தோஷங்களை பகிரும் வகையில் செய்த செயல் இப்போது விவாதப் பொருளாகியிருக்கிறது. இங்கே நாந்தேடின் பகதூர்புரா கிராமத்திலே பேட்கர் குடும்பம் வசித்து வருகிறது. சந்தோஷங்களை பகிர வேண்டுமென்றால் சங்கட வேளையிலே எந்த ஒரு குடும்பத்துக்கும் கைகொடுப்பதாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் அளிக்க வேண்டும் என்று இந்த குடும்பம் சிந்தித்தது. தங்கள் இல்ல திருமண விழாவிலே இந்த குடும்பம் கிராமத்தின் கிட்டத்தட்ட 3500 மக்களுக்கு விபத்து காப்பீட்டிற்கான ஏற்பாட்டினை செய்தது. ஒவ்வொரு நபருக்கும் 1,00,000 ரூபாய் வரையிலான ஆயுள் காப்பீட்டினை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த முன்னெடுப்பின் பின்புலத்தில் இருந்த உணர்வு உள்ளத்தை தொடும் வகையில் இருந்தது. விபத்திற்கு பிறகு குடும்பங்கள் பொருளாதார சிரமங்களை மேற்கொள்ள வேண்டியிருப்பதை இந்த குடும்பத்தார் கவனித்தார்கள். இத்தகைய வேளையிலே ஒரு சின்னஞ்சிறிய உதவி கூட பேராறுதலாக ஆகிறது. நண்பர்களே, தேசத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கவசத்தை கொண்டு சேர்த்து வருகிறது. பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2,00,000 ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது. நண்பர்களே, பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீட்டு திட்டமும் இதைப்போலவே முக்கியமானது. இந்த திட்டத்தின்படி ஒரு நபர் துரதிருஷ்டவசமாக இறக்க நேர்ந்தால் அவருடைய குடும்பத்திற்கு 2,00,000 ரூபாய் ஆயுள் காப்பீட்டு உத்தரவாதம் உறுதி. இதற்கான வருடாந்திர பிரீமியம் வெறும் 436 ரூபாய் மட்டுமே. அதாவது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1.5 ரூபாய் மட்டுமே. இந்த திட்டத்தோடு இதுவரை 27 கோடிக்கும் அதிகமானோர் இணைந்திருக்கின்றார்கள். இதன் மூலம் தேசத்தின் சுமார் 11,00,000 குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 22,000 கோடி ரூபாய் உதவி கிடைத்திருக்கிறது. இந்த புள்ளி விவரங்கள் மிகவும் பெரியவை. இந்த புள்ளி விவரங்களின் பின்னணியில் லட்சக்கணக்கான குடும்பங்களின் சொந்த கதைகள், சோகக்கதைகள் பல உண்டு. ஏதோ ஒரு தாயால் தன்னுடைய குழந்தைகளின் படிப்பிற்கு உதவி கிடைக்கிறது, ஏதோ ஒரு மனைவிக்கு தன் குடும்ப பொறுப்புகளை சமாளிக்க தேவையான உதவி கிடைக்கிறது. நண்பர்களே, பல முறை பெரிய அளவிலான பாதுகாப்பின் தொடக்கம் மிகவும் சிறிய அளவு நிதி மற்றும் சின்னதொரு முன்னெடுப்பால் தான் சாத்தியப்படுகிறது. ஒரு சிறிய தீர்மானம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உங்கள் அனைவரிடமும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்திலே இந்த திட்டங்களை பற்றிய தகவல்களை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலில் நாம் இப்போது பேச இருக்கும் சிறியதொரு விஷயம் ஆயிரக்கணக்கான

ஆண்டுகள் பழமையானது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித சமூகத்திலே பீடமிட்டு அமர்ந்திருக்கிறது. அதுதான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை என்பது பல வேளைகளில் தவறான புரிதல் மட்டுமல்ல, அது பயத்தை ஏற்படுத்துகிறது. எப்போது பயம் மனதில் பீடிக்கிறதோ மனிதன் வாய்மையை காண மறுக்கிறான். மூட நம்பிக்கையில் மூழ்கிய மனிதர்கள் பிறகு எந்த ஆதாரமோ உண்மை அம்சமோ இல்லாமலேயே முடிவுகளை எடுக்கிறார்கள். இதனால் பெரும் தீமைகள் விளைகின்றன. ஆனால் அறிவியல், அனுபவம் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையிலே இந்த நம்பிக்கைகளுக்கு சவால் விடுக்கும் மனிதர்களும் அதே சமூகத்திலே இருக்கிறார்கள். மூட நம்பிக்கை தொடங்கி நம்பிக்கை வரையிலான இந்த பயணம் எளிதானது அல்ல. இன்று இப்படிப்பட்ட ஒரு வெற்றி பயணம் பற்றித்தான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நண்பர்களே, அசாமிலே ஒரு பறவையை காண முடியும். அதன் பெயர் ஹர்கிலா. ஹர்கிலா ஒரு அரிய வகை பறவை. இயற்கையை தூய்மையாக வைத்திருப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது இந்த பறவை. ஆனால் அசாமின் சில பகுதிகளில் நீண்ட காலமாகவே இது அமங்கலமான பறவையாக கருதப்பட்டது. தங்கள் அக்கம் பக்கங்களில் இதை காண்பதை மக்கள் விரும்புவதில்லை. இந்த ஹர்கிலாவின் கூடுகள் இருக்கும் மரங்களை கூட பல வேளைகளில் அவர்கள் வெட்டிவிடுவதும் உண்டு. சுற்றுச்சூழலின் தூய்மைக்கு உதவும் ஒரு பறவையான ஹர்கிலாவை மக்கள் பயத்தின் காரணமாக வேட்டையாடி வருகின்றார்கள். அறிவியலாரான பூர்ணிமா தேவி பர்மன் அவர்கள் இவை அனைத்தையும் கவனித்தார்கள். மக்கள் மனதிலே இருக்கும் இந்த தவறான எண்ணத்தை மாற்ற உறுதி பூண்டார் அவர். பெண்களுடன் உரையாடினார். அறிவியல் ரீதியான சான்றுகளை அளித்து புரிய வைத்தார். மெல்ல மெல்ல பெண்கள் இந்த இயக்கத்தோடு தங்களை இணைத்து கொள்ளத் தொடங்கினார்கள். பிறகு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. எந்த பறவை ஒரு காலத்தில் அமங்கலமானது என்று விரட்டப்பட்டதோ அதுவே கிராமங்களின் அடையாளமாக ஆகிப்போனது. ஆயிரக்கணக்கான ஊரகப்பகுதி பெண்கள் ஹர்கிலாவை காப்பாற்ற முன்வந்தார்கள். இன்று இவர்கள் ஹர்கிலா படை என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றார்கள். இந்த பெண்கள் சமூகத்திற்கு எதிராக போராடினார்கள். சமூகத்திற்கு புரிய வைக்க இரவு பகலாகச் செயல்பட்டார்கள். மூட நம்பிக்கையை புறந்தள்ளினார்கள். சரியான தகவல் கொண்டு சேர்க்கப்பட்டால் பல்லாண்டு கால பழமையான எண்ணத்தை கூட மாற்றிவிட முடியும் என்பதை அவர்கள் செய்து காட்டினார்கள். நண்பர்களே, யார் விளையாடுகிறார்களோ அவர்கள் வெல்கிறார்கள் என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு. இன்று தேசத்திலே இப்படிப்பட்ட இளைஞர்களின் எண்ணிக்கை மிகவும் வேகமாக அதிகரித்து வருகிறது. முந்தைய காலத்தோடு ஒப்பு நோக்குகையில் இப்போது அதிக அளவிலான இளைஞர்கள் விளையாட்டுக்களை தங்களுடைய தொழிலாகவே ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். நாகாலாந்தில் நடந்த இரண்டு மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்கள் குறித்த தகவல்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது. முதல் முயற்சி நாகாலாந்து பேபி லீக். பெயரை கேட்டவுடனேயே இது சிறிய குழந்தைகள் தொடர்பான சாதாரணமான கூட்டிணைவாக இருக்கும் என்று தோன்றலாம். ஆனால் அப்படி அல்ல. இது 5 முதல் 10-12 வயதுடைய சிறிய குழந்தைகளுடைய ஒரு அசாதாரணமான கூட்டிணைவாகும். இந்த குழந்தைகளுக்கு கால்பந்தட்டக்காரர்களின் கூட்டிணைவோடு ஒரு தொடர்பு இருக்கிறது. அவர்கள் இவர்களுக்கு வேகம் மற்றும் திறமைகளை வளர்த்து கொள்ள உத்வேகம் அளிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். இதன் தொடக்கம் நாகாலாந்தின் அதிகப்படியான குழந்தைகளை கால்பந்தாட்டத்தோடு இணைப்பதற்காக செய்யப்பட்டது. 5 முதல் 12 வயதுடைய ஆண் பெண் குழந்தைகள் இதிலே கலந்து கொள்ள முடியும். இந்த கூட்டிணைவு இப்போது 3 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டது. இந்த கூட்டிணைவு குழந்தைகளின் மனதிலே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நண்பர்களே, நாகாலாந்திலே மேலும் ஒரு நல்ல முயற்சி நடந்தேறி வருகிறது. இதன் பெயர் நாகாலாந்து பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு. உங்களுக்கு வேண்டுமானால் இந்த ஃபுட்சால் என்பது புதிய பெயராக இருக்கலாம். ஆனால் ஃபுட்சால் என்பது உள்ளரங்கு கால்பந்தாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதிலே தலா ஒரு அணியில் 5 வீரர்கள் மட்டுமே இருப்பார்கள். விளையாட்டு மைதானமும் கூட கால்பந்தாட்ட களத்தை விட மிகவும் சிறியதாக இருக்கிறது. இதன் காரணத்தால் ஆட்டக்காரர்கள்

விரைந்து முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய உத்திகளையும் திறன்களையும் சிறப்பான வகையிலே பயன்படுத்தியாக வேண்டியிருக்கிறது. நாகாலாந்தின் பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட நமது பெண்களுக்கு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கிறது. இத்தகைய முன்னெடுப்புகளுக்காக நான் நாகாலாந்தின் மக்களுக்கு என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். இத்தகைய முயற்சிகள் தேசத்தின் பிற பாகங்களுக்கும் உள்ளெழுச்சியை அளிக்கின்றது. நண்பர்களே, இது தொழில்நுட்ப யுகம்.

இத்தகைய முயற்சிகள் தேசத்தின் பிற பாகங்களுக்கும் உள்ளெழுச்சியை அளிக்கின்றது. நண்பர்களே, இது தொழில்நுட்ப யுகம். நாள்தோறும் ஆய்வுகள் நடந்தேறி வருகின்றன. புதிய புதிய செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்புகள் வெளியாகி வருகின்றன. இந்த வேளையிலே ஒரு கேள்வி மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. அதாவது, மக்களின் படைப்பாற்றலை எவ்வாறு பாதுகாத்து பராமரிப்பது என்பதுதான். புதிய தொழில்நுட்பத்தோடு கூடவே முன்னேறும் அதே வேளையிலே நாம் நமது வேர்களோடும் எப்படி இணைந்திருப்பது? இந்த வினாக்களுக்கான விடையை நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான நம்முடைய நாலந்தா பல்கலைக்கழகம் இப்போது புதிய அவதாரம் எடுத்து பாரதத்தின் எதிர்காலத்திற்கு உரமூட்டி வருகின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நாலந்தா பல்கலைக்கழக புதிய வளாகத்தை மக்களுக்கு அர்ப்பணித்து வைக்கும் வாய்ப்பு கிட்டியது. நாலந்தா பல்கலைக்கழகம் வாத விவாதங்களில் ஈடுபடும் நமது பழைய மரபினை மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறார்கள். வாத விவாதங்களில் ஈடுபடுதல் என்பது ஏதோ தனது தரப்பை முன்வைப்பதற்கான ஊடகம் மட்டுமல்ல. இந்த வாத விவாதங்கள், இந்த கடைசல் என்பன ஒழுங்குமுறையோடு கூடிய செயல்பாடு. இதிலே தர்க்கத்தோடு கூடவே ஆதாரங்களுடன் அவரவர் தத்தமது வாதங்களை கருத்துக்களை முன்வைப்பது அவசியம். அதிலே திறமைசாலிகளாக இருக்கவும் வேண்டும். மற்றவர்களின் கருத்துக்களை பொறுமையோடு கேட்டுக்கொண்டு புரிந்து கொள்ளும் கற்றலும் கூட இந்த வாத விவாத செயல்பாட்டில் கிடைக்கிறது. நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தங்களுடைய பட்டமளிப்பு விழாவின் ஒரு அங்கமாக ஆக்கியிருக்கிறார்கள் என்பது எனக்கு களிப்பை அளிக்கிறது. இதிலே கலந்து கொண்டவர்களில் பாதிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பண்டைய பாரம்பரியத்தை இன்றைய காலகட்டத்தோடு இணைக்கும் ஒரு முயற்சி என்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டியது. இதன் பொருட்டு நான் நாலந்தா பல்கலைக்கழகத்தாருக்கு பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் தொடர்பாக நீங்களும் சிந்தனை செய்யலாம் என்று நான் நாட்டின் பிற பல்கலைக்கழகங்களிடத்திலும் வேண்டுகோள் விடுக்கிறேன். நண்பர்களே, வேர்களோடு இணைந்திருக்கும் அதே நேரத்தில் இளைஞர்களை புதிய தொழில்நுட்பத்திற்காகவும் தயார் செய்வது என்ற மேலும் ஒரு நல்ல முயற்சி நடைபெற்று வருகிறது. தில்லியில் இருக்கும் மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகம் செயற்கை நுண்ணறிவு தரவு அறிவியல் துறைகளில் பிடெக் தொழில்நுட்பத்தில் இளநிலை படிப்பை தொடங்க இருக்கிறது. நவீன தொழில்நுட்பத்தோடு பாரதத்தின் பாரம்பரியமான ஞானத்தை இணைக்கும் திசையில் ஒரு மகத்துவம் வாய்ந்த படியாகும். இதனால் பாரத நாட்டு மொழிகளுக்கு புதிய செயற்கை நுண்ணறிவு கருவிகள் தயாரித்து அளிப்பதில் உதவிகரமாக இருக்கும். நமது பண்டைய நூல்கள் மற்றும் ஓலைச் சுவடிகளை டிஜிட்டல் மயமாக செய்து பாதுகாக்கும் பணிக்கு புதிய வேகம் கிடைக்கும். மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகத்தாருக்கு இந்த முயற்சி தொடர்பாக நான் பல பல நல்வாழ்த்துக்களை அளிக்கிறேன். நண்பர்களே, இன்று பாரத நாட்டு கலாச்சாரமானது உலகின் பல்வேறு பாகங்களை சென்றடைந்து வருகிறது. நமது பாடல்கள், இசை மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றை உலகத்தார் அனைவரும் அறிந்து வருகிறார்கள், ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். பாரதத்திலிருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவிலான கரிபியன் கடற்பகுதியிலே டொமினிக்கன் ரிப்பப்ளிக் என்ற பெயரிலான ஒரு தேசம் உண்டு. அங்கே பாரத நாட்டவரின் எண்ணிக்கை சுமார் 100 இருக்கலாம், இன்னும் குறைவாகவும் இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி பாரத நாட்டு கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஒரு மிக அருமையான முயற்சி அங்கே நடந்து வருகிறது. அங்கே ஸ்பானிஷ் மொழி பேசும் சிலர் ஒரு புதிய குழுவை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த குழுவின் பெயர் பிரம்ம கமல் டொமினிகானா. குழுவின் உறுப்பினர்கள் இணைந்து வேதகால இலக்கியத்தை படிக்கின்றார்கள். இவர்கள் வேத மந்திரங்களின் உச்சரிப்பு வெளிப்பாட்டையும் கற்று வருகின்றார்கள். இதற்கான எந்தவிதமான முறையான பயிற்சியும் இவர்களிடத்தில் இல்லை. ஆனால் இவர்கள் ஒலிப்பதிவுகளை கேட்டு வேத மந்திரங்களின் சரியான உச்சரிப்பு வெளிப்பாட்டை கற்றிருக்கிறார்கள். இன்று இவர்கள் பல மந்திரங்களை மிகச்சிறப்பாக ஜபித்தும் வருகிறார்கள். இவற்றில் புருஷ சூக்தம், ஸ்ரீ

சூக்தம், ஸ்ரீருத்ரம், துர்கா சூக்தம், தேவி மகாத்மியம் ஆகியன அடங்கும். பாரதத்திலிருந்து இத்தனை தொலைவில் இருந்தும் கூட நமது பாரம்பரியங்களை கற்கும் அவர்களின் இந்த முயற்சி மிகவும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. பிரம்மகமல் டொமினிகானா குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்களின் முயற்சிகளுக்கும் நான் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத நாட்டு கலாச்சாரத்தை உலகில் மிகவும் விரும்பப்படுவதாக ஆக்குவதில் தொடர்ந்து முயற்சிகளில் ஈடுபடும் அனைவரையும் நான் இதயபூர்வமாக பாராட்டுகிறேன். எனதருமை நாட்டு மக்களே, மேகாலயத்தின் அடையாளம் மேகங்களோடு, அழகான காட்சிகளோடு. யார் மேகாலயா மாநிலம் செல்கிறார்களோ அங்கிருப்போரின் இயல்பான அன்பு பாராட்டும் தன்மை நீண்டகாலம் வரை மனதை வருடி கொடுக்கும். ஆனால் மேகாலயத்தின் மேலும் ஒரு சிறப்பம்சம் ஒன்று குறித்து இன்றைய மனதின் குரலில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அதுதான் மேகாலயத்தின் ரூட் பிரிட்ஜ். இது பாதையை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட் அல்ல, வேர்களை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட், அதாவது வேர்பாலம். இந்த வேர்பாலங்களின் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. இந்த பாலங்கள் சில நாட்களிலோ சில ஆண்டுகளிலோ உருவாவதில்லை. இந்த வேர்கள் நீர்ப்பெருக்குகளை தாண்டி கொண்டு செல்லப்படுகிறது. காலப்போக்கிலே இதுவே ஒரு பலமான பாலமாக ஆகிறது. இந்த பாலங்களுக்கு மேலும் ஒரு சிறப்பம்சம் உண்டு. இவை வாழும் பாலங்கள். காலப்போக்கில் இவை மேலும் பலமடைகின்றன. இவற்றிலே மேகாலய மக்களின் படைப்புத்திறனை நம்மால் பார்க்க முடிகிறது. இவற்றின் பின்னணியிலே பல்லாண்டுக்கால பொறுமை மற்றும் இயற்கையின்பால் ஆழமான மரியாதை புலனாகிறது. மனிதன் இயற்கையோடு இணைந்தால் எத்தனை அற்புதமான பொருட்களை உருவாக்க முடியும் என்பதை இந்த பாலங்கள் நமக்கு உரைக்கின்றன. இவை நமது தேசத்தின், இந்த மண்ணின் மரபுகள். யுனெஸ்கோ அமைப்பின் உலக மரபுசார் இடங்கள் வலைப்பின்னலில் மேகாலயத்தின் வேர்பாலங்களை இணைக்க வேண்டும் என்று பாரதம் விண்ணப்பித்திருக்கிறது. நண்பர்களே, சூழல் மாற்றம் காரணமாக இந்த வேர்பாலங்கள் முன்பாக பல சவால்களும் எழுகின்றன. இப்படிப்பட்ட வேளையிலே மேகாலய மாநில மக்கள் இந்த இயற்கை மரபு சின்னங்களை பாதுகாக்கும் பொறுப்பை மிகச்சிறப்பாக நிறைவேற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட பாலங்களின் எண்ணிக்கை என்ன என்பதை தெரிந்து கொள்வது கூட எளிதாக இருக்கவில்லை. பிறகு உள்ளூர் மக்கள் இத்தகைய பாலங்களின் எண்ணிக்கை மீது கவனம் செலுத்த தொடங்கினார்கள். இதன் பிறகு சமூகங்கள் இந்த பாலங்களின் பராமரிப்பு தொடர்பான தங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று உள்ளூர் மக்கள் 120க்கும் அதிகமான வேர்பாலங்களை பராமரித்து வருகின்றார்கள். சில குழுக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாலங்களின் நிலைமையை ஆராய்ந்து வருகிறார்கள். சிலர் தங்களுக்கு அருகிலே இருக்கும் பகுதிகளை பலப்படுத்த நர்சரி, நாற்றுப்பண்ணையை தயார் செய்து வருகின்றார்கள். இதைப்போலவே இவற்றின் பாதுகாப்பிற்காக வேண்டி ஒரு மொத்த சூழல் அமைப்பே தயாராகிவிட்டது. இந்த ஆண்டு ஹைலி வார் அவர்களுக்கு பத்ம விருது அளித்து கௌரவிக்கப்பட்டிருப்பதை நீங்களே கவனித்திருக்கலாம். தனது வாழ்க்கையின் 50க்கும் அதிகமான ஆண்டுகளை இந்த வேர்பாலங்களை பராமரிப்பதிலேயே செலவு செய்திருக்கிறார். அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வு நம் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்க வல்லது. நண்பர்களே, நீங்கள் எப்போதேனும் இந்த வேர்பாலங்களில் பயணித்திருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதன் படங்களை சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய படங்கள் மற்றவர்களுக்கும் மேகாலயத்தின் இந்த அற்புதமான மரபு பற்றி தெரிந்து கொள்ள உத்வேகம் அளிக்கும். எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் சுத்தமாவதை பார்த்து கொள்வார்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்க வல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள்.
எல்லாம் மற்றவர்கள் பார்த்து கொள்வார்கள்.

என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்கத் தொடங்கினார்கள். மெல்ல மெல்ல இந்த முயற்சி முன்னேறி செல்லத் தொடங்கியது. பிறகு அந்த நெகிழி சூழலுக்கு நேசமான செங்கற்களாக உருவாகத் தொடங்கியது. இன்று இதே சூழலுக்கு நேசமான செங்கற்களின் பயன்பாடு பொதுவிடங்களுக்கு அழகு சேர்க்க பயன்பட்டு வருகிறது. ராஜ்கடிலே கடந்த சில மாதங்களாக பல்லாயிரக்கணக்கான கிலோ அளவிலான நெகிழிகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு அவை சிறப்பான வகையிலே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதாவது, எந்த நெகிழி முன்பெல்லாம் நகரை மாசுபடுத்தி வந்ததோ அதுவே இன்று இந்த சகோதரிகளின் முயற்சியால் நகரின் அழகை அதிகரிப்பதில் பங்காற்றி வருகிறது. பியாவராவின் அனைத்து சகோதரிகளுக்கும், இந்த இயக்கத்தோடு இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நான் என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஒரு சிறப்பான விஷயம் குறித்து பேச எனக்கு பலர் கடிதங்கள் வாயிலாக ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். உள்ளபடியே பிள்ளையார் சிலைகளை உருவாக்கும் வேலை மிகவும் முன்னதாகவே தொடங்கி விடுகிறது. திருவுருவங்களை தயாரிப்போர், அதன் வியாபாரத்தில் இணைந்தவர்கள் இப்போதிலிருந்தே செயல்பட தொடங்கி விடுவார்கள். ஆகையால் நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். யாரெல்லாம் பிள்ளையார் திருவுருவச் சிலைகளை உருவாக்குகின்றார்களோ அவர்களிடமும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், அவர்கள் மண்ணாலான திருவுருவச் சிலைகளுக்கு முதன்மை அளிக்க வேண்டும். அதேபோல யாரெல்லாம் திருவுருவச் சிலைகளை வாங்குகிறார்களோ அவர்களும் பிள்ளையாரின் திருவுருவச் சிலை எதனால் செய்யப்பட்டது, எந்த நாட்டிலே உருவானது என்பதையும் கவனித்து வாங்க வேண்டும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. நமது நம்பிக்கையும் பராமரிக்கப்படுவதோடு இயற்கையின் பால் நமது கடமையும் நிறைவேறுகிறது. நாம் உள்ளூர் கைவினைஞர்களிடமிருந்து திருவுருவச் சிலைகளை வாங்கும்போது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் கொள்கை வலுவடைகிறது. இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தி என்றும் இப்படிப்பட்ட அனைத்து கொண்டாட்டங்களின் போதும் இந்த அனைத்து விஷயங்கள் குறித்தும் கண்டிப்பாக ஆழமாக சிந்திக்க வேண்டும். நாட்டு நலனில் அடுத்தடுத்த படிகளை முன்வைப்போம் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நண்பர்களே, நமது தேசத்தின் மிகப்பெரிய சக்தி என்றால் அது நமது தேசத்தின் மக்கள்தான். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடைபெறும் முயற்சிகள் நமக்கு நிறைய கற்பித்தல்களை அளிக்கின்றன. நம் மனதிலே உறுதிப்பாடு இருந்தால், சமூகத்தோடு இணைந்து சென்றால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த முயற்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகிலே நடக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகள் குறித்து எனக்கு கண்டிப்பாக எழுதி வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வாருங்கள். முடிந்தால் உங்கள் அருகிலே எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே உத்வேகம் அளிக்கவல்லதாக ஆகலாம். அடுத்த மாதம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் சில புதிய முயற்சிகள் குறித்த விவாதத்தில் ஈடுபடுவோம். அதுவரை நீங்கள் உங்களுடைய மற்றும் உங்களுடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் நீர் சேமிப்பை எக்காலத்திலும் மறந்துவிட வேண்டாம். மழை நீரின் ஒவ்வொரு சொட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்ச் த ரெயின், மழை நீரை சேமியுங்கள் என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாக

0: மல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் என் சிறப்பு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இனி தொடர்வது எக்ஸூர்.

தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக

லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கிடையே T20 மகளிர் கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை சரியாக இன்று இரவு 10:49 மணிக்கு இனிதே நிறைவு பெற்றது. 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றது. தொடர்ந்து இசை நிகழ்ச்சி. டெல்லியிலிருந்து ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இசை நிகழ்ச்சியானது தொடர்ந்து கேட்கலாம்.

0: நேரம் 11 மணி. ஆகாஷ்,
1: நேரம் இப்பொழுது 11 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இனி இடம்பெறுவது நிகழ்ச்சியும் நேரமும். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து நாளை நமது நிலையம் வழங்கியிருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றியும் அவை ஒலிபரப்பாகும் நேரமும் பற்றி அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் நாளை காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 அறிவிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. மாங்கனி திருவிழா வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள், படிப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் மக்காச்சோள சாகுபடி குறித்து விருதுநகர் விவசாயி சி வாசுகி கணேசன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 6:55 இயற்கை இன்பத்தில் சோழ சிந்தனைகளை எழுதி வழங்குகிறார் ஜி முருகராஜ் அவர்கள். 7 மணிக்கு அறிவோமாயிரம், 7:10 மதுர தென்றல், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 நலமாய் வாழ மன அழுத்தம் ஏன் சமாளிப்பது எப்படி, தகவல் தருகிறார் மனநல ஆலோசகர் பி ராஜ சவுந்தர பாண்டியன் அவர்கள். நாளை காலை 7:30 இன்றொரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 7:35 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி, பூமியின் இதய துடிப்பு வெப்பமண்டலம், சர்வதேச வெப்பமண்டலத்தின் சிறப்பு நிகழ்ச்சி. பங்கேற்பவர் மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் எம் நந்தகுமார் அவர்கள். தொடர்ந்து மதுர தென்றல் திரையிசை. காலை 8 மணிக்கு செய்திச்சுருக்கம் சென்னை அஞ்சல், 8:02 மதுர தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 மதுர தென்றல், 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் சேலம் ஆர் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். பி விட்டல் ரங்கன் அவர்கள் வயலின், கல்லடை குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சலா இடம்பெற கேட்கலாம். காலை 10 மணிக்கு செய்திச்சுருக்கம் சென்னை அஞ்சல், 10:02 எனக்கு பிடித்த பாடல், 11 மணிக்கு செய்திச்சுருக்கம், 11:02 மதுர தென்றல், 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். நாளை நண்பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 இசை மேடையில் டி சேஷாச்சாரி மற்றும் டி ராகவாச்சாரி இருவர் பாட்டு இடம்பெற கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், 12:50 மெல்லிசை. பகல் 1 மணிக்கு அறிவிப்புகள், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 1:10 என் உயிர் தோழி. நாளை பிற்பகல் 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 பாரதியால் பாடல், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 2:15 மதுர தென்றல், 2:40 ஹிந்தி மொழி பாடம் ஆசை.

ஆசிரியர் புவனேஸ்வரி அவர்கள், மாணவர் ஹரிஷ் பண்டாரி. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல் 2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு பகல் ஒலிபரப்பு நிறைவு பற்றிய அறிவிப்பு. மலை ஒலிபரப்பில் 5 மணிக்கு இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்களின் மேலான முன்னிலையில் ராஷ்டிரபதி பவனில் பாதுகாப்புத்துறையின் விருது வழங்கும் விழா நடைபெற உள்ள நிகழ்வுகள் பற்றி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து மதுர தென்றல் திரையிசை. மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும் மறைந்திருக்க ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் ஆரம்பத்திற்கு ஒரு படப்பாடல்கள் புது புது அர்த்தங்கள் படத்திலிருந்து பாடல்கள் ஒலிபரப்பு கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள். சென்னை அஞ்சல் 6:40 மதுர தென்றல். 6:55 சேவை செய்திகள். நாளை இரவு 7 மணிக்கு மதுர தென்றல். 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி ராம்குமார் அவர்கள். 7:15 தமிழர் செய்திகள். சென்னை அஞ்சல் 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும். தென்னை சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய பயிர் பாதுகாப்புத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் வி கார்த்திக் பாண்டி அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். நாளை இரவு 8 மணிக்கு செய்தியறிக்கை. சென்னஞ்சல் 8:50 மதுர தென்றல். 8:30 அச்சாணி பெண் தொழில் முனைவோர்களுக்கான பயிற்சியாளர் எஸ் சரோஜினி அவர்கள் வழங்கும் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதி உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுர தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர் டெல்லி அஞ்சல். 9:30 இசை பேருரை இதில் நந்தனார் சரித்திரம் வழங்குகிறார் இ சிந்துஜா அவர்கள். மீரா சிவகிராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 10:30 நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும் 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 ஒலிபரப்பு நிறைவு பற்றிய அறிவிப்போடு நாளைய நமது நிகழ்ச்சிகள் யாவும் அமையும். நேர்கள் இதுவரை கேட்டது நாளை நமது நிலையம் வழங்கியிருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றியும் அவை ஒலிபரப்பாகும் நேர்மும் பற்றி அறிந்து கொண்டோம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாய் இடம்பெற கேட்கலாம்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கொடுக்கும் மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ, தொட்டு தழுவிய தோளுக்கும் மாப்பிள்ளை புள்ளி.